0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: டாடி தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy. I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: You are listening to 89.4

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: த ஈவினிங் கரக் பிரசன்டெட் பை VNCT குளோபல் ECR பீச் விலா இல்ல OMR IT டெக் பார்க் விலாஸ். மீட் VNCT டீம் ஆன் 12th ஜூலை 10 AM டு 10 PM அட் பார்க் ரஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
6: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
7: சொல்லு.
6: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: We'll be back after a short commercial break.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க எங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month. Star of the month.
0: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
2: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
1: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
2: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். நீங்கள் உடற்பயிற்சி கூடங்களுக்கு சென்று கடினமாக உடற்பயிற்சியை மேற்கொள்ள துவங்கும் போது அங்கே உங்களுக்கு எப்படியெல்லாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அங்க அமைப்பு இருக்கும், அதற்கு தகுந்தாற் போல அங்கே இருக்கக்கூடிய பயிற்சியாளர் நீங்கள் என்னென்ன உடற்பயிற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டும், இந்தெந்த அளவிலே செய்ய வேண்டும், இந்த வரிசையிலே செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அதோடு மட்டுமல்லாமல் உடற்பயிற்சி நாம் செய்ய துவங்கும் போது நம் உடல் வலிக்க துவங்கும். ஏனென்றால் தசைகள் எல்லாம் இறுக தொடங்கும். ஆகவே தசை நார்களிலே வலி ஏற்படும். உடலை அசைப்பது இலகுவாக இருக்காது, அதிலே கொஞ்சம் கடினத்தன்மை இருக்கும். அந்த வலியை, அழுத்தத்தை, இறுக்கத்தை எப்படி நாம் எதிர்கொள்வது, எப்படி நாம் சரி செய்து கொள்வது, கடந்து வருவது என்பதை பற்றியும் அனுபவம் மிக்க உடற்பயிற்சியாளர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், உடலை வலிமையாக்குகின்ற பயிற்சி முறைகளினுடைய அங்கமாக வலியை எதிர்கொள்வது, வலியை பொறுத்துக் கொள்வது, வலியை சரி செய்து கொள்வது, உடலை வலிமையாக்கக்கூடிய உடற்பயிற்சியிலே இதுவும் ஒரு அங்கமாக இருக்கிறது. பொதுவாக உடல் வலிமை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்வதே உடல் அளவிலே நாம் உறுதியடைய வேண்டும் என்பதற்காகத்தான். உறுதியான உடல் இருந்தால் நமக்கு அதிகம் வலிக்காது. அந்த நிலையை நோக்கி செல்வதற்கு நாம் முதலிலே வலியை எதிர்கொள்வது எப்படி என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதுபோலத்தான் வாழ்க்கையிலே தோல்வியற்ற ஒரு நிலை நோக்கி நாம் செல்ல வேண்டும், வெற்றிகரமான வாழ்க்கையின் அமைப்பை நாம் அணுக வேண்டும் என்றால் அதற்கு முதலிலே தோல்வியை எதிர்கொள்வது எப்படி என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கடந்து வர பழக வேண்டும். மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நோக்கி செல்லும் பொழுது துன்பத்தை கையாளுவதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் யதார்த்தம், இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். இப்படித்தான் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு உணர்ந்து அதற்கு தகுந்த மனநிலையோடு வாழ்க்கையை எதிர்கொள்ள துவங்கிவிட்டோமே ஆனால் வெற்றி பெறுவதற்கான பயிற்சியின் அங்கமாக தோல்வியும் மாறிவிடும். மகிழ்ச்சியை நோக்கிய பாதையில் துன்பத்தை மிகச் சுலபமாக கடந்து நாம் முன்னேறுவோம். அப்படி இந்த நாளிலே எதிர்கொள்ளுகின்ற சூழல் எதுவாக இருந்தாலும் நம்முடைய நோக்கத்தை நோக்கி நாம் வெற்றிகரமாக முன்னேறுவதற்கான பயிற்சியின் அங்கமாக அதுவும் நம்மை பக்குவப்படுத்தட்டும். அந்த வகையிலே அர்த்தமுடைய ஒரு நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, ECR Beach Villa, Ille, OMR IT Tech Park Villas. Meet VNCT team on 12th July, 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5, Indha varshathoda biggest movie ana Patriot, matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. இந்த உலகத்தில் எல்லாமே அழகானதுதான். எல்லாவற்றிற்குள்ளும் அழகும் பயனும் நலனும் நிறைந்திருக்கிறது. ஆனால் இதில் பிரச்சனை என்னவென்றால், எல்லோராலும் அதை பார்க்கவும் உணரவும் முடியவில்லை என்கிறார் தத்துவ ஞானியான கன்ஃபியூஷியஸ் அவர்கள். தனக்கு என்ன தெரிகிறதோ அதை மட்டும்தான் மனித மனம் நம்பும். ஆனால் மனிதர்களுக்கு என்ன தெரிகிறதோ அது மட்டுமே உலகத்தின் இருப்பு அல்ல. நம்முடைய சக்திக்கும் அப்பாற்பட்டு, அதாவது நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய கேட்கும் திறனுக்கு, நம்முடைய புரிந்து கொள்ளுகின்ற தன்மைக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்திலே பல நன்மை இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஒரு கரடுமுரடான பாறை. அதை சாதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு பாறை என்று தானே நினைப்போம். ஆனால் அந்த கருங்கல்லுக்குள்ளே ஒரு சிற்பம் ஒளிந்திருப்பதை ஒரு சிற்பியாலே காண முடியும். அந்த கல்லை பார்த்த உடனே, இதில் இப்படிப்பட்ட ஒரு சிற்பம் நம்மால் வடிக்க முடியுமே, அதற்கு இந்த கல் பொருத்தமாக இருக்குமே என்று அதற்குள்ளே இருக்கக்கூடிய கலை அழகை அவர்களாலே உணர முடியும். சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய வயல், அதை பார்த்த உடனே ஒரு விவசாயிக்கு இதிலே என்ன மாதிரியான தாவரங்களை நம்மாலே வளர்க்க முடியும், எப்படி நாம் இதிலே பயிர் செய்ய முடியும், விளைச்சல் பெற முடியும் என்று உடனடியாக அதனுடைய தன்மையை, அதில் இருக்கக்கூடிய சிறப்பை, நன்மையை அவர்களாலே காண முடிகிறது இல்லையா? அப்படி இந்த உலகத்திலே ஒவ்வொரு பொருளிலும் அழகு இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அழகு இருக்கிறது. நாம் சாதாரணமாக பார்த்து கடந்து செல்லுகின்ற ஒன்று மிக ரசிக்கக்கூடிய ஒன்றாக வேறொருவருக்கு அமைகிறது. நாம் கற்பனை கூட செய்யாத விதத்திலே இன்னொருவர் நாம் கடந்து செல்லுகின்ற விஷயத்திடமிருந்து பலன் பெறுகிறார். இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே அழகில்லாத ஒன்றை, பயனில்லாத ஒன்றை இறைவன் படைக்கவில்லை. இதை மனதார நம்பி கொஞ்சம் நிதானமாக நாம் எதை உற்று நோக்கினாலும் ஒவ்வொன்றிற்குள்ளும் இருக்கக்கூடிய அழகு நமக்கு புலப்படும். எது ஒன்றுமே நமக்கு பயன் தரக்கூடியதாக அமையும். சில நேரங்களிலே நாம் கடிவாளம் கட்டிய குதிரையைப் போல ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கிறோம். அதை விட்டுவிட்டு எல்லாவற்றையுமே ரசிக்க தொடங்குங்கள். அப்போது ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய அழகான பல விஷயங்கள் நமக்கு வெளிப்பட துவங்கும். ஒரு குறுகிய மனப்பான்மையோடு எது ஒன்றையுமே அணுகாமல், நமக்கென்று ஒரு விதிமுறையை வைத்துக் கொண்டு அதன்படி இது இருக்கிறதா என்று எதையும் பார்க்கக்கூடாது. இதனால் எனக்கு என்ன நன்மை என்று மட்டுமே எதையும் அணுகக்கூடாது. அப்படி ஒரு குறுகிய பார்வையோடு இல்லாமல், ஒரு பரந்த நோக்கத்தோடு எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் கவனிக்க துவங்கும் போது அது அழகானதாகவும் பயனுள்ளதாகவும் நிச்சயம் நமக்கு புலப்படும் என்பதிலே மாற்றுக்கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விசாலமான பார்வை பெரும் பெரும் நன்மைகளை நம் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே அது நமக்கு மிக மிக அவசியம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஜூலை மாதம் 10ஆம் தேதியான இதே தினத்துல கடந்த காலத்துல வெவ்வேறு காலகட்டங்கள்ல என்னென்ன சிறப்புமிக்க துவக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன. இன்றைக்கும் கூட நாம் அதை நினைவில் வைத்து போற்றுகிறோம் என்றால் அது எந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவத்தை வரலாற்றிலே பெற்றிருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட அற்புதமான ஆரம்பங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உலகம் முழுக்க பலவிதமான நாட்காட்டிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. பொதுவா நாம இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய கால கணக்குகளின்படி ஒரு ஆண்டிற்கு 365 கால் நாட்கள் இல்லையா? இதில் இருந்து சற்று மாறுபட்டு 365 நாட்களை வருடத்திற்கான காலக்கணக்காக கொண்டிருக்கக்கூடிய ஆர்மேனியன் நாட்காட்டி முதன் முதலாக பயன்படுத்த துவங்கப்பட்ட தினமாக இதே நாள் 552 ஆண்டிலே நிகழ்ந்திருக்கிறது. அதே போல 1806 ஆண்டு பாரத தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்திலே மிக முக்கியமான ஒரு தருணமாக, இன்னும் சொல்ல போனால் சுதந்திர போராட்டத்தினுடைய துவக்கமாக, தேசம் முழுவதும் பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அவற்றிலே ஒன்றாக முக்கியமானதாக கருதப்படுகின்ற வேலூரிலே நடைபெற்ற சிப்பாய் கழகம், கிழக்கிந்திய கம்பெனியினருக்கு எதிராக நடந்த ஒரு மிக முக்கியமான கிளர்ச்சி அது. அதற்கு பிறகு சூடு பிடித்த சுதந்திர போராட்டத்திற்கு துவக்கமாக அமைந்த மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிற அந்த சிப்பாய் கழகம் நிகழ்ந்த தினம் இன்றைய தினம். 1866 ஆண்டு இன்டெலிபிள் பென்சில், அதாவது பென்சில் என்றாலே அதில் எழுதினால் தவறு நிகழ்ந்து விட்டால் நாம் அழித்து விடலாம் அப்படிங்கிறது தான் பென்சிலுக்கான ஒரு சௌகரியம். ஆனால் வேறு சில பிரத்யேகமான காரணங்களுக்காக அழிக்க முடியாததாக ஒரு பென்சில் கண்டறியப்பட்டது. அதை கண்டறிந்தவர் அமெரிக்காவினுடைய நார்த்தம்டன் பகுதியை சார்ந்த எட்சன் பி கிளார்க் அவர்கள். அந்த பென்சிலுக்கு தான் இன்டெலிபிள் பென்சில் அப்படின்னு பேர், காப்பியிங் பென்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பல பெயர்களும் அதற்கு உண்டு. பொதுவாக கிராஃபைட் அதோடு களிமண் கலந்து தயாரிக்கப்படுவது தான் பென்சில் இல்லையா? அதோடு கூட நிலைத்த தன்மையுடையதாக விளங்கக்கூடிய சில சாயங்களையும், அடர்த்தியான சாயங்களையும் கலந்து தயாரிக்கப்படுவது தான் இந்த காப்பியிங் பென்சில் அல்லது இன்டெலிபிள் பென்சில் என்று அழைக்கப்படுகிற தொழிற்சாலைகளிலே அதிகம் பயன்படுத்தக்கூடிய அந்த பென்சில் வகை. அது முதன் முதலாக கண்டறியப்பட்ட தினம், காப்புரிமை பெறப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1892 ஆண்டு கான்கிரீட் கலவையினாலே சாலைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு முறை அமெரிக்காவிலே அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்றைய தினம். கோர்ட் அவென்யூ அப்படிங்கிற ஒஹியோ மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாலை, சிமெண்டை அடிப்படையாக கொண்ட கான்கிரீட் கலவையாலே முதன் முதலாக அது அமைக்கப்பட்டது. இன்றைக்கு உலகம் முழுக்க கான்கிரீட் கலவையை பயன்படுத்தி பல இடங்களிலே சாலை அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மக்களுக்கு பெரிதும் பயன் தரத்தக்க அந்த முறைமை முதன் முதலாக இயக்கத்திற்கு வந்த தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே வரலாற்றினுடைய பல்வேறு காலகட்டங்கள் தோறும் நிகழ்ந்திருக்கின்றன. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த தன்மை அப்படியே நிகழ்கின்ற விதத்திலே பல அற்புதமான மாற்றங்களை இந்த தினம் நமக்கு வழங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM இல், இது புத்தம் புது காலை.

89.4 தமிழிப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. ரால்ஃப் வால்டோ எமர்சன் என்கின்ற ஒரு அறிஞர் மனித மனதை பற்றிய மிக நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். நாம் எப்போதுமே நிலநடுக்கத்திற்கு பிறகுதான் புவியியலை கற்றுக்கொள்ள தொடங்குகிறோம் என்கிறார் எமர்சன் அவர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான் அது தொடர்பாக நாம் சிந்திக்கவே தொடங்குகிறோம். வியாதி என்ற ஒன்று வருகின்ற வரை உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்மிலே பலர் கவலைப்படுவதில்லை. பொருளாதார ரீதியாக ஒரு பிரச்சனை வருகின்ற வரை சேமிப்பை பற்றி பெரும்பாலானவர்கள் கவலைப்படுவதே இல்லை. மாணவ பருவத்திலே தேர்வு என்ற ஒன்று வருகின்ற வரை பலர் புத்தகம் இருக்கின்ற திசையை பற்றி கூட சிந்திக்காமல் இருப்பது போன்றது இது. பிரச்சனை வரட்டும், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு மனநிலை இருக்கிறதே, அது திடீரென்று பிரச்சனை நம் முன்னால் வந்து நிற்கும் போது நம்மை மிகவும் தடுமாற வைத்துவிடும். எப்போதுமே உடலளவிலும் சரி உள்ளத்தளவிலும் சரி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பிரிவிலும் நம்மை முறையாக நாம் வளர்த்தெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதாவது எந்த சூழலையும் எதிர்கொள்வதற்கு மிக திடமாக நாம் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்வது, உடல் ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்வது, பொருளாதார ரீதியாக மிக பலமாக இருப்பது, மனதளவிலே எப்போதும் தளர்வில்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் மிக திடமாக இருப்பது, இப்படி நம்மை தயார் நிலையிலே நாம் வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையை நாம் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் எதிர்கொள்ள முடியும். எதிர்கொள்வது மட்டுமல்ல வெற்றி கொள்ளவும் முடியும். ஒரு ஊருக்கு போகிறீர்கள், புதிய ஊர், போய் பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் அங்கே இறங்கினால் அடுத்த அடியை எந்த திசை நோக்கி வைப்பது என்றே உங்களுக்கு தெரியாது. அந்த ஊரிலே என்ன பாஷை பேசுகிறார்கள், அதிலே ஓரளவிற்கு பரிச்சயம் செய்து கொண்டு அங்கே நாம் போக வேண்டிய இடத்திற்கு எப்படி செல்ல வேண்டும், அந்த ஊரின் தன்மைகள் என்ன, அங்கே எப்படிப்பட்ட போக்குவரத்து வசதிகள் இருக்கின்றன, அங்கே என்ன மாதிரியான உணவுகள் கிடைக்கின்றன, அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய கலாச்சாரம் என்ன, மனநிலை என்ன, அங்கே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இப்படி எல்லாவற்றையும் முன்கூட்டியே சற்று அவதானித்து அதற்கு ஏற்ற வகையிலே ஓரளவுக்கு நம்மை தயார்படுத்தி கொண்டு செல்வோமேயானால் அந்த இடத்தினுடைய சூழலோ அங்கே நாம் எதிர்கொள்ளக்கூடிய சங்கடங்களோ சட்டென்று நம்மை பாதிக்காது. ஓரளவுக்கு நம்முடைய மனமும் தயாராக இருக்கின்ற காரணத்தினாலே எது ஒன்றையுமே நம்மால் எதிர்கொள்ளவும் முடியும், கடந்து வரவும் முடியும், மிகச்சிறப்பாக சாதிக்கவும் முடியும். ஆகவே வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று பிரச்சனை வருகின்றவரை காத்து கொண்டிருக்காதீர்கள். அது எப்போது வந்தாலும் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வகையிலே உங்களை நீங்கள் தயாராக வைத்திருங்கள் என்கிறார் எமர்சன் அவர்கள். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு பெரும் பலம் சேர்க்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் இது. அதை கடைபிடிக்கின்ற வகையிலே பல்வேறு விதங்களில் நம்மை நாம் மிகச்சிறப்பாக தயார்படுத்திக் கொள்ளுகின்ற, பயிற்சி கொடுத்துக் கொள்ளுகின்ற, நம்மை மென்மேலும் உயர்த்தி மேம்படுத்திக் கொள்ளுகின்ற ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்ற ஒரு நன்னாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin, Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

காலை வணக்கம். 7:07 ஆகுது. மஞ்சள் காட்டு மைனா வைவோட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த வீக்கெண்ட. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானே இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு மஞ்சள் காட்டு மைனா மாதிரி தான் வந்திருக்கேன். கண்ணு வலிக்கும் அந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர் சட்டை. ஆமாம், பட் இந்த சட்டை வந்து இட்ஸ் மை ஃபேவரட். நமக்கு இதில் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும், இட் குட் பி அ ஷர்ட் ஆர் சாரி, என்னவா வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ அது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அது பழசான நம்மளால அதை விட்டுட்டு போக முடியாது. அந்த மாதிரி சில சட்டைகள் இதெல்லாம் வச்சிருப்போம். அப்படிப்பட்ட ஒண்ணுதான் இது. ஹேஷ்டாக் வீக்கெண்ட் அப்படின்னு போட்டு என்னோட ஒரு ஃபேவரட் டிஷர்ட் நிறைய வந்து நான் அதை வேர் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த டிஷர்ட் எவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் ஆகுது இருக்கும். ஆமாம், 9 இயர்ஸ் ஆக இந்த டிஷர்ட்டை வச்சிருக்கேன். நடுவில் அந்த டிஷர்ட்டை விட நான் பெருசாக இருப்பேன். அப்புறம் வந்து எனக்கு அந்த டிஷர்ட் பார்த்தோம் பத்தாம போகும். இந்த மாதிரி என்னோட எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃபையும் கடந்த ஒரு 8-9 வருஷமா இந்த டிஷர்ட் பார்த்துருக்கு. ஸோ அப்படிப்பட்ட டிஷர்ட்குள்ளே திருப்பி நம்ம பத்திரம் அப்படிங்கும்போது அது ஒரு ஹாப்பி ஃபீலிங் தான் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸோட தான் இன்றைக்கி என்னோட டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? வாட் இஸ் மேட் யூ ஹாப்பி டுடே? குட்டி விஷயமாக கூட இருக்கலாம். சிக்னலில் நிற்காமல் வருது, லிஃப்ட் டக்குனு கிடைக்கிறது, பிடிச்ச ஃபுட்டு வீட்டில் பண்ணுறது, ஆர் இன்றைக்கி ஏதோ ஒரு டென்ஷனான ஒரு வேலை இருந்திருக்கும், இல்லை மீட்டிங் இருந்திருக்கும், அது கேன்சல் அப்படின்னு இது நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி மெசேஜ் வருது. இந்த மாதிரி இட் குட் பி எனி கைண்ட் ஆஃப் ஹாப்பியான விஷயம். ஸோ வாட் இஸ் தட் ஹாப்பி விஷயம் அப்படிங்கிறத எங்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? ஆர்ஜி கீர்த்தனாங்கிற பேஜுக்கு எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் அனுப்புங்க. KIRTHANA. ஓகே, இன்னைக்கு காலையில உங்களை வந்து ஹாப்பி ஆக்கின ஒரு விஷயம் என்னது அப்படிங்கிறது, குட்டி விஷயமா கூட இருக்கலாம் இல்ல பெரிய விஷயமா இருக்கலாம், என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ KIRTHANA இதனோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்பெல்லிங் அனுப்புங்க. அப்படியே மங்களகரமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆரம்பிப்போம். வீக்கெண்ட் வந்தாச்சு. எல்லா வீக்கெண்டும் சொன்ன மாதிரி தான், சீக்கிரமா வேலை முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்பினீங்கன்னா வீக்கெண்டை சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் சரியா? நமக்கு ஆஸ் ஆல்வேஸ் 11 மணி வரைக்கும் உங்களோட நான் இருப்பேன். நிறைய பாட்டெல்லாம் ப்ளே பண்ணிட்டு ஊரகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போவோம் சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் அநேகன் அண்ட் திருவிளையாடல் ஆடம்பம் படங்கள் இருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக பிளே பண்ண போறேன். ஆன் மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா. குட் மார்னிங், ஹாப்பி ஃப்ரைடே. பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
0: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
0: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வாலிட் அண்டில் 13th August. TNCs apply. டவுன்லோட் தி அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
5: செழித்தையும் தமிழே.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: நம்ம துபாய்க்கு இல்லை, எந்த ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்தாலும் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு வே இருக்குது. அந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது உலகத்தில். அதுதான் வந்து புர்ஜ் கலீஃபாவில் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது இல்லையா. புர்ஜ் கலீஃபாவில் நிறையா இந்த ஆர்ட் ஒர்க் ஆர் மெசேஜஸ் இதெல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களுடைய ஆர்ட் ஒர்க் என்னைக்காவது இந்த மாதிரி புர்ஜ் கலீஃபாவில் என்னோடய ஆர்ட் ஒர்க் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஒரு கனவோடு இருந்திருக்கீங்களா? ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் யாராவது இருக்கா அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ குளோபல் ப்ரொஜெக்ஷன் டிசைன் கான்டெஸ்ட் அப்படிங்கிற பேரில் வந்து ஆர்டிஸ்ட்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஓப்பனான ஒரு அழைப்பு ஒன்று எடுத்திருக்காங்க இமா. ஸோ 2026 புர்ஜ் கலீஃபா ஓப்பன் கால் இது. இதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஆர்டிஸ்ட் இந்த யூஏஇ அண்ட் இன்டர்நேஷ்னலி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து உங்களுடைய ஆர்ட் ஒர்க்கை சப்மிட் பண்ணலாம். ஸோ ஆர்ட் ஒர்க் அப்படிங்கும்பொழுது நம்மளே பார்த்துருப்போம், புர்ஜ் கலீஃபா

0: கூட வந்து காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் அண்ட் அந்த மியூசிக் வந்து செப்பரேட் ஆடியோ ட்ராக்காகவும் இருக்கணும். இதுதான் வந்து அவங்க சொல்லக்கூடிய சிம்பிளான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அண்ட் இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய தாட் என்ன, எப்படி இதை கான்செப்சுவலைஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு அந்த கான்செப்ட் நோட் வந்து ஒரு 300 வார்த்தைகளுக்கு மீறாமல் ஒரு 300 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் டவுன்லோடபிள் டெக்னிக்கல் டெம்ப்ளேட்டோட வந்து கொடுக்கணுங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதோடைய ரிவார்டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா புர்ஜ் கலீஃபாவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான். ஏன்னா புர்ஜ் கலீஃபாவில் இது மாதிரி ஒரு 30-second வீடியோ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா எத்தனை 100,000 திரம்ஸ் அப்படிங்கிறத விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இட் கேன் கோ ஈவன் அப் டு மில்லியன்ஸ். அதனால் அது எவ்வளோ பெரிய ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ கேஷ் ப்ரைஸ்லாம் எதுவும் இப்பொழுதைக்கே மென்ஷன் பண்ண கிடையாது. பட் புர்ஜ் கலீஃபாவில் சப்மிட் பண்ணுறதுக்கு, உங்களுடைய ஆர்ட் ஒர்க்கை சப்மிட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் கைட்லைன்ஸ். அண்ட் நீங்கள் இமார் உங்களுடைய வெப்சைட்டில், புர்ஜ் கலீஃபா வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற விவரங்கள்லாம் தெரியும். அண்ட் July 8 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. August 18, 2026 வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: அம்மாடி என்ன சூடு என்ன சூடு.
3: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
2: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
3: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
5: ட்ரை ஸ்கின், ஆக்னே, எக்ஸிமா, ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. தெரியுமா, இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip1 dubai
6: 10 20. இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
7: லூலு, where the world comes to shop.
8: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
9: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்,
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
10: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யார் அவரு?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
10: டாம் இட்.
9: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
10: அடிங்க.
0: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction.

0: 7:47 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மனஸ்திட்டமேட்டில் யாருக்கு என்ன பாட்டு வேணும், 800-8940 இப்பவே நீங்க கால் பண்ணி கேட்கலாம் நல்ல ஒரு பாட்டா. ஹலோ, குட் மார்னிங்.
1: ஹலோ, குட் மார்னிங்.
0: குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
1: ஸ்டைலிஷ் தமிழ் கீர்த்தனா, வணக்கம். செல்வராஜா பேசுறேன்.
0: செல்வராஜா, ரொம்ப வருஷமா இப்ப நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க, கரெக்டா?
1: எனக்கும்
0: என்ன பண்றீங்க? இல்ல இல்ல, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது சொன்னேன்.
1: ஓகே ஓகே, நான் ரேடியோல சவுண்ட். ஓகே ஓகே, ஃபைன். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் நான் வந்துட்டு, நான் ஏற்கனவே பேசிக்கிறேன். ஓகே, லேண்ட் கிடைக்கிறது பெரிய இதுவா இருக்கு. ஓகே ஃபைன்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அவங்கள்ட்ட
0: சொல்லுங்க, அவங்களுக்காக ப்ளே பண்ணணும். அவங்க பேர் என்ன?
1: பிரியா.
0: பிரியா, ஓகே. பிரியாக்காக இந்த பாட்டு, ஒரு குட்டி பிரேக் அப்புறமா நான் ப்ளே பண்றேன், சரியா?
1: ஓகே. பை தி வே, வந்துட்டு உங்களுடைய ப்ரோக்ராம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு.
0: ரொம்ப நன்றி.
1: நியூஸ் ஒரு தடவை வாட்சிங் நானு, அதையும் கேக்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சது எனக்கு.
0: கேட்டிங்களா? ஓகே ஓகே.
1: என்ன வாய்ஸ் வந்துட்டு டிஃபரெண்டா இருக்கேன்னு பார்த்தேன் நான் வந்துட்டு.
0: ஓ சரி.
1: ஒருவேளை நம்ம கிருஷ்ணி தான் வாய்ஸ் மாத்தி பேசுறாங்க.
0: ஐயோ, இல்ல இல்ல இல்ல, அவங்க வந்து லீவுக்கு போயிருந்தாங்க அதனாலதான்.
1: இல்ல இல்ல, ரொம்ப இல்ல இல்ல இல்ல, நீங்க வந்துட்டு ஒரு நாள் இந்த இத்தியாத ரயில் அன்னைக்கு பேசுனீங்க, அவருக்கா?
0: ஆமா, அன்னைக்கு தான் நான் கேட்டேன். ஓ எஸ், அன்னைக்கு கேட்டீங்களா? ஆமா, அவங்க இத்தியாத ரயில் பாக்குறதுக்கு போயிருந்தாங்க. கரெக்ட், யா லான்ச்க்கு போயிருந்தாங்க.
1: ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல வந்துட்டு அந்த அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த அப்டேட்ஸ் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்றீங்க.
0: நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ சோ மச்.
1: நான் இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருக்கனால அந்த அல்கோஸ் பிவரேஜ் ஒர்க்ஸ், ஸ்டாம்பாட் ஒர்க்ஸ், அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு.
0: தேங்க் யூங்க, தேங்க்ஸ் அ லாட். தேங்க் யூ சோ மச், யூ மேட் மை டே. ஓகே, டேக் கேர், டேக் கேர், பை பை பை. நன்றி. ஆஹா, that was nice. anyway, அவர் கேட்ட பாட்டு சில்லாக் சாங் ஆஃப் தி இயருக்கு அப்புறமாக ஒரு குட்டி பிரேக் அப்புறம் நான் ப்ளே பண்ணுவேன். அண்ட் குவிக்கா டிராஃபிக் எங்க இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாட்டெல்லாம் கேட்கலாம்.
2: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: Okay, Friday madri ellam theriyillanga road paakumbodhu, because ella roads layum vandu traffic eppadi irukumo matra vara naatkalla அதே மாதிரி இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் அலாமிங்காக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. 311 ஆஃப் வர்சான் சைட் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. ஸோ அந்த பக்கம் நீங்கள் ஓ ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலி மூணு கிராஷஸ் இருக்குது. மேப்பை வந்து நான் ஜூம் இன் பண்ணும்போது தான் தெரியுது, மூணு கிராஷஸ் இருக்குது. ஸோ 311 ஆஃப் வர்சான் சைடு, இந்த இன்டர்நேஷனல் சிட்டி சைடில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா தாராளமாக இன்னும் கொஞ்சம் டிலேஸ் ஆகும் தான் நினைக்கிறேன், ஏன்னா மூணு கிராஷ் ஆகியிருக்கு. மற்றபடி E11, 311 ஃப்ரம் ஷார்ஜா டு துபாய், எல்லா ரோட்ஸும் வந்து இப்போ பிஸியாக தான் இருக்குது. ஸோ பொறுமை இழக்காமல் டிரைவ் பண்ணுங்க.
2: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, நந்தினி வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹாய் கீர்த்தனா, திஸ் இஸ் நந்தினி ஃப்ரம் சென்னை. ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்டிருந்தேன், இன்னைக்கு காலையில் நீங்கள் எழுந்திருக்கும்பொழுது உங்களை சந்தோஷப்படுத்தின ஒரு விஷயம், குட்டி விஷயமா இருக்கலாம் இல்லை பெரிய விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன்ல. நந்தினி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்றுக்கு என்னோட பையனோட ஸ்கூல்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்திருந்தது, இன்னைக்கு நோ பேக் டே, ஸோ நோ ஹோம் ஒர்க். அதை கேட்டோடனே பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அப்படின்ட்டாச்சோ. ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட், ஒரு பேரண்ட்டாக வந்து பாவம் அவங்களுக்கு அதை எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும்ல, ஹோம்ஒர்க் எல்லாம் எதுவும் பண்ண வைக்க வேண்டாம் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக அவங்கள விட்டுறலாம் வீக்கெண்டும் இல்லை. எனிவே, முகமது சாதிக் உங்களுக்கும் காலை வணக்கம். முருகேசன் குட் மார்னிங், வினோத் குட் மார்னிங், வினோத் அண்ட் காயத்ரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. டுடே இஸ் மை அம்மாஸ் பர்த்டே, விஷிங் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே புவனாமா அப்படின்ட்டு. ஸோ புவனாமாவுக்கு எங்களுடைய சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வேறு யார் செந்தில் குட் மார்னிங் டு யூ டூ, சதீஷ், அப்புறம் வந்து குமார், எல்லாருக்கும் காலை வணக்கம். முகமது அர்ஷத் உங்களுக்கும் காலை வணக்கம். எனிவே, குயிக்காக வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, பிரேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சில்லாக் சாங், மனசு திட்டமிட்டு, இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா வரிசையாக ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம கிருஷ்ணியும் வருவாங்க 8 மணிக்கு மேலே செய்திகள்லாம் சொல்கிறதுக்காக. ஸ்டே டியூன்ட்.
3: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
4: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
5: ஒரு 12 கலர் மிக்சிங் பண்ணி ஒரு டிசைன் போட்டா
0: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் வர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் பிரிசிஷனோட செய்வாங்க.
6: கால் 052-474-5525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட், டிசைர், டெலிவர்.
2: திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் is brought to you by Joy Alukas in Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Mercil Morning brought to you by ALD properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
7: You are with Kirtana on Mercil Morning. Chillax song of the hour. Chillax song of the hour.
2: Brought to you by
0: Plots Nale, Prop Shill Dane. For details call 056-415-4242.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகளுக்கிடையிலான ஒற்றுமையை வலுப்படுத்துவது, பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு எதிரான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள மிகவும் அவசியமானது என்று ஐக்கிய அரபு அமீரக அதிபரின் தூதரக ஆலோசகரான டாக்டர் அன்வகர் காஷ் வலியுறுத்தியுள்ளார். உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதிக்கும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வளைகுடா நாடுகள் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவது முற்றிலும் அவசியம் என்று கர்காஷ் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் தெரிவித்துள்ளார். பொதுவான நலன்கள் மற்றும் பகிரப்பட்ட எதிர்காலம் என்ற அடிப்படையில் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் நாடுகள் அடைந்துள்ள சாதனைகளை காக்கவும் அனைத்து நாடுகளும் ஒன்றுபட்டு இந்த சவால்களை எதிர்கொள்வதை தவிர வேறு எந்த மாற்று வழியும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார்.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமீனி அவரது சொந்த ஊரான மக்சத் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். இந்த இறுதிச் சடங்கில் அவரது மகனும் வாரிசாக கருதப்படுபவருமான புதிய உச்ச தலைவர் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகின்றது. அமெரிக்காவும் ஈரானும் பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஆபத்தான ராணுவ மோதல்களில் பரஸ்பர தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் தெஹ்ரானின் அணு திட்டம் தொடர்பான தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எண்ணெய் கப்பல்களின் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானின் ராணுவ இலக்குகள் மீது புதிய சுற்று தாக்குதல்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அனுமதி வழங்கியிருந்தாலும் பிரச்சினைக்கு ராஜதந்திர ரீதியான தீர்வை காணும் முயற்சியில் வாஷிங்டன் தொடர்ந்தும் உறுதியாக உள்ளது என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று கரூர் செல்கின்றார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவர் அரச பணி வழங்க உள்ளார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதற்காக கரூர் செல்லும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக செல்ல உள்ளார். கரூரில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கலுக்கு எதிரான மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க தடை கோரி நாம் தமிழர் கட்சியின் தீரன் திருமுருகன் மற்றும் வழக்கறிஞர் சீனி அகமது ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையிட்டுள்ளனர். தங்களின் முறையீட்டை அவசர வழக்காக விசாரித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதற்கமைய இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகின்றது. ராமர் கோயில் காணிக்கை திரட்டை விசாரிக்கும் சிறப்பு விசாரணை குழு முடிவுகள் கசிந்துவிட்டதாக சமாஜ்வாதி கட்சியின் எம்பி அவதேஷ் பிரசாத் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியபோது ராமர் கோயில் காணிக்கை திருட்டின் விசாரணைக்கு இனி எந்த அர்த்தமும் இல்லை என்றார். அதன் முடிவுகள் ஏற்கனவே கசிந்துவிட்டன. நான் இதை என் சொந்த கருத்தாக சொல்லவில்லை என்று தெரிவித்த அவர் முற்றிலும் ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய எஸ்ஐடி அறிக்கையின் அடிப்படையிலேயே பேசுகின்றேன் என்றார். இப்போது அந்த அறிக்கை ஊடகங்களில் வெளியாகிவிட்டதால் இந்த விசாரணையின் நோக்கமே சிதைந்து விட்டது என்று கூறினார். ராமர் கோயில் காணிக்கை திருட்டு என்பது கோடிக்கணக்கான ராம பக்தர்களின் நம்பிக்கையின் மீதான தாக்குதல். இதில் பக்திக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளது. ஏழைகளுடன் ஒரு பெரிய விளையாட்டு விளையாடப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் ஒரே வழிதான் உள்ளது. உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் பிரபல பாடகி மரியசெல் குணதிலக காலமானார். அவர் இன்று காலை காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. திடீர் நோய் நிலைமை காரணமாக கழுவோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று காலமானார். அவர் 68வது வயதில் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதி ஆட்டம் நேற்று தொடங்கியது. இதில் மொரோக்கோ அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் அணி அரையிறுதிக்கு நுழைந்துள்ளது. கடந்த 2022 உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதியில் மொரோக்கோவை வீழ்த்திய பிரான்ஸ் இந்த முறையும் அதே வெற்றியை மீண்டும் பதிவு செய்துள்ளது. போட்டியின் முதல் பாதியில் இரு அணிகளும் சமபலத்துடன் மோதியதால் கோல் எதுவும் போடப்படவில்லை. தொடர்ந்து நடுக்களத்தில் ஆதிக்கம் செலுத்திய பிரான்ஸ் அணிக்கு ஆட்டத்தின் 60வது நிமிடத்தில் நட்சத்திர வீரர் கிலியன் எம்பாப்பே முதல் கோலை அடித்து திருப்பு முனையை ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து 66வது நிமிடத்தில் உஸ்மான் டெம்பாலே மற்றொரு அபாரமான கோலை அடிக்க பிரான்ஸ் 2-0 என்ற கணக்கில் வலுவான முன்னிலை பெற்றது. பதிலடி கொடுக்க மொரோக்கோ அணி மேற்கொண்ட தீவிர முயற்சிகளை பிரான்சின் பலமான தடுப்பாட்டம் முறியடித்தது. ஆட்ட நேர முடிவில் பிரான்ஸ் 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. காலிறுதி ஆட்டத்தின் இன்றைய போட்டியில் ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. உலகக்கோப்பை வரலாற்றில் 36 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகள் மோதுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வார இறுதி நாட்களிலும் மேகமூட்டமான வானிலை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 48°C வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று சில பகுதிகளில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படலாம் எனவும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
3: பாடலாசிரியர் முத்துக்குமார்
1: brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நாமுத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai 10-20. இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
3: லூலு, where the world comes to shop.
4: Hi Malini, I'm கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும்.
5: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
6: கால் 0566 81234.

0: தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Mercil Morning is brought to you by
3: Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ

மேட் யூ ஹாப்பி டுடே? இன்னைக்கு காலையில நீங்க எழுந்திருக்கும் பொழுது உங்களை சந்தோஷப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆக்சுவலி ஆல்பர்ட் பெர்னாண்டஸ் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, அதை நான் கொஞ்சம் லேட்டரா தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு அவருக்கு ரிப்ளை பண்ணேன், பட் இங்க சொல்ல மறந்துட்டேன். அவர் சொன்னது வந்து நிச்சயமா நிறைய பேருக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கலாம். ஏன்னா நம்மள பல பேர் வந்து இது ஒரு கோலா வச்சு சுத்திட்டு இருப்போம். ஸோ அவர் சொன்னது என்னன்னா, இன்னைக்கு காலையில when I looked at myself in the mirror, I felt really happy with the progress I'm making on my fitness journey. My abs are becoming visible and I can finally see the shape that I've been working hard to achieve. It makes me happy and motivated to know that I'm on the right track and moving closer to my goal. ஐயோ, இதை விட ஒரு சந்தோஷம் இருக்க முடியுமா சொல்லுங்க? ஏன்னா இந்த weight loss journey-ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படிங்கிறது புரியும் இல்லை? குட்டியாக வந்து நம்மளோட ஆப்ஸ் வந்து அப்படி தெரிய ஆரம்பிக்கிறது, ஒரு மசில்ஸ் பில்ட் ஆகிறது தெரியறது, இல்லை வயிறு வந்து கொஞ்சம் குறைஞ்சது, ட்ரெஸ்க்குள்ள வந்து நம்ம பெட்டராக ஃபிட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் இருக்கலாம் வேறு எதுவுமே தர முடியாது. அதனால இஃப் யூ ஆர் சம்வேர் இன் பிட்வீன் ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ஃபிட்னஸ் ஜேர்னியில் இருக்கீங்க, பெருசாக ரிசல்ட் எல்லாம் வந்து பார்க்க முடிய மாட்டேங்குதே அப்படின்னா தளர விட்டுறாதீங்க மனசை. நம்ம எல்லாருமா சேர்ந்து முன்னோக்கி போவோம். டெஃபினெட்லி கன்சிஸ்டண்டாக பண்ணும்பொழுது நம்மளால் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும், சரியா? ஏன்னா இவரோட இந்த மெசேஜ் வந்து எனக்குமே வந்து மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அட ஆமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே, ஒரு முக்கியமான யூஏ அப்டேட் அடுத்ததான் உங்களுக்காக.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: ஆஹா, இத்தியாத் ரயில் வந்து லான்ச் பண்ணாலும் பண்ணாங்க, எத்தனை டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ். ஆல்ரெடி அவங்களோட டிக்கெட் ரேட்ஸே பார்த்தோம்னா இன்ட்ரோடக்டரி ஆஃபரா 50% டிஸ்கவுண்ட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கம்ஃபர்ட் கிளாஸ் ஆகட்டும், பிரீமியம் கிளாஸ் டிக்கெட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட்ல தான் தராங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, இத்தியாத் ரயிலோட பேசஞ்சர்ஸ்க்கு ஃபுஜேரால ஹோட்டல்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ் தரப்போறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஹோட்டல் டிஸ்கவுண்ட்ஸ் அக்ராஸ் ஃபுஜேரா அப்படின்னு சொல்லிட்டு இத்தியாத் ரயில் வழியா டிராவல் பண்ணிட்டு போறவங்களுக்கு ஆன் ஸ்டேஸ், டைனிங், ஸ்பாஸ் அண்ட் லெஜர் ஆக்டிவிட்டீஸ் சொல்லி இத்தியாத் ரயில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப் டு 25% வரைக்கும் ஆஃப் ஆன் ஹோட்டல் ஸ்டேஸ், அதுக்கப்புறம் டைனிங், ஸ்பா ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் லெஜர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேக்கேஜஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தியாத் ரயிலுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த ஆஃபர் அண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் ஹோட்டல்ஸ் யார் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அங்கே ஃபுஜேரால, ஃபுஜேராவே வந்து ஒரு குட்டி ஊர் தான், அங்கே இருக்கக்கூடிய மேஜர் ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் லைக் டபுள் ட்ரீ பை ஹில்டன், அப்புறம் வந்து இன்டர் கான்டினென்டல் ஃபுஜேரா, லிமெரிடியன், அப்புறம் ராடிசன் ப்ளூ, ஃபுஜேரா ரோட்டானா, இந்த மாதிரி நிறைய ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ், அல்பஹார் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட், அல்பஹார் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் நானுமே போயிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும், பெரிய ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து இப்போதைக்கே டிஸ்கவுண்ட்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுலையும் வந்து சில ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தா காம்ப்ளிமெண்ட்ரி ரூம் அப்கிரேட்ஸ் தராங்க, ஏர்லி செக் இன், லேட் செக் அவுட், ஃப்ரீ ஸ்டேஸ் அண்ட் மீல்ஸ் ஃபார் சில்ட்ரன், பூல் அண்ட் பீச் ஆக்சஸ்க்கு வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்னு சொல்லி அவ்வளோ ஆஃபர்ஸ் தராங்களாமோ. August 31, 2026 வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இத்தியாத் ரயில் வழியா ஃபுஜேராக்கு டிராவல் பண்ணி போறவங்களுக்கு. ஸோ ஸ்டேகேஷன்லாம் பிளான் பண்றீங்க இந்த வீக்கெண்ட் தான், வை நாட் இத்தியாத் ரயில் வழியா போலாமே.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும், போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபஹத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
3: ஒரு கிரகாம்க்கு என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
4: டேய் என்ன சொல்ற?
3: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
1: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: அம்மாடி என்ன சூடு, என்ன சூடு.
3: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா வொர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
5: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
3: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா ஃபிளாஷ் 1 டே சேல் ஜூலை 11ஆம் தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11th ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH-ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
1: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. ALD ப்ராப்பர்ட்டிஸ், கால் 050-675-2828. 10-20 இந்த நம்பர் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
6: லூலு, where the world comes to shop.
1: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா ட்ரான்ஸாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
7: Joy Alukasல உங்களுக்காக the joy of summer. இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி. பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும்
8: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
10: You are with Kirtana on Mersal Morning. Golden song of the hour.
11: Golden song of the hour.
3: Brought to you by Joy Alukas in Joy of Summer. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ யூஏஇல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
3: ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
4: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
6: 10, 20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
7: லூலு, where the world comes to shop.
8: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
9: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஹா. த்ரில்லர்? அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
10: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
11: This hour of Mercel Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: எப்படி இருக்கு பாத்தீங்களா? வெளியில இன்னைக்கு காலையில வந்து சர்ப்ரைசிங்லி பிரீஸியா இருக்கிறது பார்க்க முடிஞ்சது. ஹியூமிடிட்டி வந்து கொஞ்சம் இருந்ததுனாலும் ஏர்லி மார்னிங் ஹியூமிடிட்டி இருந்தது, அதுக்கப்புறமா ஒரு 7.5 மணிக்கு மேல ஹியூமிடிட்டி தெரியாத அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காத்து வீசுறது பார்க்க முடிஞ்சது. அண்ட் காலையிலேயே வந்து கிளவுடியா இருந்தது. நான் நினைச்சேன் என்னது இங்க மட்டும்தான் இப்படி இருக்கோ, வேற எங்கேயும் இல்லையோ அப்படின்னு யோசிச்சா, எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜஸ் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்ல. சில பேர் வந்து எனக்கு பிக்சர்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் கூட அனுப்பியிருந்தீங்க. தட் யூனோ நாட் ஜஸ்ட் ஹியர், அலேன் போற வழியில கூட வந்து கொஞ்சம் கிளவுடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. அண்ட் முகமது அர்ஷத் அவர் கூட வந்து இந்த கிளவுடி ஸ்கைஸை கேப்சர் பண்ணி எனக்கு பிக்சர்லாம் அனுப்பியிருந்தாரு. அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி கிளவுடியா மிகமூட்டமா தான் இருக்கு. அண்ட் வீக்கெண்ட் வெதர் ஃபோர்காஸ்ட் நம்ம யூஏயோட நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி சொல்லியிருக்கிறது என்னன்னா, இன்னைக்கு எஸ்பெஷலி பார்ட்லி கிளவுடி டு கிளவுடி கண்டிஷன்ஸ் நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் யூஏயில இருக்கும். அண்ட் இன்னைக்கு நைட்டுக்கு மேல அண்ட் நாளைக்கு விடிய கால வரைக்கும் ஹியூமிட் கண்டிஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் காத்தும் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அண்ட் அப் டு 35 km/h ஸ்பீட்ல வந்து போகும். அண்ட் ஒரு சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் டஸ்டோடு சேர்ந்து இருக்கும். அண்ட் நாளைக்கு அண்ட் நாளானிக்கு ரெண்டு நாட்களுமே வந்து சிமிலர் கிளவுடி ஸ்கைஸா இருக்க போதாமா. அண்ட் தென் சண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் ஹியூமிடிட்டி எதிர்பார்க்கலாம். அண்ட் சண்டே டு மண்டே வந்து ஹியூமிடிட்டி இன்லேண்ட் ஏரியாஸுக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி சொன்ன மாதிரி தான் நேத்துக்கே சொல்லியிருந்தாங்கல்ல, வரக்கூடிய வாரத்தில் எஸ்பெஷலி மண்டே டியூஸ்டேஸ் எல்லாம் ஏர்லி மார்னிங் வந்து நம்ம ஃபாக் எதிர்பார்க்கலான்ட்டு. ஸோ அப்படி அதே தான் வந்து சொல்லியிருக்காங்க, மண்டே ஏர்லி மார்னிங் வந்து கொஞ்சம் ஃபாக் அண்ட் மிஸ்ட் ஃபார்மேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மார்னிங் கம்யூட் பண்ணுறவங்களுக்கு மேபி சில அசௌகரியங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த வீக்கெண்ட்கான வெதர் ஃபோர்காஸ்ட்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
1: பிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் காலிறுதியில் விளையாடிய மொரோக்கோ அணிக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை ஜனாதிபதியும் பிரதமரும் துபாய் ஆட்சியாளருமான மெய்துகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் பாராட்டு தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு மேடையில் மொரோக்கோ தேசிய அணியின் கௌரவமான ஆட்டத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம் என்று கூறினார். நீங்கள் அரபு உலகையே பெருமைப்பட வைத்துள்ளீர்கள், நன்றி என்று அவர் ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த முறை அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை, உங்கள் சிறந்த சாதனைகள் இன்னும் வரவிருக்கின்றன என்றும் அவர் கூறினார்.
2: உலகச் செய்திகள்.
1: ஈரானுடனான போரை கையாளும் விதம் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் ஜனாதிபதி பெஞ்சமின் நெத்தன்யாகு இடையே பதற்றம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோதலின் போது எண்ணெய் மற்றும் நுகர்வோர் பொருட்களின் விலைகள் அதிகரித்ததால் இது அமெரிக்க ஜனாதிபதியான டிரம்பின் அரசியல் நிலைப்பாட்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரான் புதிய அமெரிக்க தாக்குதல்கள் நடைபெற்றதாக தெரிவித்ததை தொடர்ந்து வளைகுடா பகுதியில் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் குறித்து இரு தலைவர்களும் தொலைபேசி உரையாடல் நடத்தியதாக இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
1: பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான சிழியன் சென்னையில் இன்று காலை உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். சென்னை தரமணியில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை அவர் காலமானார். பி சி ஸ்ரீராமின் உதவியாளராக தனது பயணத்தை தொடங்கிய அவர் 2007 வெளியான கல்லூரி திரைப்படம் மூலமாக ஒளிப்பதிவாளராக அறிமுகமானார். தொடர்ந்து இரட்டை சுழி, மகிழ்ச்சி, தென்மேற்கு பருவ காற்று, பரதேசி, ஜோக்க உள்ளிட்ட படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை மையங்களுக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சமீப காலமாக உரிமம் பெறாத போலி மையங்கள் மற்றும் கரு உறுப்பு மாற்ற முறைகேடுகள் குறித்து புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. எனவே இந்த செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை மையங்களை முறைப்படுத்த மத்திய அரசு புதிய அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி இந்த மையங்களுக்கு மத்திய அரசு தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் வருகை தந்துள்ள ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 12 லட்சத்தை நெருங்கியுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் சுற்றுலா பயணிகளின் வருகை மூலம் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான வெளிநாட்டு செலாவணி வருமானத்தை இலங்கையினால் ஈட்ட முடிந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள இந்த சாதகமான வளர்ச்சியை அடுத்து 2026 எதிர்பார்க்கப்படும் 2.5 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகை என்ற இலக்கை வெற்றிகரமாக அடைய முடியும் என்று இணை அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்.

0: ஐயோ என்ன பாட்டு, ஏன் இந்த பாட்டு முடிஞ்சது? இன்னொரு தடவை ஒன்ஸ் மோர் பிளே பண்ணட்டா? அப்படிப்பட்ட ஒரு பாட்டு, முன்பேவா என் அன்பேவா. யோ யோ யோ யோ, என்ன வாய்ஸ்ல நம்ம ஸ்ரேயா கோஷல் அண்ட் நரேஷே ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஐஸ்கிரீம் வாய்ஸ் ரெண்டு பேருக்கும் இல்லையா? அதுவும் நம்ம ஸ்ரேயா கோஷல் வந்து ஒரிஜினலி அவங்க வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க. அப்படி இருந்தும் அவங்க எவ்வளோ அழகாக தமிழ் உச்சரிக்கிறாங்க இல்லையா? வெகு சில பேரால் மட்டும்தான் இந்த மாதிரி இவ்வளோ அழகாக தமிழ் உச்சரிக்க முடியும். நம்ம தமிழர்களே பார்த்து புறாமப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அழகாக வந்து தமிழ் உச்சரிப்பாங்க. அண்ட் ஆரம்பத்தில் அஃப்கோர்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆன டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்னாலும் அவங்க ஃபஸ்ட்டு பாடின பாட்டு தமிழ் பாட்டும் எடுத்து நீங்கள் கேளுங்க. இப்போ முன்பேவா பாட்டாகட்டும், அதுக்கப்புறம் அப்புறமா அவங்க பாடின பாட்டெல்லாம் வந்து கேட்கும்பொழுது அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க போட்ட அந்த எஃபர்ட் வந்து தெரியும். ஏன்னா நம்ம ழகரம் ழா வந்து நம்ம தமிழில் மலையாளம்ல இந்த ரெண்டு லாங்குவேஜஸில் தான் இருக்குது. ஸோ அதுவும் ஸ்பெஷலி நார்த்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும், அதுக்கு நம்ம நாக்கு எப்படி மடக்கணும்னு கூட தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு யூனோ ஊரை சேர்ந்தவங்க தான் வந்து நம்ம ஸ்ரேயா கோஷல். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எஃபர்ட்லாம் போட்டு பாடியிருப்பாங்க. முன்பேவா என் அன்பேவா, ஆஹாஹா கேட்டு முடிச்சாச்சு. ஃபாண்ட் மெமரிஸ் இந்த பாட்டெலாம் கேட்கும்பொழுது, ஸ்பெஷலி கோயம்புத்தூரோட சில சீன்ஸ் எல்லாம் வரும், அதை பார்க்கும்பொழுது வந்து எனக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்கும். பட் அந்த கோயம்புத்தூர் இப்போ இல்லைங்க, என்ன பண்ணுறது, கோயம்புத்தூர் மக்களுக்கெல்லாம் தெரியும் நான் சொல்கிறது. எனிவே, குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:12 ஆகுது. மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இட்ஸ் நைஸ் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் ஃப்ரைடே மார்னிங். ஏர்லி மார்னிங் ஹியூமிடாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ப்ரீஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி போயிட்டுருக்கு உங்களோட ஃப்ரைடே? ஹாஃப் டேயா, ஃபுல் டேவா, இல்லை வந்து சும்மா பேருக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆஃபீஸில் இருந்துட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்களா? எனிவே, மன்மதன் படத்திலிருந்து மன்மதனே அப்படிங்கிற பாட்டும், வெப்பம்லேருந்து காற்றில் ஈரம், ஒரே ஃபீல் குட் சாங்ஸாக வந்துட்டுருக்கேன். நீங்கள் பேக் டு பேக் டு பேக் கொஞ்சம் நேரம் முன்னாடி விழிமூடி யோசித்தால், இப்போ முன்பேவா, அடுத்து மன்மதனே, அடுத்து காற்றில் ஈரம், ஆஹாஹாஹா, நல்லா இருக்குல்ல இந்த பாட்டெலாம் கேட்கறதுக்கு. எனிவே, பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி ஊருக்கு போக போகிறீங்களா நீங்கள்? உங்களுக்கு முக்கியமான ஒரு UAE அப்டேட்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: யூஏலிருந்து இந்தியாவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுற பிளானில் இருக்கீங்க, ஸ்பெஷலி ஜூலை ஆகஸ்ட்டில். அப்படின்னா ஏர்ஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காமே, பார்த்தீங்களா, செக் பண்ணிங்களா எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அரவுண்ட் ஒரு 30% வந்து கம்மியாகியிருக்கு ஒரு சில ரூட்ஸில் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய சில ட்ராவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம். ஸோ கம்பேர் டு லாஸ்ட் மந்த், இப்போது சொல்கிற இந்த டைம் பீரியடில் நம்ம பார்த்தோன்னா, ஜூலை ஆகஸ்ட் டைம் பீரியடில் வந்து இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஃபேர்ஸ் இருக்கக்கூடிய ரூட்ஸ் நம்ம பார்த்தோன்னா, அகமதாபாத், நியூ டெல்லி, மும்பை, புனே, பெங்களூரு, நம்ம சவுத் சைட் பார்த்தோம்னா பெங்களூரு, கோழிக்கோடு, மங்களூர், தமிழ்நாட்டுடைய எந்த ஒரு டெஸ்டினேஷனும் இதில் இல்லை. இருந்தாலும் வந்து நம்ம பார்த்தோம்னா, கம்பேர் டு ஜூன், இப்போ இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம், ஜூலை 21st யூனோ ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஊருக்கு போகிறவங்கெல்லாம் வந்து இந்த வீக்கெண்டோட போய் முடிச்சிருவாங்க, ஜூலை மிட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ஊருக்கு போயிடுவாங்க. அதனால முக்கியமான ரூட்ஸ்லாம் வந்து டிக்கெட் கொஞ்சம் கம்மியாகி இருக்குது, டிக்கெட் ரேட்ஸ் கம்மியாகி இருக்குது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து கம்மிங்கும்பொழுது ஆஸ் லோவஸ்ட் 1100-1200 திரும்ஸாக கூட இருக்குது. பிகாஸ் இப்போ இந்த பீக் டைமில் 1100-1200 அப்படிங்கிறது நிஜமாவே நல்ல ரேட்ஸ் தான். அதனால் பாருங்கள், செக் பண்ணிவிட்டு டிக்கெட் ரேட்னால ஊருக்கு போக வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சவங்க பிளானை திருப்பியும் ஆக்டிவேட் பண்ண முடியுமான்னு
1: பாருங்க. UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. இன்று தங்கத்தின் விலை gold rate. Brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Okay, gold rate vandu 24 carat thangam paathona 497 dirhams 25 fils, 22 carat thangam 1 gram irukku 460 dirhams 50 fils.
1: Indru thangathin vilai gold rate brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar இல்லனா கேஷா கூட ரெடி பண்ணிக்கலாம்.
2: பேக் டு பேக்
3: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும், போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபஹத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி.
4: உங்க பிரெக்னன்சி ஜர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
5: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்

0: சென்னையில பட்டய கலப்புற எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566681234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன். இன்னைக்கு மார்னிங் கம்யூட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துபாய் போலீஸே அவங்களுடைய எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல எங்கெல்லாம் இன்னைக்கு காலையில கன்ஜெஷன் இருந்ததுன்னு சொன்னாங்க. நான் கூட பார்த்தப்போ இல்ல 311 ஆஃப் இந்த வர்சான் சைட் பார்த்தப்போ மல்டிபிள் கிராஷஸ் இருந்தது. மல்டிபிள் கிராஷஸ் வந்து இப்போ சிங்கிள் கிராஷ் ஆகியிருக்கு. ஐ திங்க் அந்த கிராஷ் வந்து கிளியர் ஆகிட்டு இப்போ ஒரு புது கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 311 வந்து எக்ஸ்ட்ரீம்லி கன்ஜெஸ்டடா இருக்கு. ஸோ நம்ம ஷார்ஜால இருந்து டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரக்ஷன் பார்த்தோம்னா ஷார்ஜா ஸ்ட்ரெச்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ இந்த சஃபாரி ஐ மீன் சிட்டி சென்டர் ஜாயாலாம் தாண்டதுக்கு அப்புறமா தான் இந்த முவேலால இருந்து கொஞ்சம் டிராபிக் ஜாஸ்தி ஆகுது. அந்த ஸ்ட்ரெச்ல கன்ஜெஷன் கொஞ்சம் கம்மியா இருக்குனாலும் பட் இந்த பக்கம் நம்ம மிர்டிஃப்லாம் தாண்டி வரும்பொழுது டுவர்ட்ஸ் இந்த இன்டர்நேஷனல் சிட்டி வர்சான் இந்த சைட்ல பார்த்தோம்னா பயங்கர கன்ஜெஷனா இருக்கு. அங்கே அவ்வளோ கன்ஜெஷன்லாம் இருக்காது பட் இப்போ கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் துபாய் லைன் ரோட்ல அடடே வாட் இஸ் திஸ் துபாய் லைன் ரோட்ல டுவர்ட்ஸ் துபாய் போகக்கூடிய டைரக்ஷன்ல பார்த்தா இந்த நாதல் ஷிபா இருக்கு இல்லையா, நாதல் ஷிபா இந்த அவென்யூ மால் தாண்டதுக்கு அப்புறமா ஒரு சைட்ல ஒரு ரோடு ஒன்று போகும். ஸோ அந்த ரோட்ல பார்த்தோம்னா 1, 2, 3 கிராஷஸ் ஆகியிருக்கு, 3, 4 கிராஷஸ் ஆகியிருக்கு. அதனால அங்க கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி வேற எங்கே ஐ திங்க் வேற எங்கேயோ வந்து அலாமிகான டிராபிக் எல்லாம் கிடையாது. மற்ற இடங்கள்லாம் வந்து ஓகேவா தான் இருக்கு. 611 வந்து பெரிய டிராஃபிக் எல்லாம் இல்லை, 611 வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ யாராவது ஷார்ஜா துபாய் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 611 எடுத்து போகலாம்.
1: Was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today. Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new Jetour T1 win pannunga with Alan Sari Exchange.
3: Nekana 91 podu.
4: Enadhu 90s.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா. நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: என்ன
2: சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
4: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம்.
2: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா ஃபிளாஷ் 1 டே சேல் ஜூலை 11 தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11 ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH-ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ.
3: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 தரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD ப்ராப்பர்ட்டிஸ், கால் 050-675-2828. அடுத்த 30 million AED grand prize winner ready.
2: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 million dirhams jackpot வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 million dirhams grand prize மற்றும் 5 million dirhams second prize உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க.
3: இப்பவே உங்க டிக்கெட்ட the UAE lottery.ae ல வாங்குங்க.
2: Brought to you by the game LLC, licensed by GCGRA for 18 and above only. TNC apply.

0: 7:41 மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சம்மர் வந்தாலும் வந்தது, வீக்கெண்ட்ல என்ன பண்றது, வீட்டுக்குள்ள ஏசியை போட்டு உட்காரத்தான் முடியும், இல்ல கார்ல ஏசி போட்டுட்டு எங்கேயாவது ரவுண்டு போயிட்டு வரலாம், இல்ல எங்கேயாவது மாலுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். மாலுக்கு வந்து பொதுவா நம்ம போகிறது எதுக்காக, ஷாப் பண்றதுக்காக. ஆனா கடந்த ஒரு ஓரிரு ஆண்டுகளா ஒரு பிரில்லியன்ட் இனிஷியேட்டிவ் நம்ம துபாயில எடுத்திருக்காங்க இல்லையா. துபாய் மால்குள்ள வந்து துபாய் மால் தான் அப்படிங்கிற பெயர்ல இங்க துபாயில இருக்கிற சில மால்ஸ்ல எல்லாம் வந்து காலை நேரங்கள்ல மால்னுடைய அந்த காரிடார்ஸ் வந்து வாக்கிங் அண்ட் ஸ்லோ ஜாக் ட்ராக்ஸ் ஆக மாறி இருக்கு. நீங்களும் வந்து கலந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். துபாய் மாலத்தான் இனிஷியேட்டிவ் வந்து இந்த வருஷம் இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் தி செகண்ட் இயர். இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் முன்னாடி ஆரம்பிச்சாச்சு. June 15 ஆரம்பிச்சு ஒரு 3 வரைக்கும், தட் இஸ் September 15 வரைக்கும் நம்ம துபாயில இருக்கக்கூடிய ஒரு 6 மால்ஸ்ல வந்து இந்த மாலத்தான் பண்றாங்க. ஸோ துபாய் மால், மால் ஆஃப் தி எமிரேட்ஸ், துபாய் ஹில்ஸ் மால், ஃபெஸ்டிவல் சிட்டி, சிட்டி சென்டர் டியரா, சிட்டி சென்டர் மர்டிஃப்னு சொல்லிட்டு இந்த மால்ஸ்ல துபாய் மாலத்தான் அப்படிங்கிற பேர்ல இந்த இனிஷியேட்டிவ். இதை தாண்டி வேற சில மால்ஸ் எல்லாம் சிமிலரான நேம்ஸ் வச்சுட்டு அங்கேயும் வந்து இந்த மாதிரி மால்குள்ள ஃபேமிலிஸ் எல்லாம் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல வந்து கலந்துக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ரெஸ்ட் பேண்ட்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மால் வேணும் அப்படின்ட்டு. ஸோ போன வருஷம் வந்து இன்ஃபேக்ட் இந்த மாலத்தான் ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு கூட செட் பண்ணியிருக்கு. லார்ஜஸ்ட் மால் ரன்னிங் இவெண்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில கிட்டத்தட்ட 1,392 ரன்னர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் ரேஸ்ல கலந்துட்டு இருக்காங்க துபாய் ஹில்ஸ் மால்ல. அண்ட் அந்த மொமெண்டம்ல ஆரம்பிச்சுதான் இந்த வருஷம் பார்த்தோம்னா இந்த 3 அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒரு ஒரு சாட்டர்டேயும் வந்து நம்ம பார்த்தோம்னா காலையில இந்த மால் ரன்னிங் ஆக்டிவிட்டி பண்றாங்களாமா. அண்ட் இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்றது கொஞ்சம் அவசியமான ஒன்னா இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் 1 அண்ட் அந்த பப்ளிக்குடைய என்தூசியாசம் பார்த்து இந்த வருஷம் வந்து 1 நாங்க 3 கொண்டு போக போறோம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மார்னிங் ஷார்ப் 6 நிறைய பேர் வந்துடுறாங்களா எவ்ரிடே இது வந்து நடக்கிறது உண்டு. பட் இவங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு பெரிய எல்லாருமா சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி இட்ஸ் ஹேப்பனிங் எவ்ரி சாட்டர்டே அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிறைய மக்கள்லாம் போயிட்டு தே ஆர் கவுண்டிங் தேர் ஸ்டெப்ஸ். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும், லைக் ஒரு நாளைக்கு வந்து இத்தனை 1,000 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டார்கெட்லாம் வச்சிருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருந்த ஒரு ஜிம்ல ட்ரெட்மில்ல நடந்து போர் அடிச்சவங்கலாம் மாலில் போய் நடக்கலாம். ஸோ திஸ் அகேன் இஸ் அனதர் ஒண்டர்ஃபுல் வீக்கெண்ட் ஆக்டிவிட்டி. அதனால நாளைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ வெயிலில் வந்து அப்படியே பாதிக்காமல் பாதிப்படைய நல்ல ஜாலியா குளுகுளுன்னு வாக் பண்ணணும், அட் த சேம் டைம் ஹெல்தியாவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வை நாட் நம்ம துபாயில இந்த மால்ஸ்ல எல்லாம் போயிட்டு மாலத்தான்ல எல்லாம் நீங்க கலந்துகிட்டு நடந்து ஜாலியா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அப் நெக்ஸ்ட் சில்லாக் சாங் ஆஃப் தி ஹவர்ல அலை பாயுதையிலிருந்து ஸ்நேஹிதனி ஸ்நேஹிதனி கேட்கலாமா?
1: For details, call 056-415-4242.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷீஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: இதுவா நம்ம ஆபீஸ்? இது இன்னும் பெட்டரா பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்ப டாஸ் ரவுண்ட் டெக்கர் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் கான்டாக்ட் பண்ணுங்க.
3: கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், விலாஸ், ரீடெய்ல் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோரிங் வொர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் ப்ரிசிஷனோட செய்வாங்க.
4: கால் 0524745525 or visit Toss Round Decor and Technical Services, Al Garhood, Dubai. Toss Round, Desire, Deliver.
5: சென்னை போரூர்ல SS ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
6: ஞாபகம் இருக்கு.
5: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. SS பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளையை தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
7: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
8: ஹாய், நான் காஃபி.
9: ஹலோ, நான் தான் டிராவல்.
10: வணக்கம், நான் நினைவுகள்.
9: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
9: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
9: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
13: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
14: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

யூஏல நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஆல்ரெடி வந்து பிசினஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல வந்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இன்ஸ்டலேஷன் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கீங்கன்னா ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ் அவங்கள நீங்க அணுகலாம். அவங்க கிட்ட நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புதுசா ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ண போறீங்க, இல்ல ரெனோவேஷன் எல்லாம் பண்ண போறீங்கன்னா ஸ்பேஸை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அதுக்குள்ள இருக்க வேண்டிய எல்லா ஒர்க்கும் அவங்க பார்த்துப்பாங்க. லைக் இன்டீரியர் ஒர்க், ஏசி எலக்ட்ரிக்கலா இருந்தாலும் சரி, ஃபர்னிச்சர் செலக்ட் பண்றது, பெயிண்ட் பண்றது, கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன் சொல்லி அத்தனையும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் தேட், உங்களுக்கு தேவையான விசா அசிஸ்டன்ட் ஒர்க் முதற்கொண்டு ஏ டு ஜி எல்லாமே கம்ப்ளீட்டா அவங்க பண்ணி முடிச்சு கொடுத்துருவாங்க. அண்ட் சிறந்த சேவை வழங்கிட்டு இருக்காங்க ஃபாஸ்ட் லிங்க், ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. அண்ட் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு 04271 2638 அப்படிங்கிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா உங்களுடைய டவுட்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து மெயில் வழியாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், என்கொயர் பண்ணலாம். அண்ட் அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய இமெயில் ஐடி இஸ் அருள் ARUL அருள் @ falcontechnicalservice.com.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கரூரில் கடந்த வருடத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதில் தடையில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அவர்களுக்கு தற்காலிகமாக அரசு பணி வழங்கலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அரசு பணி வழங்கும் இன்றைய நிகழ்வு இடம்பெறலாம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். அரசின் கொள்கை தொடர்பான முடிவில் தலையிட விரும்பவில்லை என்றும் நீதிபதி தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வாதிட்டது. அவர்களுக்கு அரசு பணி வழங்குவதற்கு எதிரான வழக்கு விசாரணை 21ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: பிரதமர் நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். ஆஸ்திரேலியாவில் இருந்து அவர் நியூசிலாந்து ஆக்லாந்து நகரை சென்றடைந்துள்ளார். கடந்த 4 தசாப்தங்களில் நியூசிலாந்து சென்றுள்ள முதல் இந்திய பிரதமர் இவராவார். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்தோபர் லக்சனின் அழைப்பின் பேரில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்றுள்ளார். இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மையை மேலும் உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பயணத்தின் முக்கிய அம்சமாக கடந்த ஏப்ரல் மாதம் கையெழுத்திடப்பட்ட வரலாற்று சிறப்பு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இடம்பெறுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: போக்குவரத்து துறையில் மேற்கொள்ளப்படும் விரிவான மேம்பாட்டு திட்டங்களின் ஒரு பகுதியாக கண்டி நகரில் மெட்ரோ பேருந்து சேவையை அறிமுகப்படுத்த அரசு தயாராகி வருவதாக இலங்கை போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் தற்போதைய விரிவாக்கப் பணிகள் கலகிதர வரை நீட்டிக்கப்படும் என்றும் பின்னர் இந்த பாதையை கன்னுருவுடன் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார்.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை படுகொலை செய்ய ஈரான் மேற்கொண்டதாக கூறப்படும் திட்டம் தொடர்பான உளவு தகவல்களை இஸ்ரேல் இந்த வாரம் அமெரிக்காவுடன் பகிர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புதிய தாக்குதல்கள் முழுமையான போருக்கு திரும்பும் அச்சத்தை அதிகரித்துள்ள நிலையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு பிறகு துருக்கியில் இருந்து புறப்படும் போது ட்ரம்ப் பழைய விமானம் ஒன்றை பயன்படுத்தியது தொடர்பான செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த தகவலும் வெளியாகியுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் கோகோ கவுஃபை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்திய கரோலினா முச்சோவா அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் லிண்டா நாஸ்கோவா 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் மாட்டா காட்ஸ்யூக்கை வீழ்த்தி இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இதேவேளை ஆடவர் இரட்டையர் பிரிவில் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் மார்சலோ அரைவாலோ மற்றும் ஜெலினா ஆட்சாவ்கென்கோ ஆகியோர் வெற்றியீட்டினர். தொடரில் இன்றைய தினத்தில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் ஆர்தர் ஃபிரி மற்றும் அலெக்சாண்டர் ஸ்வெரவ் ஆகியோர் ஒரு போட்டியில் பல பரீட்சை நடத்துகின்றனர். மற்றும் ஒரு போட்டியில் யனிக் சின் மற்றும் நோவாக் ஜோகோவிச் ஆகியோர் பல பரீட்சை நடத்தவுள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்றைய தினத்தில் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்றும் 48 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். அஜ்மானில் தற்பொழுது 36 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் ஃபுஜைரா உம்மல்குவாயினில் 37 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல்கைமா மற்றும் ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்? சொல்லு,
5: நீ பாட்டு போடுறவன் நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
6: Star of the month. Star of the month.
3: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
7: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by Chennai famous SS Biryani. July 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: ஒரு பக்கம் இந்த மாதிரி பாட்டு, இன்னொரு பக்கம் ஒரு நாளில் வாழ்க்கை மாதிரியான பாட்டு. பா, நம்ம கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் எவ்வளோ அழகழகான படைப்புகள்லாம் வந்து நமக்காக விட்டுட்டு போயிருக்காருல்ல. இந்த மாதம் ஃபுல்லாக வந்து அவருடைய படைப்புகள் எல்லாம் கொண்டாடும் வகையில் அவரை நினைவாக அவருடைய சாங்ஸ் தான் நம்ம கேட்டுருக்கோம். ஸ்டார் ஆஃப் த மந்த்ல குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் 10-11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தினா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்புறம் வீக்கெண்ட் வேற என்ன பிளான்? பொதுவாக வந்து வீக்கெண்ட் ஆயிடுச்சுனாலே ஒரு மாதிரி கொஞ்சம் லூஸ்ல விட்ட மாதிரி ஆயிடும். சில பேருடைய ஆஃபீஸஸ் எல்லாம் வந்து பார்த்தா வீக்கெண்ட் வந்து ஃப்ரைடேஸ் யூஸ்வலி பார்த்தோன்னா லஞ்ச் எல்லாம் வெளியில எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவாங்க, யாராவது ஆர்டர் பண்ணுவாங்க, ஆர் கம்பெனிலேயே வந்து லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸ்ல விட்ட ஒரு டே மாதிரி இருக்கும்ல. சாதாரணமாகவே வந்து நமக்கு குக் பண்றதுங்கிறது தனி மோட்டிவேஷன் தேவைப்படக்கூடிய ஒன்று. வீக்கெண்ட் வந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம். எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்கு எங்கேயும் காதல் படத்துலேருந்து லாலிட்டா, அண்ட் தென் வெயில் படத்துலேருந்து வெயிலோடு விளையாடி. ஆஹா, வெயிலோடு எங்கே விளையாடுறது? வெயில் தான் நம்ம வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கு. அவ்வளவு சூடு தாங்க முடியல. பட் நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த பாட்டில் காட்டுற அந்த பிக்சரைசேஷன் எல்லாம் வந்து பார்க்கும்பொழுது வெயிலை வந்து ஒரு பொருட்டாவே அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க இல்லையா. வெயிலும் வந்து சாதாரணமாக ஒன்று அப்படிங்கிற மாதிரி வெயிலுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு போவாங்க. ஏன்னா அப்படி வெயிலே இருந்ததுனால தானே வைட்டமின் டி டெஃபிஷியன்சினா என்னன்னே தெரியாது நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஆனால் இங்கே பாருங்க, ஐரோனிக்கலி அவ்வளோ சன்ஷைன் இருக்கு. இன்ஃபேக்ட் சம்மர் மாதத்தில் வந்து நம்ம மண்டை உடையிற அளவுக்கு வெயில் அடிக்குது. ஆனால் நம்ம யாருக்கும் வைட்டமின் டி லெவல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு கிடையாது. நான்லாம் இப்போ தான் ஊர்லலாம் போய் வைட்டமின் டி லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு டாக்டர் கேட்டாங்க, நீ எப்படிமா நடமாடிட்டு இருக்க, உன்னோட உடம்புல இருக்கக்கூடிய இந்த லோ லெவல் ஆஃப் வைட்டமின் டி டெஃபிஷியன்சிக்கு உன்னால் சரியாக கூட யோசிக்க முடியாது, நீ எப்படி போயிட்டு இருக்க, அதனால ஒழுங்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்ளிமெண்ட்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேனோ இல்லையோ சப்ளிமெண்ட்டை அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னா வைட்டமின் டி, வாட் எவர் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நமக்கு தேவையோ அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம தவறக்கூடாது. அண்ட் அப்பப்போ வந்து இந்த செக்அப் எல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரியா? ஸோ பாருங்க, உங்களுடைய ஃபுல் பிளட் கவுண்ட் எடுத்து செக் பண்ணுறது, யூனோ 1 year ஒன்ஸ், ஆல்ரெடி வந்து ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு, லைஃப் ஸ்டைல் கண்டிஷன்ஸ் லைக் டயபெட்டீஸோ ஏதாவது இருக்குன்னா உங்களுக்கே தெரியும் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணோம் அப்படின்ட்டு. அதர்வைஸ் நம்ம வெளியே பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயர் ஆகுது இந்த பேசிக் பிளட் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ லெட் மீ ரிமைண்ட் யூ, அண்ட் வீக்கெண்ட்லாம் வேறு வருது, எனக்கு வீக் டேஸில் தான் எனக்கு எதுக்கும் டைம் இல்லை அப்படின்னா வீக்கெண்ட் இருக்கவே இருக்குது. உடம்பு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம், ஏதாவது செக்கப்போ இல்லை டாக்டர் விசிட்டியோ நம்ம ஹெல்த்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அதை தள்ளி தள்ளி போட்டுட்ருக்கோம்னா உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திடுறேன், வீக்கெண்ட் வந்தாச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு பாக்கி எல்லா வேலைகளையும் அப்புறமா பண்ணுவோமா, சரியா? அண்ட் சொல்லிட்டேன்ல பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் என்ன ரெண்டு பாட்டு வருதுன்னு கேட்டு முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் மீதி விஷயங்கள்லாம் பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆள புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
3: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
2: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
4: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாமிட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11

0: அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
1: துபாய் நவ் ஆப் உங்கள் ஃபோனில் இருக்கா இல்லை அப்படின்னா வேணும். துபாயில் இருக்கிறவங்க எல்லாரோட ஃபோனையும் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒன்று. அண்ட் இதில் வந்து புதுசாக இன்னும் ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, டிராஃபிக் ரிலேட்டடான ஃபைன்ஸ் எல்லாமே நம்ம இனிமே துபாய் நவ் ஆப் வழியாக செலுத்தலாம். அதுக்கான ஒரு அப்டேட் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே. அப்போ அதோட சேர்த்து பார்த்தா துபாயோட டிஜிட்டல் துபாய் ஏஜென்சி ஒர்க்கர்ஸ் வாய்ஸ் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்களாம் இந்த துபாய் நவ் ஆப்பில். இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் எதுக்காக அப்படின்னா, பிரைவேட் செக்டர் எம்ப்ளாயீஸ் இண்டிவிஜுவல் ஆகவோ இல்ல கலெக்டிவ் ஆகவோ அவங்களுக்கு வேஜ் ரிலேட்டடா, அதாவது சேலரி ரிலேட்டடா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, இல்லை வந்து அக்காமடேஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல, இது எல்லாத்தையுமே வந்து டைரெக்டாக இந்த ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் வழியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட் வந்து டைரெக்டாக துபாய் போலீஸுக்கு போகும், அதற்கப்புறமா அந்த கம்ப்ளைண்டினுடைய ஒத்தென்டிசிட்டி எல்லாம் பார்த்துட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துபாய் நவ் ஆப் வழியாக.
0: அப்டேட் brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: இந்த சம்மரோட டென்ஷன் வந்து நமக்கு மறக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றி சுற்றி சுற்றி நிறைய ஆஃபர்ஸ், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி வந்து நிறையா நம்ம துபாயை சுற்றி நிறைய உங்களுக்காக வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் இப்போது ஜாய் லுகாஸில் பார்த்தோம்னா ஜாய் ஆஃப் சம்மர் அப்படிங்கிற பேரில் இல்லை ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஃபர் ஒன்று போகுது. கோல்டு ரேட்டும் வந்து இப்போ நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதை விட்டால் வந்து சான்ஸ் கிடையாது, இதுக்கு மேலே ஏறுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஜாய் ஆஃப் சம்மர் ஆஃபரின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேசஸ் பண்ணும்பொழுது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தோன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் 1.99% ஆக தான் இருக்கு. பழைய நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது 0% டிடக்ஷன்ல நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்பெஷலி இப்போ வந்து டிராவல் பண்ணக்கூடிய சீசன், ஊருக்கெல்லாம் நம்ம போறோம் அப்படின்னா நேத்துக்கே நான் சொல்லிட்டு இருந்தேன் பெண்கள் வந்து அப் டு 40 கிராம்ஸ் வரைக்கும், ஆண்கள் வந்து 20 கிராம்ஸ் வரைக்கும் கோல்டு எடுத்துட்டு போகலாம், கோல்டு ஜுவல்லரி எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த 15% ஆன் இம்போர்ட் டியூட்டியும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் ஜாய் லுகாஸ்ல ஷாப் பண்ணும்பொழுது. And 9th August 2026 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கு, அதனால உடனடியாக ஷாப் பண்ணுங்க at Joy Lucas, the world's favorite jeweler, TNC Supply.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
2: You are with Kirtana on Mersal Morning.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
4: இன்கமிங்
2: சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: நீங்களும் உங்க காதலை சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா?
3: இதயா நீ காதவே இதயா.
2: அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன்ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம்.
4: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
5: வரீங்கிறது
2: ரொம்ப அழகான gift தான் அது.
5: உனக்கும் கூட
6: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா வேர் வித் பிரைட்.
7: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் சொல்லியாகணும்
8: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
2: கால் 05666 81234.
9: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
10: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.

0: 10:41 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், ஒரு காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்கிரீன் டைம் ஜாஸ்தி நம்ம ஸ்பெண்ட் பண்றது. ஒரு மீம் கூட நான் பார்த்தேன், அது வந்து போயிட்டு இருக்கு. யாரோ ஒரு பேரண்ட் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னன்னா, என்னோட ஸ்கிரீன் டைமே வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் இருக்கு. மீன்வைல் நான் வந்து என் குழந்தைகிட்ட இருந்து ஐபேடு பிடிங்கிறேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம், யூனோ, இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ற மாதிரி. நம்மளே ஃபர்ஸ்ட் ஒழுங்கு கிடையாது, நம்ம வந்து நம்ம பசங்களை கரெக்ட் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு, இட் வாஸ் லைக் அ கன்ஃபெஷன் ஆஃப் அ மாம் ஆர் கன்ஃபெஷன் ஆஃப் அ பேரண்ட் மாதிரி, விச் ஆக்சுவலி இஸ் குவாய்ட் ட்ரூ இல்லையா. ஏன்னா நம்ம பசங்க கிட்ட வந்து சொல்லும்பொழுது, ஃபோன் யூஸ் பண்ணாத, ஐபேட் பார்க்காத, ஸ்கிரீன் டைம்ஸ் ரொம்ப நேரம் வந்து பண்ணாதன்னு சொல்லும்பொழுது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீ என்னமா பண்ற அப்படின்னு அந்த குழந்தை திருப்பி கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உங்களில் நிறைய பேர் கிட்ட உங்க பசங்க வந்து கேட்க கூட செஞ்சிருப்பாங்க அந்த கேள்வியெல்லாம். ஸோ அப்படி இந்த ஸ்கிரீன் டைம்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இப்போ நம்ம ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க அண்ட் பேரண்டா இருக்கிறவங்க, யூனோ, இப்போ யங் மாம் அண்ட் யங் டேடா இருக்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் கிடையாதுங்க. இப்போ நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுமே ஸ்கிரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தி தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. என் அம்மா பார்த்தனாலும் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க, ரீல்ஸ் அனுப்புவாங்க. இப்போ ரீசெண்டா சும்மா இல்லாம நான் வேற ஊருக்கு போயிட்டு, அப்பா நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல இல்லையா, ஃபேஸ்புக் ரீலாம் அனுப்பிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவோட ஃபோன் வாங்கி அவருக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துல இருந்து அவரும் ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் அனுப்பிட்டு இருக்காரு. எங்க அம்மா வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னா, நான் இன்ஸ்டாகிராம் ரீல் அனுப்புனா அனுப்பி ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்டன்டா கூட ஓப்பன் பண்ற மாதிரி பார்த்து எனக்கு ரிப்ளை எல்லாம் பண்றாங்க. விச் மீன்ஸ் வாட், அவங்களும் வந்து ஸ்கிரீன் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு தான். என்ன பண்றது சொல்லுங்க, இதுல இருந்து ஒரு டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது முடியவும் மாட்டேங்குது. அதுக்கு ஒரு ஐடியா தான் வந்து நான் பார்த்தேன். ஆர் ஐடியாங்கிறத விட ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து இங்க இந்த நம்ம மிடில் ஈஸ்ட் அண்ட் அரப் சைட்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். யூனோ, பிடாஸ்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் ஒரு ஹாபி ஒன்று. என்னன்னா, குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு, கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த கலகல கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, பார்த்தா மினுமினுன்னு இருக்கிற கிறிஸ்டல்ஸ் இருக்குமே, ரைன் ஸ்டோன்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ், அதை வந்து வாங்கிட்டு ஃபோன் கவர்ஸை நம்ம டெக்கரேட் பண்ணுறது, இட் இஸ் லைக் ஒரு டிஐஒய் கிட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமே. இது வந்து ஒரு வைரல் ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. யங் பீப்புள், எஸ்பெஷலி உமன், அவங்கள வந்து இந்த ஹேண்ட்மேட் ஸ்பார்க்லி ஆக்சசரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டிஐஒய் ட்ரெண்ட் அண்ட் கிட்ஸ் எல்லாம் வந்து விற்பனை ஆகிட்டுருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து இது பார்த்தா, இதுவுமே வந்து எங்கிருந்து தெரிஞ்சது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னா, எங்க டிக்டாக்ல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெண்ட் நிறைய பேர் வந்து பாக்குறதா சொல்லியிருந்தாங்க. நான் டிக்டாக்ல ஆக்டிவான பார்ட்டிசிபென்ட் கிடையாது, அதனால எனக்கு தெரியல, பட் இதுதான் சொல்றாங்க. ஸோ ஃபோனை வந்து ஒரு பக்கம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் கான்சென்ட்ரேஷன் கொடுத்து, யூனோ, கையும் வந்து நல்லா அழகாக வேலை பண்ணுறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பல மணி நேரம் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணுறாங்களாம். ஃபோன் கேஸ் டெக்கரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஹேர் ப்ரஷஸ் டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு டிஐஒய் ஆக்டிவிட்டியாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நாட் பேட் அட் ஆல். இல்லை, அதுவும் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறதுனால மேபி நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஒரு பக்கம் வந்து உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தது, நிறைய ஆக்டிவிட்டி கிட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி டிஐஒய் கிட்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்து அவங்கள ஒரு ஓரமாக பண்ண வச்சுட்டு நீங்களும் அவங்களோட சேர்ந்து உட்காந்து ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணும்பொழுது குடும்பமாக சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். என்ன நினைக்கிறீங்க, பாருங்கள், பண்ணுங்கள். இந்த வீக்கெண்டு போயிட்டு அதுக்கான பர்ச்சேஸை பண்ணுங்கள். கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ் எல்லாம் வாங்கிட்டு ஜாலியாக ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். எனிவே, அடுத்ததாக கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர் ஒன்று நான் ப்ளே பண்ண போகிறேன். என்ன பாட்டு, நிழல்கள் படத்துல இருந்து, அடடே செம்மா பாட்டு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அண்ட் பிரேக் அப்புறமா மனசுட்ட மெட்ல என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத யோசிச்சு வைங்க. இதோ வந்துடுறேன்.
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அப்கிரேடுக்கு ரெடியா?
2: வாரணாச்சலம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
3: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT on ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1 மில்லியன் கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
4: Visit ஜெட்டோ ஷோரூம்ஸ் across அபுதாபி, துபாய், அஜ்மான் and அலி today. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holdings. T&Cs apply.
5: சிறுத்தையும் தமிழி ஒளி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: வீக்கெண்ட் வரணும் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். வீக்கெண்ட் வந்து அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல லிஸ்ட் எல்லாம் போட்டு வைப்போம். கடைசியில வந்து ஒன்றும் பண்ணாம போயிடுவோம். நம்ம அப்படி பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் ஐம் ரிமைண்டிங் யூ ஒன்ஸ் அகேன். கொஞ்சம் நேரம் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடா செக்அப் எல்லாம் பண்ணணும், டாக்டர் மீட் பண்ணணும், டெஸ்ட் எல்லாம் பண்ணணும்ன்றதா, அதுக்கு இந்த வீக்கெண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்க லைஃப் அப்கிரேட் பண்றதுக்கும் இந்த வீக்கெண்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, புதுசா நீங்க கார்லாம் வாங்கணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்கீங்கன்னா, வை நாட் ட்ரை ஜெட்டோர். நாளைக்கு வந்து நாளைக்கு நாளைக்கு ரெண்டு நாட்கள் உங்க ஃபேமிலியோட சேர்ந்து போயிட்டு டெஸ்ட் டிரைவ் எல்லாம் நீங்க பண்ணலாம். டைம் இல்லை அப்படின்லாம் சொல்லாம ஜாலியா போய் டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்க. பிகாஸ் ரைட் நவ் ஜெட்டோர்ல வந்து சில அமேசிங்கான ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க வாங்கினீங்கன்னா 2027ல இருந்து பே பண்ண ஆரம்பிக்கலாம். வாட் வந்து உங்களுக்கு எக்ஸம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியும் தரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா அப் டு 10,000 திரம்ஸ் வரைக்கும் கேஷ் பேக், ஃப்ரீ இன்சூரன்ஸ் ஆன் செலக்ட் மாடல்ஸ் சொல்லி இந்த மாதிரி செம இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃபர்ஸ் எல்லாம் ரைட் நவ் ஜெட்டோர்ல இருக்கு. அண்ட் இஎம்ஐ எவ்வளவு தெரியுமா? OMG, இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 966 திரம்ஸ் பர் மந்த். அண்ட் உங்களுடைய ட்ரீம் SUV-யை இந்த இஎம்ஐயில் வாங்குறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜெட்டோர் ஷோரூம் போய் விசிட் பண்ணுங்கள். அபுதாபியில், துபாயில், அஜ்மானில், அலைனில் அவங்களுக்கு ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஜெட்டோர் UAE பார்ட் ஆஃப் எலீட் குரூப் ஹோல்டிங். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. சரி, கையோடு நம்ம என்ன பண்ணலாம்னா, கார் எடுத்துகிட்டு அப்படியே போனோன்னா டிராஃபிக் இருக்கும் இல்லையா? இப்போ அப்படி நிறைய பேர் வந்து டிராஃபிக்கில் சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ டிராஃபிக் எப்படி இருக்குது?
1: Traffic update. Traffic update brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: அடடே, E11 வந்து ஃபுல்லி கிளியராக இருக்கு. 311 கொஞ்சமாக டிராஃபிக் இருக்கு. மூவேஸ்னா 2 கிட்ட, மூவேஸ்னா 5th மூவேஸ்னா, ஐ மீன் இந்த கிசே சிமெட்ரி எல்லாம் தாண்டி வர வரைக்கும் கொஞ்சம் கன்ஜெஷன் இருக்கு. 611 காலியாக இருக்கு. மற்றபடி வேற எங்கேயும் அலாமிங் எல்லாம் எதுவும் கிடையாது. ஜாலியாக டிரைவ் பண்ணுங்க.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, யாருக்கு என்ன பாட்டு வேணும் மனசு தொட்டமெட்ல? ஹாய், குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்,
0: யார் பேசுறீங்க?
2: சதாம் பேசுறேன்.
0: சதாம் எங்க இருந்து?
2: உம்மல்கோயில்ல இருந்து.
0: உம்மல்கோயில்ல இருந்து என்ன பாட்டு வேணும் சதாம் உங்களுக்கு?
2: காதலர் தினம் படத்துல இருந்து என்ன விலை அழகு.
0: என்ன விலை அழகு பாட்டு. ஓகே, ப்ளே பண்றேன். அப்புறம் வீக்கெண்ட் எல்லாம் வந்தாச்சா? என்ன வர்க் பண்றீங்க?
2: டிரைவர்.
0: டிரைவர், ஓகே. சோ உங்களுக்கு வீக்கெண்டும் வேலை இருக்குமா?
2: இருக்கும்
0: இருக்கும். சரி, ஓகே. எனிவே, டேக் கேர், பை சதாம். ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ்ல அழகா குடுக்கிறாரு பாருங்க பதில் எல்லாம். எனிவே, சதாம்காக அந்த பாட்டு பிளே பண்ணிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன். யூ ஹாவ் அன் அமேசிங் வீக்கெண்ட். சரியா, ஜாலியா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. என்ன மனசுக்கு தோணுதோ அதை பண்ணி, இல்லை எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல, ரெஸ்ட் பண்ணுங்க. சரியா, அண்ட் ஹாவ் அ குட் வீக்கெண்ட். நான் வந்து மண்டே மார்னிங் திருப்பியும் 7 உங்ககிட்ட வந்து பேசுவேன்னா, மது ரெடியா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் மோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. ஃபயர் கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ பாருங்க, பார்த்து ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் மோட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா, எப்போ வேணாலும் எங்கிருந்து வேணாலும் நம்ம ஷோஸ், பாட்டு இதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சரியா, டேக் கேர், பை, ஹாப்பி வீக்கெண்ட்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
3: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new Jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கும் நிகழ்வில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டுள்ளார். நெரிசல் உயிரிழப்புகள் நடந்து 9 மாதங்களுக்கு பிறகு கரூரில் முதலமைச்சர் விஜய் சென்றடைந்துள்ளார். மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் விசில் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு பரப்புரையை எம்எல்ஏ ஒருவர் தொடங்கினார். கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ சத்யா அவ்வாறு தனது பரப்புரையை தொடங்கினார். நிகழ்வில் உரையாற்றி வரும் எம்ஏ விஜயபாஸ்கர் தமிழகத்தில் இனி விஜய் ஆட்சிதான் தொடரும் என்று தெரிவித்தார். தமிழகம் இனிமே விஜயின் கையில்தான் இருக்கின்றது, இது உங்கள் காலம் என்று எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசினார்.
1: இந்திய செய்திகள்.
3: பிரதமர் நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணத்தின் மிக முக்கிய வரலாற்று சாதனையாக ஆஸ்திரேலியாவிடம் இருந்த 3 தொன்மையான இந்திய சிலைகளை மீண்டும் இந்தியாவிடம் ஒப்படைப்பதாக அந்நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் கடுவன்குடி கிராமம் கைலாசநாதர் கோயிலைச் சேர்ந்த திரிசூல மங்கள காளி சிலை, அதே கோயிலைச் சேர்ந்த நந்தி சிலை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா மானம்பாடி கிராமம் நாகநாத சுவாமி கோயிலைச் சேர்ந்த 130 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சுப்பிரமணியர் சிலை என்பன நாடு திரும்புகின்றன. இலங்கையில் 3ஆம் தரப்பினருக்கு 25 லட்சம் அமெரிக்க டாலர்கள் மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான பொது நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் அறிக்கை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. முழுமையான வெளிநாட்டு கடன் திருப்பிச் செலுத்தும் செயல்முறை குறித்து தேசிய கணக்காய்வு அலுவலகம் உடனடியாக தணிக்கை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்று கோப் குழுவின் தலைவர் ஹர்ஷ் டி சில்வா பரிந்துரைத்துள்ளார். மேலும் சைப மோசடியால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களின் கணினி அமைப்புகள் மற்றும் டிஜிட்டல் செயற்பாடுகளை அவசரமாக மேம்படுத்த இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழுவின் ஆதரவுடன் டிஜிட்டல் அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மனியில் இந்த ஆண்டு இதுவரை நாட்டில் குறைந்தது 5120 பேர் வெப்பம் தொடர்பான காரணங்களால் உயிரிழந்தனர். இவர்களில் பெரும்பாலானோர் ஒரு வாரத்துக்கும் மேலாக ஐரோப்பாவை தாக்கிய ஜூன் மாத வெப்ப அலை காலத்தில் உயிரிழந்தவர்கள் என்று ஜெர்மனியின் பொது சுகாதார நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் சுமார் 4270 பேர் 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆவர். ஜூன் மாத இறுதியில் நாட்டின் சில பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை கடந்தது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: மெக்சிகோவுக்கு எதிரான பிஃபா உலகக்கோப்பை 16வது சுற்று வெற்றி போட்டியில் சிவப்பு அட்டை பெற்றதற்காக இங்கிலாந்து அணியின் டிஃபெண்டர் ஜெரல் குவான்சாவுக்கு 2 போட்டிகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர் நோர்வேக்கு எதிரான காலிறுதி போட்டியிலும் அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றால் அந்த போட்டியிலும் விளையாட முடியாது. மெக்சிகோ வீரர் ஜீசஸ் கலார்டோ மீது குவான்சா மேற்கொண்ட தடுப்பு முயற்சி பிஃபா ஒழுங்குமுறை விதிகளின் 14வது பிரிவின் கீழ் கடுமையான தவறான விளையாட்டு நடவடிக்கை என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக அவருக்கு 2 போட்டிகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை விதிமுறைகளின்படி இந்த முடிவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. வெப்பநிலையிலும் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி ஃபுஜைரா மற்றும் உமல் குவாயினில் 38 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல்கைமா மற்றும் ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில வந்து கீர்த்தனா ஒரு ஸ்டேட்டஸ் வீக்கெண்ட் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னாலே அந்த வெள்ளிக்கிழமை வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரகாசமாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். நான் இப்பதான் கீர்த்தனைகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், வீக்கெண்ட் நாளே அந்த வீக்கெண்ட் வைபை கொடுக்கறது நீங்க தாங்க ஷார்ட் செயல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, வெள்ளிக்கிழமை தான் இன்னைக்கு. எல்லாருக்கும் இனி காலை வணக்கம். 11:11 ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ்ல வைப்பீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து லயன் 11 டக்குன்னு ஒரு விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருப்பீங்க. பாத்துருக்கேன் நான் 89.4 தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சி மசாலா கேஃபே ஆர்ஜி வந்து வந்திருக்கேன் உங்களோட பேசுறதுக்காக. இதிஆர் ரயில் ஒரு பக்கம் நீங்க என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னா இஸ் த டைம்
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஆல் ரைட், ஸோ எத்தியா ட்ரெயிலை பொறுத்த வரைக்கும் அபுதாபி டு ஃபுஜேரா, ஃபுஜேராலேருந்து திருப்பி வரத்துக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கைடு மாதிரி நெட்டில் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அதை பார்த்துருந்தேன். டிக்கெட்ஸ் ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்த்துருச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் எத்தியா ட்ரெயில் ஆப் இல்லை நான் வெப்சைட்டில் புக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் நேரில் வந்து வாங்கலாம், பட் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகேவா, இப்போ வரைக்கும் 50% ஆஃப் போயிட்டுருக்கு, அதனால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேல்யூ ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃப்ளெக்ஸி இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்ஸ் நீங்கள் கேன்சல் ஆர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அபுதாபி ஸ்டேஷன் நீங்கள் வரணும் அப்படின்னா முகமது பின்ஜாயத் சிட்டி வந்து அபுதாபி சிட்டி சென்டர்லேருந்து 30 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இதே ட்ரெயில் அங்கே பல இடங்களில் வந்து சைன் போர்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்துக்கலாம். கார் பார்க்கிங்லாம் இருக்குது, அதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இ ஸ்கூட்டர் பார்க்கிங் முதற்கொண்டு எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹாஃபிலாத் பஸ்ஸும் இருக்குது, ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து வரலாம். 10 திர்ஹாம்ஸ் ஷட்டில் பஸ் கூட இருக்குது ரீமால்லேருந்து, அதுலேயும் நீங்கள் வந்து வந்துக்கலாம் சரியா. ஸோ ட்ரெயின் டைமிங்ஸை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ட்ரெயின் காலைல 8:19 அண்ட் ஆஃப்டர்நூன் சர்வீஸ் 1:53 இதான் வந்து அபுதாபிலேருந்து கிளம்ப போகுது. ஸோ ஃபுஜேராலேருந்து நீங்கள் எப்படி திருப்பி வரலாம், அதாவது இந்த வீக்கெண்டு நீங்கள் அபுதாபிலேருந்து ஃபுஜேரா போயிட்டு ஃபுஜேரா சுற்றி பார்த்துட்டு எதிரியா ட்ரெயில் திருப்பி வரதுக்கான பிளான் தான் இது சரியா. ஃபுஜேராவில் என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி ரிட்டர்ன் வரலாங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: gold rate வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான காரணம் எந்த விதமான மேஜர் நியூஸும் இல்லை. அதே மாதிரி இந்த அமெரிக்கா சைட்லேருந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங் ரேட் கட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் வரல, அதனால அப்படியே ஸ்டெபிளைஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அப்படியே
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்து gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: all right, 18 carat லேந்து ஆரம்பிக்கிறேன், 377.25, 21 carat தங்கம் 440.25, 22 carat தங்கம் 459 and 24 carat தங்கம் 495.75 dirhams.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்து gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
2: back to back அடுத்து ரெண்டு

0: உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபஹத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி
2: தாண்டா. இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
4: சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சே, ஞாபகம் இருக்கா?
0: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4th கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.

0: பிரபு சொல்லுவார்ல அயன் படத்துல,
1: என்னடா சும்மா பேசிக்கிட்டு இருக்க, கத்தி எடுத்து ஒரே ஏத்து
0: அப்படிங்கிற மாதிரி பிரான்ஸ் நேத்து வந்தாங்க, ஒரே ஏத்து மொத்தமா முடிச்சு விட்டாங்க. மொராக்கோட ட்ரீம்ஸ் அகைன் பாவம் ஷேட்டர் ஆயிடுச்சு. பிரான்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணாங்க. எம்பாப்பே அண்ட் உஸ்மான் டெம்பலே ஸ்கோர் ஷீட்ல இடம்பெற்று பிரான்ஸ் 2-0 அப்படிங்கிற கோல் கணக்கில் கம்ஃபர்டபுளா நேற்று மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. எம்பாப்பே ஹாரிபிளா ஒரு பெனல்டி எடுத்தாரு, அதையும் மீறி அவர் ஒரு எக்ஸலன்ட் கோலை போட்டு ரிடம்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு என்ன ஃபன் காத்துக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஃபா வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து மேட்ச் இருக்கா? இங்கிலாந்து வெர்சஸ் நார்வே இல்லை, அது சண்டே தான். ஸ்பெயின் வெர்சஸ் பெல்ஜியம் இன்னைக்கு நைட் 11 மணிக்கு, ஸ்பெயின் பெல்ஜியம். ஸோ இந்த மேட்ச்ல ஒருவேளை ஸ்பெயின் வின் பண்றாங்க அப்படின்னா ஸ்பெயின் வெர்சஸ் பிரான்ஸ் செமிஃபைனல், இங்கிலாந்து வெர்சஸ் அர்ஜென்டினா வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ சண்டே ஏர்லி மார்னிங் வச்சு சாட்டர்டே நைட் டுமாரோ நைட் நீங்க பாத்தீங்கன்னா நார்வே இங்கிலாந்து.

பிடிக்கும் கோடம் பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

தமிழ் எஃப்எம், தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

முடிச்சிடலாமா?

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: சார் என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும் சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுர்ட்ரேட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
0: ALD Properties இன் மெகா ஃபிளாஷ் ஒன் டே சேல் July 11 நடக்கவிருக்கு. July 11 ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ,
5: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050-675-2828.
6: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9 வரை மட்டும் தான்.
7: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
9: பாய்.
0: மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year-ல என்ஜாய் பண்ணுங்க.
2: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அப்கிரேடுக்கு ரெடியா?
2: வாரணாச்சலம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
3: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT on ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1 million கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இத விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
4: Visit ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் and அலைன் டுடே. UAE, a part of Elite Group Holdings. T&Cs apply.

0: 94 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: திடீர்னு
1: எழுந்துட்டேன்
0: நேத்து பிரான்ஸ் மேட்ச்
1: பார்த்துட்டு
0: நீங்க சொல்லிட்டீங்கல்ல அதுக்காகவே நான் சாப்பிடுறேன் சரியா
1: என்ன பாட்டு
0: பாசமலர்ல இருந்து எங்கிட்ட வந்து யார் யார் அவள் பாட்டு மட்டும் தான்
1: இருக்கு
0: சரி ஓகே நான் எம்ஜிஆர் பாட்டு ஏதாவது போட்டுமா
1: எம்ஜிஆர் வேண்டாம் எம்ஜிஆர் வேணா வேற ஏதாவது ஜெமினி
0: கணேசன் அவர்கள் பாட்டு ஏதாவது போடவா சரி என்ன என்ன படம் ஏதாவது சொல்லுங்க நானே வந்து தேடி பாக்குறேன் இருக்கான்னு எடுத்து போயிருக்கேன் உங்க கோரிக்கை சரியா இந்த அரசியல்வாதிகள் சொல்லுவாங்கல்ல அவன் தலைவர் அரசியல்வாதிங்களா சரி ஓகே அக்கறையோட சொல்றீங்க இதுக்காகவே நான் சாப்பிடுங்க நேத்து பொங்கலோட சாப்பிட்டேன் நேத்து நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் காலைல சீக்கிரம் எழுந்து வந்தேன் அதனாலதான் ரெண்டு பாட்டு பேக் டு பேக் கேட்டு நம்ம 12 மணிக்கு மேல சந்திப்போம் 89.4 தமிழ் FM கேட்டு இருக்கீங்க ஸ்டே டியூன்ட்
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டு மிட்டு

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கரூர் சம்பவம் தான் தமக்கு அதிக மன வலியை கொடுத்தது என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட முதல்வர் உரையாற்றினார். கரூர் சம்பவத்தின் நினைவாக தாவைக்கா சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கரூரில் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளது என காவல்துறை எங்களை எச்சரிக்கவில்லை என்று அவர் மீண்டும் தெரிவித்தார். போலீசார் எங்களை கேட்காமல் பரப்புரை கூட்டத்தை ரத்து செய்திருக்கலாம் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். கரூர் காவல்துறையை முழுமையாக நம்பினேன் என்றும் கூறினார். இத்தனை வலி காயங்களையும் கொடுத்துவிட்டு என் மீது பழியையும் தூக்கி போடுவதா என்று அவர் வினவினார். யார் என்ன செய்தாலும் மக்களை விட்டு நான் ஓட மாட்டேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசியலுக்கு வந்ததில் இருந்து ஒரு கூட்டம் என்னை பற்றி குறை கூறி வருகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு அலுவலகங்களில் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காமல் வேலை நடக்கின்றது என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் எங்கும் இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெருமிதம் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். நாட்டின் முக்கிய தொழில்களை சீனா கைப்பற்றுவதற்கு மத்திய அரசு உதவி செய்கின்றது என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் இஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளதுடன், நாட்டின் முக்கிய தொழில் துறைகளுக்கு தேவையான பொருட்கள் சீனாவில் இருந்துதான் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இதனால் அங்குள்ள தொழிற்சாலைகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் நல்ல வாய்ப்பும் அதிக லாபமும் கிடைக்கின்றது. நமது நாட்டில் உள்ள முக்கிய தொழிற்சாலைகளை சீனா கைப்பற்றுவதற்கு மோடி அரசு உதவி புரிகின்றது என்று அவர் குற்றம் சுமத்தினார். 2020 நடந்த கல்வான் தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு சீனாவில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி அதிகரித்து வருகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேபோன்று மின்சார வாகனங்களுக்கான கருவிகள், உதிரி பாகங்கள் 66% அளவுக்கு சீனாவில் இருந்துதான் இறக்குமதி செய்யப்படுகின்றன என்றார். இதுபோன்ற இந்தியாவின் முக்கிய தொழில்களையும் தொழில்துறைகளையும் கட்டுப்படுத்தும் அளவுக்கு சீனாவின் இறக்குமதி உள்ளது என்றும் இதற்கு மோடி தலைமையிலான மத்திய அரசே காரணம் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் மேல் மாகாணத்தில் இருந்து பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 35,000 என்ற எல்லையை நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் பதிவாகியுள்ள ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 66,064 ஆகும். இதேவேளை இன்றைய தினம் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 46 உயர்வடைந்துள்ளது. இவ்வருடத்தில் கம்பஹா மாவட்டத்தில் 13,556 நோயாளர்களும் கொழும்பு மாவட்டத்தில் 13,355 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். துபாயில் பள்ளிவாசல்கள் மற்றும் திருமண மண்டபங்களிலும் மின்சார வாகன சார்ஜிங் வலையமைப்பை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சமூக வசதி மையங்கள் முழுவதும் 2027 வரை மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்களை அமைக்கும் திட்டத்தை CDA எனப்படும் சமூக அபிவிருத்தி ஆணையம் மற்றும் UAEV இணைந்து செயற்படுத்துகின்றன. இந்த நடவடிக்கை 2050 நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வு இலக்கை அடையும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் திட்டத்திற்கு நேரடியாக ஆதரவளிக்கின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: தெற்கு ஸ்பெயினில் உள்ள சிறிய கிராம பகுதியில் பரவிய காட்டுத்தீயில் 12 பேர் உயிரிழந்தனர். ஆல்மீரியா மாகாணத்தின் ஃபெடார் பகுதியில் உயிரிழந்தவர்களில் சிலர் வாகனங்களுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பிராந்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. முன்னதாக 6 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 12 உயர்ந்தது. வெப்பநிலை 40°C நெருங்கிய நிலையில் ஏற்பட்ட இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த சுமார் 150 தீயணைப்பு வீரர்கள் 5 தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் போராடினர்.
1: செய்தி சுருக்கம்.
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. வெப்பநிலையும் குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி ஃபுஜைனாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கீமா மற்றும் உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: Star of the month. Star of the month.
3: பாடலாசிரியர் நா முத்துக்குமார்.
5: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4th branch ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by Chennai famous SS Biryani. July 19 தேராவுல அவங்க நாலாவது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். சோ முதல் படத்துக்கான க்ளூவை நான் கொடுக்க போறேன், அதுக்கு முன்னாடி இன்று தங்கத்தின் விலை நண்பர்களே, brought to you by Ain Gold Wallet la neenga as low as 1 dirham la inde gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam. Okay, Burj Khalifa kuda neenga work pannanuma, ungalkana oru ariya vaippu.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஒரு ஆடியோ விஷுவல் ப்ரொஜெக்ஷன் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதை வந்து புர்ஜ் கலிஃபாவில் காட்டுவாங்க, பேஸ்ட் ஆன் வைப்ரண்ட் ஸ்பிரிட் ஆஃப் துபாய். இதில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை வந்து ஏஐ வச்சு பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, 3 மினிட்ஸ் லாங்காக இருக்கணும் உங்கள் வீடியோ, MP4 இருக்கணும். அதே மாதிரி ஹை குவாலிட்டி எம்ஓவி ஃபைலையும் வந்து ஆக்சுவல் ப்ரொஜெக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். அண்ட் 300 வேர்ட்ஸில் ஒரு கான்செப்ட் நோட் இருக்கணும், அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் உங்கள் டிசைன் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரியை. ஓகேவா, ஸோ நீங்கள் புர்ஜ் கலிஃபாவோட அஃபிஷியல் பேஜ்லாம் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இதை பார்க்க முடியும். ஸோ லிட்ரலி இது ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறத தாண்டி திஸ் இஸ் கோயிங் டு பி சம்திங் ஹியூஜ். ஸோ நிறைய வீடியோ எடிட்டர்ஸ், நிறைய கிரியேட்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லுங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
2: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
0: அப்பனா அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 0586815179.
3: Hi Malini, I'm Krishnan. Neither சொல்லியாகணும்.
0: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th, மிஸ் பண்ணிராதீங்க.
2: கால் 0566-81234.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: நடந்துச்சா இல்லையா ஏன்னா ஃபேமிலியில் வந்து அப்போசிஷன் இருக்கும் ஹீரோயினோட ஃபேமிலியில். நீ இதெல்லாம் செஞ்சு இது பண்ணினா ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. என்ன படம் கண்டுபிடிச்சினா கால் பண்ணுங்க 800-8940. அதுக்குள்ள டிராபிக் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். டிராபிக் அப்டேட்
4: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
3: E311 ஒரு கிராஷ் கூட இருக்கு, டுவ சார்ஜ், அதனால அங்கே கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. மற்றபடி இங்கே பெருசாக இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்குள்ள மலையா ஸ்ட்ரீட்ல இன்னைக்கு டிராஃபிக் இல்லாததுக்கு காரணம் இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ மலையா ஸ்ட்ரீட்ல டுவர்ட்ஸ் E311 நீங்கள் யூனிவர்சிட்டி சிட்டி சைட்லேயே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு. மற்றபடி துபாய்க்குள்ள இங்கே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக் இல்லை. குட்டு கோதம்
4: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
3: ஓகே, நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் இங்க
5: பேசுறீங்க? ஹாய் மது, எப்படி இருக்கீங்க?
3: ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி
5: இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிருக்கோம்.
3: அப்படியா, உங்க பேரு?
5: ரிஃபாயத் சாகர்.
3: புரியல,
5: ரிஃபாயத் சாகர்.
3: ஓ ஓகே, ஹவ் ஆர் யூ?
5: ஆ குட், அல்ஹம்துலில்லாஹ்.
3: எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆ நல்லா இருக்கேன்.
5: அவர்
3: என்ன பண்ணீங்க? அதுக்குள்ள கண்டுபிடிச்சா அப்புறம் என்ன பண்றது? ஓகே, கரெக்ட் ஆன்சர். வாழ்த்துக்கள் ப்ரோ. Thank you so much. So, அடுத்த படத்துக்கான க்ளூ நான் பாட்டு முடிஞ்ச உடனே கொடுக்குறேன். பாபா லிந்து ஒரு பாட்டு வருது, கேட்டாங்க.
6: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
2: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
0: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா ஃபிளாஷ் 1-day சேல் ஜூலை 11 தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11 ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ.
3: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD ப்ராப்பர்ட்டிஸ், கால் 0506752828.
4: ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
2: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரோட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீட்டைல் ஷாப்ஸ், F&B, ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் ஒர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் ப்ரிசிஷனோட செய்வாங்க.
5: கால் 0524745525 or visit Toss Round Decor and Technical Services, Algarhood, Dubai. Toss Round, desire delivered.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
7: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2-4 PM on 89.4 Tamil FM.
8: Sir, என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
9: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
8: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
10: Golden Song of the Hour.
11: Golden Song of the Hour.
0: Brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku 0 deduction madri pala offers. TNC apply.

0: சென்னையில பட்டயக்கலப்புற எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
1: கால் 0566681234.
0: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: ரைட்டு, அடுத்த படத்துக்கு தயாராகிட்டீங்களா? 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்படியே அடுத்து என்ன பாட்டு வரப்போதுங்கிறது நான் சொல்லிடுறேன். இதே முரளி அண்ட் வெயிலேருந்து ரெண்டு பாட்டு நம்ம பேக் டு பேக் கேட்க போகிறோம். சரி, நான் யோசிச்சிருந்தேன், நீங்கள் வந்து என்ன படம் கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிருங்க. இப்போ சம சிவராஜ் அண்ணா படம் ஏதாவது கொடுக்கலாமான்னு யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவரே நிறைய நல்ல படங்கள்லாம் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டார். முன்னாடி நடிச்சிருந்தானு வச்சிங்களேன், விழாமல் இருக்க முடியுமாலாம் பயங்கரமாக இருக்கும். சரி, இப்போ அடுத்த படத்துக்கான க்ளோ, இந்த படத்தில் வந்து ரெண்டு ஹீரோ இருப்பாங்க. ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோ நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவார், ஆனால் நல்லா பார்த்துக்க மாட்டார். ஸோ அந்த ரெண்டாவது ஹீரோ வந்து நான் உன்னை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக அந்த ஹீரோவை பழி வாங்குவார். இதுதான் கதை, கொஞ்சம் இன்டெரக்டாக தான் கொடுத்துருக்கேன். கண்டுபிடிங்க 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி இது என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா என்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரியா, இப்போ ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அலன்சர் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஆஃபர்ஸ் அள்ளி வழங்கிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி என்ன ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னா, டிரான்சாக்ட் அண்ட் டபுள் யுவர் மணி வித் அலன்சர் எக்ஸ்சேஞ்ச். இந்த சம்மரில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நீங்கள் அலன்சர் எக்ஸ்சேஞ்சோட பண்ணும்போது நீங்கள் உங்கள் மணியை டபுள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் டு 600 திர்ஹம்ஸ் கேஷ் ப்ரைஸ் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பிராண்ட் நியூ ஜெட்டார் T1 கார் நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃபர் 13 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. இப்போவே அலன்சர் எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், இல்லை பிரான்ச் ஏதாவது விசிட் பண்ணுங்கள். கண்டிஷன் சப்ளை ஓகேவா? இது என்ன படம் கண்டுபிடிச்சவங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. தொடர்ந்து ரெண்டு பாட்டுக்கு அப்புறம் பேசுவோம். ஸ்டே டியூன்ட்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கரூரில் தாவிகா தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதாக அறிவித்திருப்பது அரசின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் செயலும் ஆபத்தான முன்னுதாரணமும் ஆகும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அரசின் இந்த முடிவு அரசு பணியை இலக்காக கொண்டு ஒவ்வொரு போட்டித் தேர்வுக்கும் இரவு பகலாக உழைத்து தயாராகி வரும் லட்சக்கணக்கான இளைஞர்களின் மனதில் கடும் அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளதென்று அவர் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற முடிவுகள் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தால் குடும்பத்திற்கு அரசு வேலை என்ற தவறான எண்ணத்தை சமூகத்தில் உருவாக்கும் அபாயம் உள்ளதென்று அவர் கூறினார். ஏற்கனவே சிறிய சொத்து தகராறுகளுக்கு கூட குடும்பங்களுக்குள் மர்ம மரணங்கள் நிகழும் சூழலில் அரசு வேலை என்ற அரிய வாய்ப்பை தவறான முறையில் பெற வேண்டும் என்ற சிந்தனையை சிலரிடம் தூண்டக்கூடிய ஆபத்தான முன்னுதாரணமாக இது மாறிவிடக் கூடாது என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: என்னை மௌனமாக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை கொலை செய்ய வேண்டியிருக்கும் என்று மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி பாஜகவுக்கு தெரிவித்துள்ளார். மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில் தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாஜக அராஜகமான முறையில் செயற்பட்டு வருகின்றது என்று தெரிவித்துள்ளார். எங்கள் கட்சித் தலைவர்கள் பலரும் தாக்குதல்களையும் அவமானங்களையும் எதிர்கொண்டுள்ளனர். நீங்கள் யாரைத்தான் தாக்கவில்லை? மகுவா மொய்த்ரா, அபிஷேக் பானர்ஜி, கல்யாண் பானர்ஜி ஆகியோரை தாக்கினீர்கள். எனது வீட்டையும் தாக்கினீர்கள். என்னை மௌனமாக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை கொலை செய்ய வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஒடுக்குவதற்கான அத்தனை முயற்சிகளிலும் பாஜக ஈடுபட்டு வருகின்றது என்று மம்தா பானர்ஜி தெரிவித்தார். ஆனாலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் போராட்டம் தொடரும். அது எந்த அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலேவுக்கு ஆதரவான இடைக்கால மனுக்கள் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிராக சுரேஷ் சாலே அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுவுக்கு ஆதரவு தெரிவித்து சமர்ப்பணங்களை முன்வைக்க அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து இடைக்கால மனுக்களையும் வரும் ஜூலை 17ஆம் தேதிக்கு அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் சார்பில் ஆஜராகும் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தனவின் சமர்ப்பணங்கள் நிறைவடைந்த பின்னரே இந்த இடைக்கால கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க முடியும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹாந்த அபேசூரிய தெரிவித்துள்ளார். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகளுக்கிடையிலான ஒற்றுமையை வலுப்படுத்துவது, பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கு எதிரான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள மிகவும் அவசியமானது என்று ஐக்கிய அரபு அமீரக ஜனாதிபதியின் தூதரக ஆலோசகர் டாக்டர் அன்வர் கர்காஷ் வலியுறுத்தினார். உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதிக்கும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வளைகுடா நாடுகள் ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை மேலும் வலுப்படுத்துவது முற்றிலும் அவசியம் என்று கர்காஷ் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பொதுவான நலன்கள் மற்றும் பகிரப்பட்ட எதிர்காலம் என்ற அடிப்படையில் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் நாடுகள் அடைந்துள்ள சாதனைகளை காக்கவும் அனைத்து நாடுகளும் ஒன்றுபட்டு இந்த சவால்களை எதிர்கொள்வதை தவிர வேறு எந்த மாற்று வழியும் இல்லை என்று அவர் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
3: மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் உருவாகியுள்ள நிலையில் உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் மீண்டும் உயர்ந்தன. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $72.17 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் $76.34 உள்ளது. இதேவேளை தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,113.9 சரிந்தது. இதேவேளை வெள்ளியின் விலையும் $60.15 வரை வீழ்ச்சியடைந்தது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பங்களாதேஷ் வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தாபிசுர் ரஹ்மான் உபாதை காரணமாக 4 வாரங்களுக்கு விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பங்களாதேஷ் அணி தற்போது மேற்கொண்டு வரும் ஜிம்பாப்வே சுற்றுப்பயணத்தின் மீதமுள்ள போட்டிகளில் அவர் பங்கேற்க மாட்டார். கடந்த திங்கட்கிழமை ஜிம்பாப்வேக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் பந்து வீசும்போது முஸ்தாபிசூர் வலி ஏற்பட்டதாக தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் பரிசோதனைகளில் காயத்தின் தீவிரம் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 4 வாரங்களுக்கு அவர் போட்டிகளில் பங்கேற்க மருத்துவர்கள் தடை விதித்துள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: பண்ணிக்கலாம்.
1: 24 தங்கம் இன்னைக்கு
0: 22 கேரட் தங்கம் 450 ஆகும் 21 கேரட் தங்கம் 440.25 18 கேரட் தங்கம் 3 டபுள் 7.25 திரும்ப சார்க்கு நண்பர்களே இன்று தங்கத்தின் விலை ப்ராட் டு யூ பை ஐன் கோல்ட் வாலெட்ல நீங்க ஆஸ்லோ அஸ் 1 திரஹம்ல இருந்தே கோல் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரெடி பண்ணிக்கலாம்.
1: சற்று நேரம் முன்னாடி கொடுத்த படத்துடைய க்ளூ, இந்த படத்துல ரெண்டு ஹீரோ இருப்பாரு, ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோக்கு துரோகம் பண்ணிருவாரு, அதனால அவர் கோவப்பட்டு பழிவாங்குவார். இதான் கதை. ரெண்டு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். கண்டுபிடிச்சிங்க நான் கால் பண்ணுங்க 800-894-0 அப்படிங்கிற நம்பர் இருக்கு.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: யூஏ இந்தியா ஏர்ஃபோர்ஸ் வந்து பீக் டைம்லேருந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜூலை பொறுத்த வரைக்கும். பட் ஆகஸ்ட் செப்டம்பரில் கண்டிப்பாக திருப்பி ஏறும். ஸோ ரிட்டன் டிக்கெட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 2000-2500 அப்பில் கொடுத்துட்டு இருந்தீங்களா ஈதல் அதை டைமில், இப்போ வந்து 1000-1500-1200 அதுக்குள்ளேயே தான் வந்து இருக்காமா. சவுத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நார்த்துக்கு நல்லாவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்கப்பா.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: அதர்வா முரளி, கைடு லோகர் மற்றும் பலரும் நடித்திருக்கக்கூடிய இதே முரளி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் அமீரகத்தில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கான கபல் பாஸஸ் நீங்கள் வின் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்பவே நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதில 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதே முரளி திரைப்படத்துடைய டைரக்டர் யாரு, இயக்குனர் யாரு? ஆப்ஷன்ஸ் தரேன். ஆப்ஷன் ஏ ஆகாஷ் பாஸ்கரன், ஆப்ஷன் பி பாலசுப்ரமணியன். சரியான பதில வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்க பேர் எமிரேட் நேமோட சேர்த்து கபல் பாஸஸ் வின் பண்ணுங்க.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் குளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
3: ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஐ ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
5: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
12: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபேஸ்வா பண்ண கூடாதா?
13: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
14: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: இதே முரளி திரைப்படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணணும்னா நான் கேட்கற கேள்விக்கு இப்பவே சரியான பதில 0502528940 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, சரியா? ஸோ இதே முரளி 2026 இந்த மாதம் இந்த வாரம் நாளைக்கு இன்னைக்கு அஃபிஷியலா ரிலீஸ் ஆகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உலகம் முழுக்க இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் யார்? ஆப்ஷன் ஏ ஆகாஷ் பாஸ்கரன், ஆப்ஷன் பி பாலசுப்ரமணியன். சரியான பதில 0502528940க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்க பேர் எமிரேட் நேமையும் சேர்த்து போட்டுருங்க.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: எஸ் 116ல ஷார்ஜா யூனிவர்சிட்டி பக்கத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு, மற்றபடி எங்கேயுமே பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு டிராபிக் இல்ல. அதே மாதிரி E611 டுவர்ட்ஸ் அஜ்மா நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா சஜா பக்கத்துல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அவ்வளவுதான். ஐ லவ் யூ சோ மச் மணி, அவ்வளவுதேங்கிற மாதிரி அவ்வளவுதான்.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: Nikana 91 pode 90.

ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா. நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
3: Joy Alucas, world's favorite jeweler.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: For details, call 056-415-4242.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா. You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
1: Plumbing, electrical work, interior design, இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
0: Bro, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, Falcon Fastlink Technical Services. நீ அவங்க கிட்ட இடத்தை மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலி தடுக்க முடியாது.
0: Falcon Fastlink Technical Services LLC. Call 0586815179. செலுத்தியும் தமிழி ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
2: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஆல்ரைட் வெள்ளிக்கிழமை டாடா பேபி சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இதயம் முரளி திரைப்படத்துக்கான கபிள் பாசஸ் யார் வின் பண்ணிருக்கீங்களோ உங்களுக்கு எங்க 89.4 தமிழ் எஃப்எம் டீம்ல இருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ டைரக்ட் மெசேஜோ வரும். அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து கபிள் பாசஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, நாங்க இந்த கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணும்னா 800-8940 கால் பண்ணுங்க. 889-40 யூஏலிருந்து கூப்பிடுங்க. பிளஸ் 9714359555 கால் பண்ணலாம். ஆர் இன்ஸ்டாகிராம்ல ஆர்ஜே முதுன் இருக்கேன், எம்ஏடிஹெச் வாங்கி வந்து டிஎம் பண்ணலாம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம், வேணு பேசுறேன், அபுதாபில இருந்து. எப்படி இருக்கீங்க?
0: எப்படி இருக்கீங்க மிஸ்டர் வேணு? நல்லா இருக்கேன்
1: நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க, தேங்க்யூங்க.
0: ஓகே மிஸ்டர் வேணு, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து ஆரோமலையில இருந்து எப்படி வந்தாயோ போடுங்க.
0: ஓகே, நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, நான் போட்டு வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ மிஸ்டர் வேணு, ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நான் இங்கே கிளம்புறேன். ரகரம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்க கிருஷ்ணி வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி 100 பாட்டு என்ன வேணுன்றதை கேட்டேன். வணக்கம், யாரங்க பேசுறீங்க? ரேடியோ வால்யூம், ரேடியோ வால்யூம் ஜீரோ பண்ணிக்கோங்க.
2: ஹலோ.
0: ஆ ஹலோ, கேக்குதா?
2: ஆ கேக்குது.
0: ஓகே, வாட்ஸ் யுவர் குட் நேம்?
2: மை நேம் இஸ் முகமது பாரக்.
0: முகமது முபாரக்.
2: முகமது பாரக்.
0: பாரக். ஓகே மிஸ்டர் பாரக், உங்களுக்கு என்ன பாட்டு
2: வேணும்
0: அப்படின்றீங்க? சரி, ஓகே, வெல்கம் வெல்கம். ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்கீங்க, எனக்கு உங்களோட பேசுறதுல பெருமகிழ்ச்சி. ஸோ ரெண்டு பாட்டை போட்டு அப்படி நாங்கள் இந்த கிளம்புறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பக்கங்களை தெரியப்படுத்துங்க. நாளை சந்திப்போம், டேக் கேர். நாளை இல்லை, மண்டே சந்திப்போம், டேக் கேர், பை பை.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu, manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கரூர் துயரத்தின் போது உதவி செய்தவர்கள் யார், ஓடிப்போனவர்கள் யார் என்று மக்களுக்கு தெரியும் என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதற்கான நிகழ்வில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று உரையாற்றினார். இதன்போது அவர் தெரிவித்த கருத்துக்கு கனிமொழி எதிர்வினை ஆற்றியுள்ளார். இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எந்த இடத்திற்கு போகக்கூடாதோ அந்த இடத்திற்கே தொடர்ந்து சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு சிக்கல்களை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் கூறினார். குறிப்பாக பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளின் மனநிலையை பாதிக்கும் அளவுக்கு, அவர்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் தாண்டி முதலமைச்சரும் அதை செய்யும் பொழுது இந்த ஆட்சி எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழுகின்றது என்று கனிமொழி தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோயிலில் காணிக்கை திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாடு தழுவிய கையெழுத்து இயக்கத்தை ஆம் ஆத்மி கட்சி நடத்தப்போவதாக அக்கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். இது தொடர்பில் டெல்லியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், அயோத்தி ராமர் கோயிலில் திருடி கொள்ளையடித்து பெரும் பாவத்தில் ஈடுபட்ட நபர்கள் முழுமையாக பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்றார். சனாதனத்துக்கு எதிரான இந்த குற்றவாளிகள் தூக்கிலிடப்பட்டிருக்க வேண்டும். அங்கு மிகப்பெரிய நில மோசடிகள் நடந்துள்ளன. அதற்கு ஆதாரமான அனைத்து ஆவணங்களும் தயாராக உள்ளன. மோசடி நடந்துள்ளதை ஆவணங்கள் வெளிப்படுத்தியுள்ள போதிலும் அதற்கெதிராக எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை என்று அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
3: கடந்த அரசாங்க காலத்தில் மின்னணு விசா வழங்கும் பணிகளை தனியார் நிறுவனங்களுக்கு பௌதீக ரீதியாக மாற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் சட்டப்பூர்வ தன்மை குறித்து மறுபரிசீலனை செய்ய தற்போதைய அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக சட்டமாதிபர் இன்று உயர்நீதிமன்றத்தில் அறிவித்தார். தொடர்ந்து நீதிமன்றத்தில் கருத்து தெரிவித்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல், இந்த மின்னணு விசா வழங்கும் செயல்முறை தொடர்பாக தனியார் நிறுவனங்களுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் சட்டப்பூர்வ தன்மையை ஆராய்வதற்காக தற்போதைய அமைச்சரவையினால் ஒரு துணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை படுகொலை செய்ய ஈரான் மேற்கொண்டதாக கூறப்படும் திட்டம் தொடர்பான உளவு தகவல்களை இஸ்ரேல் இந்த வாரம் அமெரிக்காவுடன் பகிர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான புதிய தாக்குதல்கள் முழுமையான போருக்கு திரும்பும் அச்சத்தை அதிகரித்துள்ள நிலையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு பிறகு துருக்கியில் இருந்து புறப்படும் போது டிரம்ப் பழைய விமானம் ஒன்றை பயன்படுத்தியது தொடர்பான செய்திகள் வெளியாகியுள்ள பின்புலத்தில் இந்த தகவலும் வெளியாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
0: 89.4 Tamil FM.
1: 89.4 Star of the month.
3: பாடலாசிரியர் முத்துக்குமார்.
4: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS Biryani. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க நாலாவது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: சாட்டர்டே

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு நாள் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. வெயில் வெயில்னு பேசிட்டு இருந்தோம், இன்னைக்கு பாத்தீங்களா வெயில் வந்து அப்படியே கடுமையா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிகாலையில எழும்பிய உடனேயே அந்த எப்பவும் இருக்கிற அந்த வெயிலின் தாக்கம் வந்து கடந்த ரெண்டு நாட்களா இல்ல. இன்னைக்கு நாள் முழுக்க ஒரு மாதிரி ஒரு மேகமூட்டமான ஒரு வானிலை இருக்கு. வெக்கை வந்து அப்படியே குறைஞ்சிருக்கு இல்லையா? அப்படிதானே இருக்கு உங்களுக்கும். அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். சில மனிதர்கள் வந்து ஒளி பொருந்தியவர்களா இருப்பாங்க. அவங்க வந்தா வெளிச்சம் வந்து வேறு செயற்கையான ஒளியெல்லாம் தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நாம நினைக்கிறது உண்டு. அப்படி நீங்க உணர்ந்திருக்க கூடும். நாலடியார்ல ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, நேர்த்திய ஆடை அணிந்திருக்க கூடியவங்க வந்து ஒளி பொருந்தியவர்கள் அப்படிங்கிற ஒரு பொருள்ல ஒரு பாட்டு வருது. சரியா, அந்த விஷயத்த மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். எப்பவுமே வந்து நேர்த்தியா ஆடை அணிந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க வெளியில மட்டும் இல்ல, உள்ளயும் வந்து அழகா இருக்கக்கூடியவங்க, நல்ல மனதோடு நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடியவங்க அப்படியே ஒளி பொருந்தியவர்களா நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க அப்படிங்கிறது. சரியா, சரி. என்ன அப்படின்னா, தாய்லாந்துல ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. அங்க தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு தங்க முத்திரை மோதிரம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தங்க முத்திரை மோதிரம் இது 2000 வருஷங்கள் பழமையானதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஊகிக்கப்பட்டிருக்கு. பார்க்கலாம் அது சம்பந்தமான ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு. அதுல அந்த தங்க முத்திரை மோதிரம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு பெயர் வந்து எழுதப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கறத நான் வந்து அடுத்து சொல்றேன். சரியா, இதுக்கு முன்னாடி எகிப்துல போய் ஒருத்தர் எழுதிட்டு வந்திருந்தாரு, கல்வெட்டுல பொறிச்சிட்டு வந்திருந்தாரு. சிகை கொற்றன் அப்படிங்கிற பெயர் நமக்கு கிடைத்தது. ஆதிகால நம்முடைய முன்னோர்களினுடைய ஒரு பெயரா அது இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த சிகை கொற்றன் என்ற பெயர் வந்து கடந்த சமீப காலத்துல வந்து பெருசா பேசப்படுது. இப்போ இந்த முத்திரை மோதிரத்திலையும் ஒரு அழகான ஒரு பெயர் வந்து எழுதப்பட்டிருக்கு. அது என்னன்னு நான் உங்கள்கிட்ட வந்து நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பகிர்ந்து கொள்றேன். அடுத்து ரெக்க படத்திலிருந்து கண்ணம்மா கண்ணம்மா பாட்டு வருது. அப்புறம் மெட்ராஸ் படத்துல இருந்து ஆகாயம் தீப்பிடிச்சா, ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இளகரம்.
1: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும்.
3: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 ஜூலை அவங்க 4வது பிரான்ச்சை ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. July 19th மிஸ் பண்ணிடாதீங்க.
1: கால் 0566 81234.

ரகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 2:22 ஆகியிருக்கு. தாய்லாந்துல ஒரு இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட தங்க முத்திரை மோதிரம் பச்சாபுரி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அங்க இந்த ஒரு எழுத்து பொறிக்கப்பட்ட சொற்கள் பொறிக்கப்பட்ட ஒரு தங்க முத்திரை மோதிரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல தமிழ் எழுத்துக்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சி முடிவுகள்ல வந்து இப்போ உறுதியாகி இருக்கு. அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா, அளர் வைரதன் என்ற ஒரு பெயர். அழகான பெயரா இருக்குல்ல, அளர் வைரதன். அலர் என்பதற்கு தமிழ நிறைய பொருள் இருக்கு. அதுல மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, அலர் அப்படிங்கிறது இந்த கிசு கிசு பேசுவாங்க இல்ல, நம்ம இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். கிசு கிசு இருக்கு இல்லையா, இதை வந்து அலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அலர் அப்படின்னா அது வந்து ஒரு மருத நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாயிருக்கு. வளமான மருத நிலம் அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நீர் அல்லது இந்த உவர் தன்மை, உப்பு, இந்த மாதிரியான பொருள் நிறையவே சொல்லப்படுது. சரி, எதுவா இருந்தாலும் இது ஒரு பெயர், அலர் வைரதன். சிகை கொற்றனுக்கு அப்புறமா அலர் வைரதன் அப்படிங்கிற ஒரு சொல் நமக்கு நம்முடைய முன்னோர்களிடம் இருந்து இப்போ கிடைச்சிருக்கு. சரி, தாய்லாந்துல இருந்து கிடைச்சிருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அந்த காலத்துல கப்பல் போக்குவரத்து, கடல் வாணிபம், இதுல தமிழர்கள் மிகச் சிறந்தவர்களா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஆதாரமா இது இப்போ பார்க்கப்படுது. தாய்லாந்து இந்த தென்கிழக்காசிய நாடுகள் பகுதிகளில் வந்து தமிழர்கள் போய் ஆட்சி செய்தார்களோ இல்லையோ, ஆனால் வணிக தொடர்பு நிறையவே வச்சிருந்தாங்க. போய் வந்தது நிறைய அரசியல் தொடர்புகள் இதெல்லாமே இருந்தது. இந்த மலேசியால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கடா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இதை வந்து கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பெயர் நம்ம ராஜராஜ சோழனுக்கு இருக்கு இல்லையா, கடாரம் கொண்டான் அப்படிங்கிறது. இந்த கடா அப்படிங்கிற இடத்தை கைப்பற்றி அங்க ஆட்சி செய்ததுனாலதான். அது பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பற்றி நாம தொடர்ந்து பேசலாமா? அடுத்து குக்கு படத்துல இருந்து மனசுல சூற காத்து பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. அது தொடர்ந்து நான் இந்த கடாரம் கொண்டான் பற்றி சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன்.

0: கிருஷ்ணியுடன் மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: incoming
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: அப்கிரேடுக்கு ரெடியா?
3: வாரணாச்சலம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
2: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT on ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1 million கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
4: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T&Cs apply.
5: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ். 1.99% இருந்து அஷூர்டான மிக குறைந்த செய்கூலி. பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ். ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: ஒரு தரமான எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிளே இருக்கணும். நான் பிரெயின் ரோட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒரு தீர்க்கா.
6: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
7: The Evening Karak, presented by VNCT Global, ECR Beach Villa, ille OMR IT Tech Park Villas. Meet VNCT team on 12th July, 10 a.m. to 10 p.m.

மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

தென்கிழக்காசிய நாடுகள் பலவற்றில் இந்த தமிழ் சார்ந்த நிறைய விஷயங்கள், நம்முடைய இனம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக அவ்வப்போது கண்டுபிடிச்சிட்டே வராங்க. அந்த ஒரு வரிசையில் தான் அலர் வைரதன் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு தங்க முத்திரை மோதிரம் இப்போ தாய்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதன் தொடர்ச்சியாக மலேசியாவில் கெடா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்கே வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் அவருடைய காலத்தில் அங்க நிறுவப்பட்ட சில கல்வெட்டுக்கள் மாதிரியான அமைப்புகள், அந்த ஒரு ஒரு கதவு மாதிரியான ஒரு அமைப்பு, ஆனால் ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, அது விழுந்து கிடக்கிற மாதிரியான இடங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கல்வெட்டுக்கள் மாதிரியான வரையப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னும் அங்கே வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. இது முற்காலத்தில் தமிழர்கள் இங்கிருந்து அங்கு போய் அந்த இடத்தை வந்து ஆக்கிரமித்தது அல்லது வர்த்தகத்தில் ஈடுபட்டது இதற்கான சான்றுகளாக பார்க்கப்படுது. இதனால தான் முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு கடாரம் கொண்டான் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. கெடா அப்படிங்கிற இடம் மலேசியால இருக்கு. இப்ப நீங்க போனா கூட இந்த இடங்களை வந்து போய் பார்க்கலாம். நான் எப்போ போவேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி போயிருந்தாரு. போயிட்டு இந்த இடங்கள்லாம் போய் பார்த்து புகைப்படம் எடுத்து பதிவேற்றி இருந்தாரு. அப்போல இருந்து மலேசியா போகணும், கெடா போகணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்பவே எனக்கு மிகுதியா இருக்கு. இப்போ ரீசெண்டா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, கெடா அப்படிங்கிறது ஒரு தீவு, தனித்தீவு. அது அங்க வந்து போய்தான் இதை பார்க்கலாம் அப்படிங்கிறது. எப்போ போக போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, போனா போய் பார்க்கலாம். அலர் வைரதன், அதுக்கப்புறமா கடாரம் கொண்டான் பற்றி பேசியிருந்தோம். இதை விட இந்த தமிழ் பெயர்கள் பற்றி பேசும்போது ஒருத்தர் அழைப்படுத்திருந்தாரு, என்ன அழகான பெயர் அலர் வைரதன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இப்படி நிறைய பெயர்கள் வந்து இந்த அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள்ல வந்து நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு. முதல்ல நமக்கு கிடைச்ச பெயர் அப்படின்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன். இது வந்து ஒரு நடுக்கல்ல கிடைக்க பெற்ற ஒரு பெயர். இதை விட தமிழர்களுக்கு கிடைத்த தமிழர்களின் ஒரு முதல் பெயர் அப்படின்னா, அந்த கால அடிப்படையில் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்படுற விஷயங்களை வந்து கால அடிப்படையில் வகைப்படுத்துவாங்க இல்லையா, அதில் ரொம்ப பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நடுக்கல்ல இருந்த ஒரு பெயரை வந்து ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் வந்து பகிர்ந்திருந்தாரு. அது என்ன பெயர் அப்படிங்கிறது இப்போ எனக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வரல. கண்டிப்பாக நான் அதை என்ன அப்படிங்கிறத உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன். நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன். மறுபடியும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பெயர் உடனடியாக எனக்கு ஞாபகத்துக்கு வரல. சரி, பரவாயில்ல, நாம் தொடர்ந்து பேசலாம். அடுத்து என்ன பாட்டு வருது அப்படின்னு, உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது, கற்றது தமிழ் படத்துல இருந்து வருது. அதுக்கப்புறமா காதல் ரோஜாவை பாட்டு வருது, கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல. அதுக்கப்புறம் மனசு தொட்ட மெட்டில் பாட்டு தரணும் இல்லையா, அழைப்பெடுத்து கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99%.

0: Sence kesin bu da etinde.
1: Rolex.
0: Hı?
1: Rolex.
2: Sir! Yes sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: 89.4
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: கோழி வெடக்கோழி.
7: சென்னையில பட்டயக்கலப்புற எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
8: கால் 0566681234.
7: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. மனசு தொட்ட மட்டும் பாட்டு கொடுக்கலாமா? யாரு வந்திருக்கான்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேர்? வாஹித். வாஹித், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்? சரி சரி, உங்களுக்காக அந்த பாட்டு வரும். நன்றி, ரொம்ப நன்றி. சரி, அந்த பாட்டு கொடுத்துடலாம், அத்திந்தோம் அந்த பாட்டு. சரி, அடுத்த வாரம் வந்து ஒரு மிக முக்கியமான நபருக்கு பிறந்த நாள் வருது. இந்த மாதம் ஃபுல்லா நீங்க வந்து கேட்டுட்டு இருப்பீங்க, ஒரு ஸ்டார் ஆஃப் த மந்த் அப்படின்னு நம்ம எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். நான் முத்துக்குமார் அவர்கள். அவர் வந்து எழுதிய பாடல்கள்ல எத்தனையோ பாடல்கள் வந்து எத்தனையோ பேருக்கு கஷ்டத்துல கை கொடுக்கிற மாதிரியான பாடல்கள். அவருடைய வரிகளை வந்து இன்னைக்கும் நாம, அவர் நம்ம பக்கத்துல இல்லை அப்படின்னா கூட அவருடைய வரிகளை இன்னைக்கும் நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய இந்த இள வயதுல கை கொடுத்த நிறைய பாடல்கள் அவருடைய பாடல்களா இருக்கு அப்படிங்கறத நாம மறக்க முடியாது. எனவே அப்படியான ஒரு கலைஞரை நாம கொண்டாட வேணாமா? எனவே அடுத்த வாரம் நான் முத்துக்குமார் சிறப்பு இழகரம் இருக்க போகுது. 5 நாட்களுக்கும் அவருடைய பாடல்கள், அது மட்டும் இல்லாம அவர் எழுதிய கவிதைகள், இந்த கவிதை தொகுப்போடு நான் வந்து வரப்போறேன். எனவே நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. அடுத்தது வாஹித் கேட்ட அத்திந்தோம் பாட்டு வருது, அத்தோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு.
3: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.
3: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை அறிவிக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த தொகுதிகளில் தேர்தல் நடத்த முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாசலபதி என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் இந்த இடைக்கால உத்தரவை பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: வந்தே மாதரம் பாடல் தாய்நாட்டின் மீதான அன்பை தேசிய கடமையாக மாற்றியது என்று துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வந்தே மாதரம் பாடல் ஊக்கமளித்தது என்று துணை ஜனாதிபதி கூறினார். ஹிமாச்சல பிரதேசம் சிம்லாவில் உள்ள இந்திய உயர் ஆய்வுக் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட வந்தே மாதரம் பயணம் குறித்த நிரந்தர கண்காட்சியின் தொடக்க விழா மற்றும் சர்தார் பட்டேலின் தொலைநோக்கு பார்வை, ஒருங்கிணைப்பு, ஐக்கியம் மற்றும் கூட்டாட்சி குறித்த சர்வதேச கருத்தரங்கு ஆகிய நிகழ்ச்சிகளில் இந்திய துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசினார். இதன்போது அவர், சர்தார் வல்லபாய் பட்டேல் வெறும் நிலப்பரப்புகளை மட்டுமல்லாமல் இந்தியர்களின் இதயங்களையும் ஒன்றிணைத்து ஒரே தேசம், ஒரே அரசியலமைப்பு மற்றும் ஒரே பொதுவான எதிர்காலம் என்பதற்கான அடித்தளத்தை அமைத்தார் என்று குறிப்பிட்டார்.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையின் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டுவர எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று தீர்மானித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் தமது கடமைகளையும் பொறுப்பையும் அவர் நிறைவேற்ற தவறியுள்ளதாக தெரிவித்தே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது. அதற்கமைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு உள்ளிட்ட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்றத்தில் குறித்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட்டனர்.
2: உலகச் செய்திகள்.
4: 2 நாட்கள் நீடித்த அமெரிக்கா ஈரான் பரஸ்பர தாக்குதல்களில் பலர் உயிரிழந்ததை தொடர்ந்து இன்று மத்திய கிழக்கில் அமைதி நிலவுகின்றது. மத்தியஸ்த நாடுகள் மீண்டும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க முயற்சித்து வருகின்றனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. வாஷிங்டன் தெஹ்ரானுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் தொடர்ந்து உறுதியாக இருப்பதாகவும், தொழில்நுட்ப மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்கின்றன என்றும் அமெரிக்க அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. கஸ்னியூரா மற்றும் முகாரிஸ் பகுதிகளில் இன்று அதிகபட்சமாக 47 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல்கைமாவில் இன்று 44 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் துபாயில் 40 டிகிரி செல்சியஸிலும், ஒமல் குவாயினிலும் 40 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைரா மற்றும் அஜுமானில் முறையே 38 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: Rock with Raja.
5: Stay tuned.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM. நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா?
1: இதயா நீ காதல் இதயா.
0: அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆனர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அந்த அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
0: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
4: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
5: சென்னையில பட்டய கலப்புற எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
0: கால் 0566681234.
5: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of Rock with Raja is

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamar FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back. கமர்ஷியல் பிரேக்.
1: ஒரு திரகம் என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
0: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஏன் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
1: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா ஃபிளாஷ் 1 டே சேல் ஜூலை 11ஆம் தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11th ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
0: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD ப்ராப்பர்ட்டிஸ், கால் 050-675-2828. அடுத்த 30 மில்லியன் AV கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
1: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 மில்லியன் திரஹம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 மணிக்கு நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திரஹம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திரஹம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
0: இப்பவே உங்க டிக்கெட்ட the uaelottery.ae ல வாங்குங்க.
1: Brought to you by the game LLC, licensed by GCGRA for 18 and above only. TNC apply.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. You are back.
6: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
7: Rock with Raja.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
4: சென்னை போரூர்ல எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
5: ஞாபகம் இருக்கு.
4: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ் எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய நான்காவது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566681234.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 ரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: சிரியாவை அமெரிக்காவின் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு வழங்கும் நாடுகள் பட்டியலில் இருந்து நீக்கும் செயல்முறையை தொடங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை ஐக்கிய அரபு அமீரகம் வரவேற்றுள்ளது. இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதற்காக அதிபர் டொனால்டு டிரம்பின் முயற்சிகளை பாராட்டுவதாக அமெரிக்க வெளிவிவகார அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த முடிவு சிரியாவின் மீட்பு மற்றும் மறுகட்டமைப்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் ஒரு நேர்மறையான முன்னேற்றமாக அமையும் என்றும் பொருளாதாரத்தை மீளுயர்ப்பிக்கும் மற்றும் முதலீடுகளை ஈர்க்கும் வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதோடு உலகளாவிய பொருளாதாரத்தில் சிரியாவின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் என்றும் அமீரகம் தெரிவித்துள்ளது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வரும் டிசம்பர் மாதத்தில் வங்கதேசம் திரும்ப திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 2 ஆண்டுகளாக நாடு கடத்தப்பட்ட நிலையில் இருக்கும் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 78 வயதான முன்னாள் தலைவர் தனது அவாமி லீக் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் இணைந்து வங்கதேசத்துக்கு திரும்பி அந்த கட்சிக்கு விதிக்கப்பட்ட சட்ட ரீதியான தடையை எதிர்த்து சட்ட போராட்டத்தை தொடங்க உள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
3: கரூரில் முதலமைச்சர் ஜோசப் ஸ்டாலின் பேரணியாக சென்று வருகின்றார். சாலை வளத்துக்காக அடைக்கப்பட்டிருந்த சாலைகள் திருப்பிவிடப்பட்ட நோயாளியுடன் வந்த ஆம்புலன்ஸுடன் அவர் சாலையில் பேரணியாக செல்கின்றார். இதனிடையே கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் 31 பேருக்கு முதலமைச்சர் விஜய் நியமன ஆணைகளை வழங்கி வைத்தார். பணி நியமன ஆணைகளை வழங்கிவிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டார். மேலும் அவர்களுக்கான அரசு பணி விவரமும் வெளியானது.
1: இந்திய செய்திகள்.
3: எதிர்வரும் அக்டோபர் 25 முதல் துபாய் டெல்லி இடையே 2 அடுக்கு தளம் கொண்ட விமான சேவை தொடங்குகிறது. 2 அடுக்கு தளம் கொண்ட விமான சேவை இந்தியாவின் மும்பை மற்றும் பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு தற்போது இயக்கப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக இந்தியாவின் தலைநகர் டெல்லிக்கு முதன்முறையாக இந்த 2 அடுக்கு தளம் கொண்ட A380 ரக விமான சேவையானது வரும் அக்டோபர் 25 முதல் இயக்கப்படுகின்றது. இதன் மூலம் இந்த சேவையை பெறும் 3வது இந்திய நகரம் என்ற பெருமை டெல்லி பெறுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: மாகாணசபை தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி பேரிடர் நிவாரண பணிகளுக்காக பயன்படுத்தப்படவில்லை என்று இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைப்பதற்கும் கொடையாளர்களினால் வழங்கப்பட்டுள்ள அனைத்து நிதி உதவிகளும் தற்போது திரைசேரியின் பிரதி செயலாளரின் மேற்பார்வையின் கீழ் உள்ள சிறப்பு கணக்கொன்றில் பாதுகாப்பாக வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi NLI since 1982.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த். பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: The evening karak traffic marna unna time pass panna vekkatta gadagadna chai nu kurichu onne vai pani kaatta. The evening karak
3: ரொம்ப நாளாக இப்படி ஒரு விஷயம் நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நடந்திருக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் வேலையே செய்யாமல் இருந்தாலும் உங்கள் கண்ணில் படுற இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்து பொகுப்பு என்ன சொல்கிறது வெகுன்னு எழுந்திருப்பீங்க. ஆனால் எதுவுமே கேட்டிருக்க முடியாது உங்களால். அதுக்கு இப்போ ஒரு பதில் கிடச்சிருக்கு. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகே லெட்ஸ் பிகின்.

0: ஹாய், குட் ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பீப்புள். 4:12 ஆன் த கிளாக் இன் பிராவோ, அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் வெல்கம் பேக் டு த ஈவினிங் கடை.
1: அண்ட் ஹிஸ் நேம் இஸ் ஜான் சி.
0: தனியா சோஃபால உட்காந்து யார்ட்டு பேசிட்டு இருக்கீங்க, நான் எழுத்தாப்புல யாருமே இல்லையே அப்படின்னு வாங்கலாம். இது வந்து ரொம்ப ஃபேமஸ், அதனால எனக்கும் ஜான் சீனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால. பட் இன்னைக்கு அது மேட்டர் கிடையாது. இன்னைக்கு வந்து செம்மையா ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க, ஏன்னா யூஏஇ அப்டேட்ல அதான் வரப்போகுது. இந்த ஆப்போட பேர் வந்து எல்டிசாம், ELTIZAM. இது என்ன மாதிரி, உங்களை மாதிரி கொஞ்சம் ரொம்பவே கிளீன்ல பொது இடங்கள்ல கொஞ்சம் ஹைஜீனிக்கா கிளீன்லினஸா இருக்கலாம் என்ன ஃபீல் பண்ற நம்மள மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சொல்றேன்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இப்ப என்ன பண்ணிருக்காங்களா, இந்த சில இடங்கள்ல எல்லாம் இல்ல, பப்ளிக்ல அப்படியே கீழே துப்பிட்டு போவாங்க. பபுள் கம் வந்து அப்படியே ரோட்ல துப்பிட்டு போவாங்க. அப்புறம் டீ காஃபி கப்பு குடிச்சிட்டு சில நேரம் அப்படியே ஒரு ஓரமா போட்டு போயிடுவாங்க. சாக்லேட் சாப்பிட்டுட்டு கார்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா இறங்கி வந்து குப்பை தொட்டியில போடுறதுக்கு சங்கட்டம். அதே நேரம் அந்த குப்பையை காருக்குள்ள வைக்கிறதுக்கும் ரொம்ப சங்கட்டம். அப்ப என்ன பண்ணுவாங்களாம், வெளியில தூக்கி போட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி பல பேரை நான் பார்த்திருக்கேன். கரெக்டா, இதுல மெயின் குற்றவாளி யாரு அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, அப்படியே நடந்து போயிட்டு இருப்பானுங்க பசங்க, பட்டுன்னு கீழே துப்புவானுங்க. எனக்கு இது பார்க்கும்போது கடுப்பாக இருக்கும். நல்ல டிப்டாப்பாக நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து பான் பராக் போட்டு துப்புறதோ இல்லை வந்து ஒரு ஒரு எச்சில் துப்புறதோ, ஸோ அன்ஹைஜீனிக், ரொம்ப மோசமான ஒரு பழக்கம் இந்த இந்த பொது இடங்களில் துப்புறது. இந்த மாதிரி யாரையாவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா, இந்த எல்டிசாம்னு ஒரு ஆப் வந்து இப்போ டிசைன் பண்ணி, அதாவது நம்மளை மாதிரி இப்போ நான் சொல்லும் போது அப்பாடா அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது வெறுப்பாச்சு அப்படின்னா அவங்கள நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். பப்ளிக் கிளென்லினஸ் வயலேஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஓகே 1500 திரம்ஸ் வந்து ஃபைன் விழுமா. அதாவது நீங்கள் ரியல் டைம் நோட்ஸோட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து போடலாம். ஃபோட்டோ எடுத்து இந்த சென்ஸ் யாராவது துப்புறாங்க அப்படின்னா, ஒரு வேளை உங்களால் முடிஞ்சால் ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி ஆடின்ற மாதிரி இந்த ஏரியாவில் இந்த மாதிரி அப்படிங்கிற. இது மட்டும் இல்லை, இது கடைகளுக்கு வெளியில் ரொம்ப குப்பையாக தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து நான் ஸ்மோக்கிங் ஏரியாவில் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே தோணலாம், பாரு எப்படி இருக்காங்க, எப்படி எப்படி பண்ண, எவ்வளோ வந்து உபத்திரமாக இருக்குது இவங்களால அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டு கொடுக்கலாம். வெரி குட். எனக்கு வந்து மற்றவங்களெல்லாம் கூட நான் வந்து ஓரளவுக்கு ஓகே. ஆனால் தினம் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் வந்து பருதுபாயில் இருக்கேன்னா, இங்கே வந்து டீ ஒரு டீ கடை ஒன்று இருக்கும். ஓகே, நல்லா பசங்க நல்லா வந்து டிப்டாப்பாக ஒரு 40-50 வயசுலலாம் இருப்பாங்க, நல்லா கோட் சூட்லாம் போட்டுருப்பாங்க, தம்மழிச்சுட்டு அப்படியே கீழே ஸ்பிட் பண்ணலாம், அப்படியே துப்பிட்டு போவாங்க கீழே. ஸோ வஸ்ட் ஹேபிட் ஐ உட்ஸே, பொது இடத்துல இப்படி கீழே துப்புறது. இந்த ஆப் இருக்கு, சந்தோஷம்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அப்புறம் என்னப்பா, கோல்ட் ரேட் சொல்லலாமா?
3: இன்று தங்கத்தின் விலை
4: கோல்ட் ரேட்
2: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Evlo theriyuma iniki 24 carat vandu 494 dirhams, 22 carat vandu 457 dirhams, 50 fils. பரவாயில்ல, கொஞ்சம் இறங்கி இருக்கு. ரெண்டு பாட்டு வருது, 3 இருந்து இது ஒரு வாரம் அதுவும், அதுக்கப்புறம் ஓகே கண்மணில இருந்து மென்டல் மனதில உங்களுக்கு வருது.
3: Back to back.
4: அடுத்தது ரெண்டு பாட்டு.

0: தமிழ் 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: என்னங்க எப்ப வரீங்க?
3: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
2: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
3: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 திரஹம்ஸ் ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
2: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான் இது.
3: உனக்கும் கூட.
4: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.
5: 10, 20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
6: லூலு, where the world comes to shop.
7: சென்னை போரூர்ல ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
2: ஞாபகம் இருக்கு.
7: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளையை தேரால July 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
9: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
12: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
12: எங்கப்பா மனசு காணோம்?
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
12: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: இதய முரளி படத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேஸ் போட்டிருக்கிறாங்க. இதய முரளியில் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஜனநாயகன் படத்துக்கும் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இது நான் வந்து நேத்திக்கே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஃபைனலி வி கேன் வாட்ச் ஜனநாயகன் ஆன் தியேட்டர்ஸ். ஆனால் எப்போ அப்படின்னு தெரியல. பட் இந்த வாரம் அடுத்த வாரம் செம்மையாக உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கிறிஸ்டபர் நோலன் இப்போ வந்து பாம்பேயில் இருக்கு, அப்படி மும்பையில். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பேர் போயிருக்காங்க ஒடிசி படத்தோட. ஒடிசியில் இட்ஸ் கால் ஆடிசி, கரெக்டாக நானே ஒடிசி கிடிசின்ட்டு இருக்கேன் நான். இட்ஸ் ஆடிசி பை தி வே. ஸோ ஆடிசி படம் வந்து அதோட ப்ரீமியர் வந்து மும்பையில் நடக்குது. ஒரு சில நான் கேள்விப்பட்டேன், அதாவது மூவி ரிவ்யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஆமாம், ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஒரு சில மூவி ரிவ்யூவர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ரீமியர் ஷோக்கு அனுமதி, இன்ஃப்ளூயன்சஸ்க்கெலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வெரி குட். இந்த சில பேர்லாம் எப்படி தெரியுமா, இப்போ ஒரு தமிழ் படம், ஒரு ஹாரர் படம் ஒன்று வந்திருந்தது, எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஓகே, அப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சஸை கூப்பிட்டு அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி, நீங்கள் போய் படத்தை பார்த்து படம் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போஸ்ட் போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ படத்தை பார்த்துட்டு தியேட்டரில் உட்காந்து பயந்துக்கிறாங்க, பாப்கார்ன் தூக்கி விட்டறியிறாங்க. ஐயோ என்ன மாதிரி படம் இது தெரியுமா, பார்க்கும்போது அப்படியே காஞ்சரிங் பையே கண் முன்னாடி வந்து அப்படிங்கிற மாதிரி. அந்த படம் ஏதோ ஏவி ஈவில் டெட் ரேஞ்சுக்கு காஞ்சரிங் ரேஞ்சுக்கு சூப்பராக இருந்துச்சுன்ற மாதிரி ஃபுல்லாக போட்டாங்க. படம் பேர் ஏதோ எம்மில் தான் ஆரம்பிக்கும், ஓகே ஏதோ ஒன்று. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு போய்

அதாவது நீங்கள் வந்து பாசிட்டிவாக போடுங்க. அப்போ ஒரு சில பேர் எப்படின்னா, காசு வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பாசிட்டிவாக சொல்லணுங்கிறதுக்காக ஒரு பார்டர் இருக்கும் தெரியுமா, ஒரு பார்டர் லைன். அதாவது ஓகே, இது காசு வாங்குகிற ஒரு சில இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ நானுமே நிறைய கான்டென்ட் கிரியேஷன் இன்ஃப்ளூயன்சிங் ஒர்க் பண்ணுறேன். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, காசு வாங்கிட்டோம், ஆனால் அட் த சேம் டைம் இந்த காசு வாங்கினவங்களுக்கும் பிரச்சனை இல்லாத மாதிரி, இதுக்கப்புறம் நம்மளை பார்த்து படம் பார்க்க போகிறவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய கொஞ்சம் ஓரளவுக்கு ஓப்பனாக ஜெனுவனஸாக கொஞ்சம் கமெண்ட் சொல்கிற மாதிரி அந்த அந்த அந்த மீட்டரில் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அவங்க ஜாஸ்தியாக அவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணி 5 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கு நடிக்கிறதுன்றவாங்களே, அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணாங்க போல், ஃபுல்லாக வந்து ஊத்திச்சு. அதுக்கப்புறம் இது 2-3 படத்துக்கெலாம் நடந்துச்சு. அண்ட் ஸோ வாட் ஹேப்பன் லேட்டர் ஆன், ஒரு சில படங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அந்த படத்தில் இருக்கிற பாட்டை மட்டும் எடுத்து அந்த படத்தில் வர ஹீரோ ஹீரோயின்ஸை இந்த டான்ஸ் ஆடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. டான்ஸர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, டான்ஸ் வீடியோஸ் மட்டுமே போடுவாங்கள்ல, அவங்கள வச்சு ஹீரோ ஹீரோயின் கூட டான்ஸ் எல்லாம் ஆடி ப்ரொமோட் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ விச் வாஸ் குட். இப்போ நான் கூட வேட்டையின் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தேன், என்கிட்ட சொன்னாங்க படம் வரதுக்கு முன்னாடியே. ஸோ படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறதுக்கு சில பேர் வீடியோஸ் பண்ணுவாங்க, அது ஓகே. அதாவது இந்த நேரத்தில் இந்த படம் வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக மோனா வந்து ரிலீஸ் ஆக போகுது, ஐ திங்க் 10th of July படம் மோனா லைவ் ஆக்ஷன். ஆனால் மோனா வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதாக வந்து அனிமேஷன் படமாக வந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு படங்கள் நான் சொல்லுவேன், டிஸ்னியுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் மோனா. அந்த படத்தை வந்து லைவ் ஆக்ஷன் பண்ணுறாங்க, லைவ் ஆக்ஷனாக ஆக்சுவல் படம். ஸோ அதில் வந்து இந்த மாவின்ற ஒரு கேரக்டர், அந்த மாவி கேரக்டர் அந்த டைமில் வரும்போதே பார்க்குறதுக்கு ராக் மாதிரியே இருக்காங்க, ட்வேன் ஜான்சன் இருக்கார்ல அவர் மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவரே தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு சில இங்கிலீஷ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது ப்ராப்பராக ராக்கோட அங்கே அந்த படத்தில் நடித்த ஒரு சில ஆக்டர்ஸோட. ஸோ ஒரு படம் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறது ஓகே. ஆனால் படம் போய் பார்த்து படம் இப்படி இருந்துச்சு, படம் வந்து உலக லெவல் தெரியுமா, கிறிஸ்டபர் நோலனே வந்து இறங்கி வந்து இந்த மாதிரி படம் பண்ண முடியாதுன்னு சொன்னார் தெரியுமா, அப்படிலாம் வந்து ஓவராக ஒத்து ஊதும்போது தான் பிரச்சனை வருது. அதனால் ஐ ஹோப் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்க வேணாம்னு சொல்லி தான் இந்த ஆடிசி படத்துக்கு வெறும் நீங்கள் வந்து மூவி கிரிட்டிக்ஸ் மட்டும் வாங்க, படம் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையன்றதை ஜேனுனா சொல்லிட்டு போங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டுருக்காங்க. விச் இஸ் வெரி குட் திங். ஓகே, இப்போ வந்து நீ என்ன பண்ணுங்க, ரொம்ப நாள் கழிச்சு வருது அந்த பாட்டு, எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு, என்னடா பாட்டுன்றீங்களா, வெயிட் பண்ணுங்கள் பாட்டை தேடிட்டு இருக்கேன், கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு. என்ன பாட்டுனா இதுதான் பாட்டு. நானும் ரவுடிதான்ல இருந்து அனிருத் இசையமைச்சு அனிருத் பாடினேன்.

0: TCR Beach Villa இல்ல OMR IT Tech Park Villas. Meet VNCT team on 12th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4. We'll be back after a short commercial break.
1: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: Joy Alucas, world's favorite jeweler.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. துபாய் மால் போய் இல்லை துபாய் மால் பக்கமாக நீங்கள் போய், நீங்கள் துபாய் மால் கூட போக வேண்டாம், நீங்கள் வந்து புர்ஜ் கலீஃபாவை என்னைக்கெல்லாம் தாண்டீங்களோ, நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் புர்ஜ் கலீஃபா தெரியற மாதிரி இருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 மணி 7:15 அந்த டைம்லலாம் இந்த லைட் ஷோ வந்து வரும் கரெக்டாக, ஆன் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங். ஆனால் என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இந்த லைட் ஷோலாம் இப்படி வருது செமையாக இருக்கே பார்க்குறதுக்கு ஃபுல்லாக. அதாவது நீங்கள் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படின்னா எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் டக்குன்னு மேலே ஃப்ளைட் போதுன்னா அண்ணாந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம் எல்லா வேலையும் விட்டுட்டு. அதே மாதிரி தான் புர்ஜ் கலீஃபாவில் லைட் ஷோ எப்போல்லாம் போதும், அது எத்தனை வருஷம் வேணால் நீங்கள் இந்த சிட்டியில் இருக்கலாம், எப்போல்லாம் நீங்கள் அதை கிராஸ் பண்ணுறீங்களோ லைட் ஷோ போகுது, இல்லாட்டி துபாய் மால் போகிறீங்கன்னா அந்த லைட் ஷோ பார்க்கறதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ அந்த லைட் ஷோவை யாரா டிசைன் பண்ணுறதுன்னு என்றைக்கி அதை யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்களும் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இமார் இருக்காங்களே, ஸோ தே ஆர் த டெவலப்பர் ஆஃப் எமரஜ் ஐகான். ஓகே, ஸோ இப்போ எப்படின்னா நிறைய ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு அரவுண்ட் த வேர்ல்ட்லேருந்து சரியா அவங்ககிட்டருந்து அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் வந்து பிச் பண்ணி நம்ம வந்து புர்ஜ் கலீஃபாவுடைய ஃபசாடில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒரு காம்படிஷன் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சப்மிஷன் வந்து இட் இஸ் ஓப்பன் எப்போனா July 8 ஓப்பன் ஆச்சு, அண்ட் August 18 வரைக்கும் போக போகுது கரெக்டாக. 11:59 August 18 கடைசி நிமிஷம், அந்த 12 ஆகிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து எப்படின்னா நல்ல ஒரு ஆடியோ விஜுவல் ப்ரொஜெக்ஷனில் உங்களுடைய டிசைன் புர்ஜ் கலீஃபாவுடைய ஃபசாடில் செம்மையாக வரணும், அந்த லைட் ஒர்க்காக வரணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ நவ் டூ இட். அதாவது உங்களுடைய இன்னோவேஷன், அப்புறம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் துபாய், இந்த மாதிரி பல விஷயங்களில் நீங்கள் அப்புறம் உங்களுடைய ஆர்டிஸ்ட்ரி இதெல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்கள் வந்து டிசைன் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி செலக்ட் ஆனீங்கன்னா அதுக்குண்டான ப்ரைஸஸ்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது AI தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ எப்படின்னா இப்போ போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா UAE ரெசிடென்ஸ்க்கு மட்டும்தான் லிமிட்டட்னு போன வருஷம் சொன்னாங்க. இது வந்து வருஷம் வருஷம் நடக்கும் இந்த காம்படிஷன். ஓகே, ஸோ போன வருஷம் 2025 இந்த காம்படிஷனை மே மாதம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வின்னிங் டிசைனருக்கு கிராண்ட் ப்ரைஸாக வந்து 100,000 dirhams, அது போக அவங்களுடைய ஃபசாடு வந்து சரி அவங்களுடைய டிஸ்பிளே என்னடா இது என்ன இன்றைக்கி ரொம்ப ஜாம்பாது. ஓகே ரைட், அவங்களுடைய டிசைன் வந்து அந்த ஃபசாடில் பெருசாக டிஸ்பிளே ஆகும், அது பெரிய விஷயம் இல்லை சமமாட்டுற இதெல்லாம். ஸோ நீங்கள் வின் பண்ணிங்கன்னா அதுதான் அதுவும் ப்ளஸ் கேஷ் ப்ரைஸும் வந்து உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் சரியா. எல்லாத்தையும் பேச சொல்லிட்டா அப்புறம் வந்து ஒரு 2 weeks பேசின ஃபீல் இப்போ வந்துடும் அப்படிங்கிறதுனால, ஒருவேளை இஃப் யூ ஆர் அ டிசைனர் உங்களுக்கு அதை பற்றின ஐடியா இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, என் ஃப்ரெண்டு ஃபோட்டோஷாப்பில் நல்லா வேலை செய்வான் அப்படின்லாம் உங்களுக்கு யாராவது இருக்காங்கன்னா இந்த விஷயத்த அவங்க காதில் கொண்டு போய் போட்டு விடுங்க. அவங்க லைஃப்லேயே வந்து ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா செம்ம மேட்டராக இருக்கும். சப்போஸ் நம்ம தமிழ் பசங்க யாராவது ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வந்து இன்டர்வியூலாம் பண்ணலாம், நம்மளும் அந்த நம்ம சைடு எதாவது பண்ணுவோம். என்ன கோல்டன் சாங்கத்து யாரில் வாலியிலிருந்து நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை. ஆ, ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் நான். இது போக எல்லா ஆஃபீஸ்லேயும் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு இந்த டிக்கெட்லாம் வாங்குற ஆட்கள்லாம் இருப்பாங்க. 50,000 dirhams 25 million dirhams அப்படி எங்கள் ஆஃபீஸில் அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா எங்கள் பசங்களாம் எப்படி பயங்கர ப்ரொக்ரெசிவாக மேனிஃபெஸ்டேஷனோட பேசுவாங்க அப்படின்னா காசு இப்போயே போட்டுருங்க, ஒருவேளை வின் பண்ணால் நம்ம போய் காசு வாங்குறதுக்கு எல்லாம் சேர்ந்துல போனோம். ஃபோட்டோவில் நம்ம ஒருவேளை 50 million dirhams எல்லாம் வின் பண்ணிட்டோம்னா ஃபோட்டோவுக்கு மிடில் யார் நிற்பா சொல்லுங்கள். அப்புறம் நம்ம காசு வின் பண்ணிட்டோம்னா எப்படி நம்ம அந்த காசு பிரிச்சுக்கிறதுன்னு இப்போயே பேச ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ அந்த மாதிரி பயங்கர ப்ரொக்ரெசிவான ஒரு கூட்டத்தோடு நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் நோ தட் யூஆர் நாட் அலோன். நம்ம ப்ராவோ அண்ட் யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alakasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old Gold Exchange ku zero deduction madri pala offers. PNC apply.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.

0: உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேடுபா, அந்த பாட்டுக்கு என்ன பேர், உங்களோட பேர் என்ன, அதை அப்படியே ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். 800-8940 பேசுவோம் நம்ம. நான் வந்து ஒரு செம மேட்டர் ஒன்று கண்டுபிடிச்சி வந்திருக்கேன், அதை வந்து இப்போ சொல்ல முடியுமான்னு தெரில, பட் ஓகே ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பாட்டு என்னன்னு கேட்டுருவோம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பாட்டு என்னன்னு சொல்லுங்கள், பேர் என்னன்னு
1: சொல்லுங்கள். வணக்கம் சார், என் பேர் பாலாஜி.
0: பாட்டு என்ன வேணும் பாலாஜி?
1: பாட்டு அருணாச்சலம் படத்துலேருந்து இந்த மாத்தாடு மாத்தாடு மளிகை போடுங்க.
0: ஏங்க சூப்பருங்க, இன்னைக்கு காலையில் சம்மந்தமே இல்லை அந்த பாட்டு நான் பாடிட்டு இருந்தேங்க சும்மா. ஆமாம், நீங்களும் காலையில் உங்களுக்கு யாராச்சும் பாடின மாதிரி கேடுச்சா அந்த பாட்டு?
1: அப்படிலாம் இல்லை.
0: ஓகே, ஆனால் இருந்தாலும் எப்படி ஒரு சிங்க் பார்த்தீங்களா? ரஜினி அந்த பக்கம் வந்து ரம்பா இருப்பாங்க நினைக்கிறேன். ரம்பா இல்ல, சௌந்தர்யா. ஏன் ரம்பா செகண்ட் ஹாஃப்ல வருவாங்க சொன்ன மாதிரி, சௌந்தர்யா இருப்பாங்க இந்த பக்கம். அந்த அந்த அவர் வந்து வீட்டு வேலைக்காரனா இருப்பாரு அருணாச்சலத்துல. ஆனால் வந்து பயங்கர மவுசாக இருக்கும் அவருக்கு. அருணாச்சலம் வந்தால் தான் எல்லாமே நடக்கும். அருணாச்சலம் வந்தால் தான் அவர் வச்சு தீ வச்சு பத்தினா தான் வந்து அந்த குடும்பமே வந்து பொங்கி சாப்பிடுன்ற மாதிரி பயங்கரமாக பேசிப்பாங்க. அப்புறம் ஸோ யா நல்லாயிருக்கும். இடுப்புலேருந்து பாம்பெலாம் எடுப்பார், ஞாபகம் இருக்கா அந்த சீன்லாம்? அப்புறம் வழுக்கிட்டே போவாங்க ரெண்டு பேரும், ஃபன்னாக இருக்கும். இந்த படமே பயங்கரமாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் கோட்டட் ஸ்க்ரீன் பிளே ஆகுச்சு. பட்டு ஒரு தகவல் என்ன அப்படின்னா, திஸ் மூவி வாஸ் லிட்டில் இன்ஸ்பயர்ட் ஆர் ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் காப்பிட் பட் ஃப்ரம் சம் இங்கிலீஷ் படம். பட் எனிவேஸ் பாட்டு ஒரிஜினலாக உங்களுக்காக வந்துட்டுருக்கு. நான் உங்களை 6 மணிக்கு மேலே மீட் பண்ணிட்டா, 6 மணி 5 மணிக்கு மேலே மீட் பண்ணுறேன்.
2: The Evening Correct presented by VNCT Global, ECR Beach Villa இல்ல OMR IT Tech Park Villas. Meet VNCT team on 12th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasa thottu mattu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars. வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
0: துபாய் கெய்ரோ தெரு சுற்றுவட்டச் சந்தையில் அமைந்துள்ள அல் கலீஜ் தெருவில் தற்காலிக போக்குவரத்து மாற்றம் அமல்படுத்தப்படுவதாக ஆர்டிஏ அறிவித்துள்ளது. இதனால் வாகன ஓட்டுநர்கள் முன்கூட்டியே தங்கள் பயணத்தை திட்டமிட்டு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இன்ஃபினிட்டி பாலத்தில் இருந்து அல்மாம்சார் நோக்கிச் செல்லும் வாகனங்களுக்கு இடதுபுற திருப்பமும் யூ டர்ன் வசதியும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கெய்ரோ தெருவில் இருந்து வரும் வாகனங்களுக்கான முழுமையான யூ டர்ன் வசதியும் இந்த போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும் காலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
0: மகாராஷ்டிரா அரசு விவசாய கடன் தள்ளுபடி வரம்பை 50,000 ரூபாயில் இருந்து 2,00,000 ரூபாயாக உயர்த்தியுள்ளது. எனினும் அடிக்கடி கடன் தள்ளுபடி வழங்குவது கடன் பெற்றவர்கள் திருப்பிச் செலுத்துவதை தாமதப்படுத்த ஊக்குவிக்கக்கூடும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனால் கூட்டுறவு வங்கிகளின் நிதிநிலை பாதிக்கப்படக்கூடும் என்றும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் ஒப்புக் கொண்டுள்ளார். பிலிப்பீன்ஸை தாக்கிய சூப்பர் சூறாவளியின் தாக்கத்தால் ஏற்பட்ட கனமழையினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15 உயர்வடைந்துள்ளது. இந்தா என உள்ளூரில் அழைக்கப்படும் சூப்பர் புயல் பிலிப்பீன்ஸின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் தெற்கு பிலிப்பீன்ஸில் இன்று 10 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கரூரில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் இன்று அறிவித்தார். கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட முதலமைச்சர் விஜய் கரூரில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.

0: weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டது. கசியூரா மற்றும் முக்காரிஸில் 47 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 44 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி, துபாய் மற்றும் உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைரா மற்றும் அஜ்மானில் முறையே 38 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: செய்தி சுருக்கம் was brought to you by தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் since 1982.

0: back. Second hour of the evening கடக் நான் RJ Bravo and you're listening to 89.4 Tamil FM. உள்ள வந்ததுமே எப்படி ஒரு பாட்டை அப்படியே கையோட தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. கூட சேர்ந்து பாடுங்க பாப்போம். போதும் ஃபுல் பாட்டை இப்பயே போட்டுறாதீங்க. ஓகே, ரெண்டாவது பாட்டு என்ன பாட்டுங்கிறது சர்ப்ரைஸ். சரி ஓகே, இன்னைக்கு இப்படி ரெண்டு பாட்டு பேக் டு பேக் அலைன் ஆயிருக்குது. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து நான் முந்தா நேற்று ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆச்சு, நம்ம ஹெல்த் கேர் சிட்டிக்கிட்ட நான் போயிருந்தேன் ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு. நானும் என்னோட ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருந்தேன். வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பேன் என்னோட இன்ஸ்டாகிராமில். அப்போ நான் உட்காந்துட்டு இப்போ நான் என்ன கேட்பேன்னா, இது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இதே மாதிரி அப்படிங்கிறதான் கேட்பேன். ஸோ கதையை தான், கதையை கேட்டுங்க ஃபஸ்ட்டு. ஹெல்த் கேர் சிட்டியில் ஒரு பெரிய ஒரு இந்த ஃபுட் கோர்ட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடம், சொசைட்டின்னு நினைக்கிறது பேர். வெளியில் நிப்பாட்டுட்டேன், பயங்கர வெயில். சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது மைக்கெலாம் வந்து என் காரில் விட்டேன். அந்த சாப்பிட்ற இடத்துலேருந்து என் கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். வெயிலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காருக்கு போனவன் காரை மறுபடியும் எடுத்து அந்த சொசைட்டி முன்னாடியே போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நான் கிராஸ் பண்ணி போகும்போது தான் அங்கே ஒரு ஸ்பாட் எம்டியாக இருக்கிறத கவனித்தேன். சரி, எதுக்கு இவ்வளோ தூரம் நடக்கணும், டக்குன்னு வேலையை முடிக்கிறோமா, வெளியில் வந்ததுமே கார் எடுத்துகிட்டு போயிடலாமே ஜம்முன்னு அப்படின்னு தோணுச்சேன். போனேன், வண்டியை வந்து நின்றுட்டுருக்குறேன். ஆல்ரெடி ஒரு ஸ்பாட் தான் இருந்தது. நான் ஆல்ரெடி வண்டி எங்கே பார்க் பண்ணியிருந்தேன், அங்கேருந்து எடுத்துகிட்டு எம்டியாக ஒரு இடம் இருக்குன்னு சொன்னதில்ல, அங்கே வந்து பார்த்தா அட ஆத்தா, அது பார்த்தா வந்து இது என்ன ஹேண்டிகேப்டு பார்க்கிங். சரி ஐயோன்னு சொல்லிட்டு மறுபடியும் இருக்கிற இடத்துக்கே போயிடலான்னு சொல்லிட்டு யூ டர்ன் எடுத்தேன். யூ டர்ன் எடுத்தால் திரும்ப இன்னொரு யூ டர்ன் எடுத்தால் தானே நான் வர இடத்துக்கு வர முடியும். ஆனால் அங்கே யூ டர்ன் இல்லை, அங்கே ரைட் சைடு திரும்ப சொல்லுச்சு. அங்கே ரைட் சைடு திரும்பினா அங்கே ஒரு ரவுண்டு போட்டு, ஐயையோ, ரவுண்டு போட்டு திரும்பி நேராக போனால் அந்த ஏரியாவுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஒரு சின்ன சிக்னல், அந்த சிக்னலில் யூ டர்ன் எடுத்துடலாம் அப்படின்னு நேராக போயிட்டு இருக்கேன். அந்த சிக்னலுக்கு கீழே யூ டர்ன் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. சரி ஓகே, லெஃப்ட் எடுத்தாச்சு. லெஃப்ட் எடுத்து நேராக போனால் பெரிய சிக்னல். இப்போ சரி, அந்த சிக்னல் இருந்தாவது யூ டர்ன் எடுத்து வந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவன் நான் யூ டர்னே எடுத்துட்டேன். ஏன்னா அந்த சிக்னல் இருந்து லெஃப்ட் எடுத்தால் அல்கேல் ரோட் ஜாயின் ஆகிடும். இந்த ஹெல்த் கேர் சிட்டிக்கு பின்னாடி நான் எங்கே சொல்கிறேன் உங்களுக்கு தெரியுதா, நான் கவனிக்காமல் அந்த பெரிய சிக்னலில் யூ டர்ன் எடுத்துட்டு திரும்பி பார்த்தா கேமரா ஃப்ளாஷ் அடிச்சிச்சு. பார்த்தா அங்கேயும் யூ டர்ன் இல்லை போல், தெரியாமல் எடுத்துட்டேன். ஐயோ, இப்போ சும்மா வண்டியை இருக்கிற இடத்துல விட்டுருந்தா சண்டே ஃப்ரீ பார்க்கிங், 10 பைசா செலவில்லாமல் என் வேலையை முடிச்சுட்டு வீட்டு வந்துடுவேன். இப்போ 4 பிளாக் பாயிண்டோட 500 திரும்ப எனக்கு ஃபைன். இது வந்து இப்போ ரீசண்டாக சண்டே நடந்த ஒரு கதை. சரியா, இந்த மாதிரி வண்டியை இங்கேருந்து இங்கே பார்க் பண்ணிக்கலாம், இல்லை வண்டியை அங்கே பார்க்கிங் போட்டுடலாம் அப்படின்னு இந்த 1 திரம் 2 திரம் சேவ் பண்ணுற நப்பாசியில் பெருசாக ஃபைன் வாங்கிட்டு வந்து உட்காந்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் நடந்திருக்கா உங்களுக்கு? இன்றைக்கி அதான் பேச போகிறோம். ஓகே, கார் ஓட்டுறவங்களுக்கு ரிலேட்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபோன் அடித்து நான் சொன்ன மாதிரி இல்லாமல் கதையை ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம் சார். ஓகே, ஆரம்பமே வா, ஒரு வாட்டி பேசுவேன், அதுக்கப்புறம் வந்து பையன் லைனை கட் பண்ணுருவான். பேரை சொல்லுங்கள்.
1: நீங்க
0: காசு சேவ் பண்றதுக்கு இல்ல, ஆக்சுவலி கொஞ்சம் பக்கத்துல நிறுத்திடலாமே நினைச்சதுதான், முடிஞ்சு போச்சு. ரிசல்ட் 4 பிளாக் பாயிண்ட், 500 திரம் ஃபைன். எனக்கு வேணும். சரி ஓகே, ரெண்டு பாட்டு வருது கேளுங்க. அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கதை நடந்திருக்குல்ல, ஃபோன் அடிச்சு என்னன்னு சொல்லுங்க. 800-8940 தான் நம்பரு, சொல்லுங்க. யார்ட்டி சொல்ல மாட்டேன் நான், ஏன்ட்ட மட்டும் சொல்லுங்க. Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்களும் உங்க காதல சொல்லாம இதய முரளி மாதிரி மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க கண்டிப்பா இதய முரளி படத்தை பார்க்கணும். போலாமா? அதர்வா முரளி, பிரீத்தி முகுந்தன், ஃபாத் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்பில் இதயம் முரளி ஜூலை 10th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் கிளம், எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்ல அம்பிகாபதியோ இல்ல நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதயம் முரளி தான்டா.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
4: பண்ணுங்க. சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
5: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
6: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை
4: சொல்லியாகணும்.

நீங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அதாவது கொஞ்சம் பக்கத்தில் பார்க் பண்ணிக்கலாம். சரி, ஒரு ரெண்டு தரம் சேவ் பண்ணி நம்ம ஒரு பத்து நிமிஷம் இப்படி வண்டியை சுற்றிட்டு வந்து நிறுத்தணும்னா ரெண்டு தரம் சேவ் ஆகும். இப்படி ஒரு நப்பாசப்பட்டு ஃபைன் கீன் வாங்கியிருக்கீங்களா? இதை தான் வந்து இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். Back to the evening kadak. நான் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய கதையை பெருசாகவே சொல்லிட்டேன், நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். அதனால் நீங்கள் உங்களுக்கு இதே மாதிரி சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அது என்னன்றதை என்கிட்ட சொல்லுங்கள், அலர்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும். வணக்கம். சில நேரம் அப்படி தான் சார் கிடச்சிரும். சரி, பேர் பேர் சொல்லுங்க.
1: என் பேர் விக்னேஷ். துபாயிலேருந்து.
0: ஏதாவது நடந்திருக்கா அந்த மாதிரி விக்னேஷ்?
1: ஐயோ, நிறைய நடந்திருக்கு. ஒன்னா ரெண்டா?
0: ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க.
1: ஒரு ரீசெண்டா ஷார்ஜா போயிருந்தோம், ஷார்ஜா மொபைல் இல்ல ஃபேமிலியோட போயிருந்தோம்.
0: சரி,
1: என்ன உள்ள பார்க் பண்ணிட்டு அந்த பார்க்கிங் ஃபைன் கட்டிட்டு போகணும்னு சொல்லி என் டாக்டர் வந்து சொல்லி ஓகே. அதுக்குள்ள போன் வந்துச்சு, உள்ள போயிட்டோம், சாப்பிட்டு முடிச்சுட்டோம், எல்லாரும் மறந்தாச்சு. வண்டி வெளியே வந்தோம், அது வரைக்கும் எந்த மெசேஜும் வரல. வண்டியை வெளியே ரிவர்ஸ் கியர் போட்டு எடுத்தோன்னு ஒரு மெசேஜ்,
0: வண்டி இருக்கும். எப்படா எல்லா இடத்துலயும் வண்டி நிக்குது? உங்களுக்கு எல்லாம் எப்படா பார்க்கிங் கிடைச்சதுன்னு இருக்கும் சில நேரம் எனக்கு.
1: ஆமா, கண்டிப்பா நிறைய தடவை சுத்திக்கிட்டே இருக்கும்
0: போதுதான்
1: தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்க்கிங்
0: கிடைக்கிறது. அது நைட் டைம் ரொம்ப கஷ்டங்க. தேங்க் யூ விக்னேஷ். விக்னேஷ் சார் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணிருக்காரு. ஓகே விக்னேஷ், வாட் யூ டு ஆக்சுவலி? வாட் யூ டு ஆக்சுவலி?
1: ஆம் ஓகே, இன் கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரி.
0: ஓகே, இன்னைக்கு ஃப்ரைடே. எப்படி ஃப்ரைடேனா? இன்னைக்கு வீக்கெண்ட்னா யூஸ்லா வந்து ஜாலியா வீட்டுக்கு போறாளா நீ? இல்ல, நாளைக்கு ஆபீஸா?
1: கண்டிப்பா ரெண்டு நாள் லீவு, ஜாலியா வீட்டுக்கு போறேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை டிராபிக்கும் கம்மியா இருக்கும் பாருங்க.
0: ஓகே ஓகே ஓகே, சரி பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஓகே, எனிவேஸ் விக்னேஷ் மாதிரி வேற யாராவது இருக்கீங்கன்னா எனக்கு ஃபோன் அடிங்க. அட் த சேம் டைம் ஐ ஹாவ் டு டெல் யூ ஒரு முக்கியமான விஷயம், யாராவது வீசா கீசா போடுறீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அதாவது நீங்க ஏஜென்ட்ஸ் கிட்ட காசு கொடுத்து இந்த விசா, நாங்க வந்து விசா உங்களுக்கு போட்டு தரோம், அட்டஸ்டேஷன் சர்வீசஸ் பண்ணி தரோம். அதாவது இந்த BLS இன்டர்நேஷ்னல், அப்புறம் SGIVS குளோபல், அவங்க மூலமாக வந்து நாங்கள் இது பண்ணித்தரோம் அது பண்ணித்தரோம்னு யாராவது ஏஜென்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் தோஸ் டூ கம்பெனிஸ் அவங்க வந்து முதல்ல அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, தே ஆர் தி அவுட் சோர்ஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஓகேவா? ஆனால் இப்போ வந்து கான்சுலேட் ஜென்ரல் அவங்களே சொல்லியிருக்காங்க, இல்லை இப்போ டைரெக்டாகவே டீல் பண்ணுற மாதிரி இப்போ தேவ் சேஞ்ச் தேர் ரூல்ஸ் இப்போ ஜூலை 1st. ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. பாஸ்போர்ட்டு, வீசா, அட்டஸ்டேஷன் சர்வீசஸ் இதெல்லாம் வந்து இட் இஸ் பீன் ஹேண்டில் டிரெக்ட்லி பை எம்பசி அண்ட் கான்சுலேட் அங்கேருந்தே. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் யாராவது இந்த மாதிரி ஏதாவது பாவலை காட்டி

0: இந்த வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது அப்படி ஒரு பாட்டு இருக்கும்ல, ஆனால் அந்த பாட்டு கேட்கணும் போல இருக்கு. அந்த பாட்டு கொண்டாரம் வந்து கை சந்து நம்ம கேட்போம். இப்போ அதுக்கு முன்னாடி 90s நாட் அவுட்டில் ஊதா பூ இஸ் கமிங் அண்ட் தலைவர் சாங் ஆஃப் தி இயரில் சூப்பர் ஸ்டார் பாட்டு செம்மையாக இன்னொன்று வந்துட்டு இருக்கு. நான் ப்ராவோ என் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
1: The Evening Correct presented by VNCT Global, ECR Beach Villa illa OMR IT Tech Park Villas. Meet VNCT team on 12th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bajman. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5 inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
2: நைன்டி ஒன்னு போடு.

89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: நம்ம VNCT Global இப்ப ஒண்ணு இல்ல ரெண்டு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறாங்க.
3: சென்னை ECRல பீச் சைடு பாலி ஸ்டைல் விலாஸ் அண்ட் பாம் ஷோர் ஃபேஸ் 2 உம், சென்னை OMR கேளம்பாக்கம்ல பெவலி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 உம் கிராண்டா ப்ரீ லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த விலா புக் பண்ணாலும் 15 லாக்ஸ் ஸ்பாட் பிரைஸ் டிஸ்கவுண்ட், 15 இயர்ஸ் ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபர், அண்ட் கூடவே ஃபர்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு EMI ஃப்ரீ.
4: மீட் VNCT டீம் ஆன் 12th ஜூலை 10 AM டு 10 PM அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன். கால் 0547673111 0547673111. நீங்க முடிவு பண்ணுங்க, ECR பீச் விலா இல்ல OMR IT டெக் பார்க் விலாஸ், உங்க சாய்ஸ் என்னன்னு சொல்லுங்க.
5: ட்ரை ஸ்கின், ஆக்னே, எக்ஸிமா, ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இதெல்லாம் இப்ப யாருக்குதான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
6: ALD properties in mega flash ஒன் டே சேல் ஜூலை 11th தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11th ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH ல இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
7: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 திரம் செலுத்தி உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. ALD properties, call 050-675-2828.
8: ஒரு 12 கலரை மிக்சிங் பண்ணி ஒரு டிசைனை போட்டா
9: ராசா, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். டாஸ் ரவுண்ட் டெக்கார் பாத்துப்பாங்க. கம்ப்ளீட் இன்டீரியர் ஃபிட் அவுட், ஆபீஸ் யூனிட்ஸ், வில்லாஸ், ரீடெயில் ஷாப்ஸ், F&B ஷாப் ரெனோவேஷன்ஸ்ல இருந்து பார்ட்டிஷன், சீலிங் அண்ட் ஃப்ளோர் ஒர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி அண்ட் ப்ரிசிஷனோட செய்வாங்க.
10: கால் 052-474-5525 ஆர் விசிட் டாஸ் ரவுண்ட் டெக்கார் அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ், அல்கர்ஹூத், துபாய். டாஸ் ரவுண்ட், டிசைர், டெலிவர்.

0: பொன்னியும் போய் பண்ணி காட்டட்டா.
1: வெல்கம் பேக். நான் பிராவோ. அண்ட் நீங்கள் கேட்குறது 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் பை த வே, டிராஃபிக் அப்டேட் என்னன்றதை சொல்லிடலாமா? பட் அதுக்கு முன்னாடி இந்த பார்க்கிங் பண்ணும்போது இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், கரெக்டாக 7:55 எங்கேயாவது வண்டி நிறுத்தணும் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு சுற்றிக்கிட்டே இருப்பான். ஏன்னா வந்து எருமச்சான், ஒரு 4 தரம் சேவ் பண்ணலாம் அப்படின்வான். அதெல்லாம் கூட ஓகே. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, வண்டியை வந்து நான் ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தேன், கொஞ்சம் கிட்ட நிறுத்திக்கலாமேன்னு வண்டி எடுத்து டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் 500 தரம் ஃபைனோட வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ 4 black points வேற. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு தான் கேட்க வந்தேன். இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் அடிச்சு அப்படியே படம் என்ன இது, எல்லாருக்குமே இன்றைக்கி கால் ட்ராப் ஆகுது, ஏன் தெரியலையே. ஆக்சுவலாக என் ஃபோனுக்குமே இப்போ நான் வந்து போஸ்ட்பெய்டு வச்சுருக்கேன், எனக்குமே வந்து பேச பேச கால் ட்ராப் ஆகுது, ஏன்னு தெரில எனக்கு. நோ ஐடியா.
2: வணக்கம்.
1: ஹலோ. இருங்க, ஏன் பதட்டப்படுறீங்க? எனக்கும் பதட்டமா இருக்கு. யார் பேசுறது?
2: நூர் முகமது, ருவைஸ்லேருந்து பேசுறேன்.
1: ருவைஸ்லேருந்து? ருவைஸ்லலாம் மழைன்னு கேள்விப்பட்டேன்.
2: இல்லை, இங்கே ஒன்றும் மழைலாம் இல்லை.
1: போன வருஷம் கேள்விப்பட்டேன். அப்படியா? சரி, ஓகே. சரி சொல்லுங்க நூர் முகமது. ஆனால் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கிங்லாம் அவ்வளோ, நான் ருவைஸ் வந்தது இல்லை.
2: இங்கே இல்லை, இங்கே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ 13-14 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ துபாய் மாதிரில அது மாதிரி நடந்துச்சு.
1: மண்டைக்கு மேலயே இருக்கும், அந்த சிக்னலுக்கு பின்னாடியே இருக்கும், யாருமே கவனிக்கிறது இல்ல. ஐ லேர்ன்ட் இட் தி ஹார்ட் வே. சரி, இப்ப என்ன ருவைஸ் எல்லாம் ஜாலியா இருக்க, குழு குழுன்னு இருக்கா ருவைஸ்?
2: இல்ல, இப்ப புதர் இருக்க மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஒரு பாட்டு வேணுமே.
1: சொல்லுங்க.
2: ஆளினால அழகுராஜால இருந்து ஒரு பாட்டு, யாருக்கும் சொல்லாம.
1: உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்குமா?
2: நூறு பாட்டுல கூட அந்த பாட்டு வர்றதில்ல.
1: என் பேர்லேயே வந்து ஷோ நடத்திட்டு எனக்கு பிடிச்ச பாட்டை போட மாட்டேறீங்கன்னு கவலைப்படுற. அப்படி ஏன்னா அப்படி பண்ணுறீங்க? கரெக்டாக வந்து போட வேண்டியதானே. நல்ல பாட்டு கேட்குறாரு மனுஷன். ஹி ஹாஸ் டேஸ்ட். ஐ லைக் மிஸ்டர் நூர் முகமது அண்ட் சம்படி லைக் ஹிம். ரொம்ப ரேரான பாட்டெலாம் சில பேர் கேட்பாங்க. ஓகே, எனிவேஸ் நம்பர் ஆகும். அண்ட் யூ லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நூர் முகமது, இந்த பாட்டுக்கு அப்புறம் நான் வருவேன், அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற பாட்டை போடுறேன். ஓகே.
3: For details, call 056-415-4242.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வாலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. டவுன்லோட் தி அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் இன்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. விசா அல்லது ஆவண சான்றளிப்பு சேவைகளை வழங்குவதாக கூறி பணம் வசூலிக்கும் முகவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகத்துக்கோ அல்லது துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்துக்கோ எந்தவொரு தூதரக சேவையையும் வழங்கும் வெளிப்புற சேவை வழங்குநர்களான BLS இன்டர்நேஷனல் மற்றும் SGIVS குளோபல் இனி செயற்பட படவில்லை என்றும் மீண்டும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவர்களுடனான ஒப்பந்தம் 2026 ஜூலை 1 திகதி முதல் முடிவுக்கு வந்துள்ளது. தூதரகம் அல்லது துணை தூதரகத்தின் சார்பில் நேர்முக சந்திப்புகளை ஏற்பாடு செய்து தருவதாக கூறி BLS இன்டர்நேஷனல், SGIVS குளோபல் அல்லது எந்தவொரு தனிநபர் அல்லது முகமைக்கும் பொதுமக்கள் பணம் செலுத்த வேண்டாம் என்று வலியுறுத்தி அறிவுறுத்தப்படுவதாக இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: கத்தார் பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி எகிப்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பத்தர் அப்துல்லாட்டியுடன் தொலைபேசியில் கலந்துரையாடினார். இதில் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ராஜதந்திர முயற்சிகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். இந்த உரையாடலின் போது பிராந்திய பதற்றத்தை குறைப்பது, பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்துவது மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவது தொடர்பான முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மத்தியஸ்த முயற்சிகளில் கத்தாரும் எகிப்தும் முக்கிய பங்கு வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: தமிழக செய்திகள்.
2: கூட்ட நெரிசலில் சிக்கி அத்தனை பேர் உயிரிழந்துள்ளதாக திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் கூறியும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என்பது கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரூர் துயரச் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட எனது உயிரில் கலந்த கரூர் மக்களுக்காக களத்தில் துணை நின்று காப்பாற்றியது யார், எனது கரூர் சொந்தங்களுக்காக இரவு பகல் பார்க்காமல் முன்னின்று உதவியது யார் என்று வினவியுள்ளார். மேலும் செய்தி கிடைத்த உடனேயே கரூருக்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உடனடி உயர் சிகிச்சை கிடைக்க அனைத்து தேவையான ஏற்பாடுகளையும் செய்து அவர்களின் உயிரை காத்து துயரை துடைத்தவர்கள் அன்றைய தமிழக முதல்வர் MK Stalin, அன்றைய தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் என்று செந்தில் பாலாஜி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து ஒமான் இந்தியாவுக்கு இடையில் ஆலோசனை இடம்பெற்றுள்ளது. ஒமானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை மஸ்கட்டில் இன்று வரவேற்றார். இதன்போது ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கிலான ராஜதந்திர முயற்சிகள் குறித்து இருதரப்பினரும் ஆலோசனை நடத்தினர். இந்த விவகாரத்தில் இந்தியா வழங்கிய ஆதரவுக்கு ஒமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் நன்றி தெரிவித்தார். மேலும் பல நூற்றாண்டுகளாக ஒமன் மற்றும் இந்திய மக்களை இணைத்து வரும் நீண்டகால கடற்சார் உறவுகள் இரு நாடுகளின் கூட்டாண்மைக்கு வலுவான அடித்தளமாக தொடர்ந்து விளங்கி வருவதாகவும் அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் அனுராதபுரம் வடக்கு நீர் வழங்கல் திட்டத்தின் 2 கட்ட நிர்மாணப் பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அனுராதபுரம் மாவட்டத்தின் பதவிய கெபிதிகொல்லாவ, ஹொரவபுத்தான மற்றும் கஹட்டகஸ்திஹிலிய ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள 67,000 குடும்பங்களுக்கு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான குடிநீரை வழங்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. 1990களின் பிற்பகுதியில் இருந்து இப்பகுதிகளில் பரவி வரும் சிறுநீரக நோய்க்கு சுத்தமான குடிநீர் இல்லாததே முக்கிய காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த். ஸ்டார் ஆஃப் தி மந்த் பாடலாசிரியர் முத்துக்குமார்.
1: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
0: நடந்தது அதே இவெண்ட் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படிங்கறத நீங்க ஈவினிங் கரெக்ட் ஷோஸ்லாம் வந்து கேட்டிருப்பீங்க சாயங்காலம். இப்ப அதே தான் வந்து மறுபடியும் அண்ட் இப்ப ரீசெண்டா வந்து மேம் வந்து பேசிட்டு போனாங்க.
2: நன்றாக
0: இருக்கிறேன். மறுபடியும் இவெண்ட் வந்து ரிப்பீட் ஆகுது நமக்கு.
2: ஆமா எஸ் ப்ரோ, லான்ச் இவெண்ட், லான்ச் இவெண்ட்,
0: லான்ச் இவெண்ட். ஸோ அதனால சென்னை ஓஎம்ஆர் அண்ட் சென்னை இசிஆர்ல இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய எலிட்டான ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஷோகேஸ் பண்றாங்க இந்த வாரம் ஜூலை 12ஆம் தேதி. தட் இஸ் கோயிங் டு பி தி இவெண்ட். ஸோ 0 5 4 7 6 7 3 1 1 1, this is the number. So 0 5 4 7 6 7 3 1 1 1. நீங்க வேன் சிடின் போட்டு சேவை பண்ணிக்கலாம். நம்பர் வந்து அதே ஃபேன்சி நம்பர், மாறவே மாறாது. பாக்ரிஜஸ் ஹோட்டலில் பருதுபாயில் தான் வந்து இவெண்ட் நடக்க போகுது. மறுபடியும் சொல்கிறேன், 12th July, which is like coming ஞாயிற்றுக்கிழமை.
2: இந்த வாரம் சண்டே நீங்க வாங்க, பேங்கர்ஸோட உங்க ஒர்க் அவுட் பண்ணி 10 இயர் ஸ்கீம்ல 1000 dirhams 1500 dirhams இஎம்ஐல ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இண்டிவிஜுவல் வில்லாஸ் நீங்க வாங்குறதுக்கான ஒரு ஒரு ஏற்பாடுகள் தான் பண்ணிட்டு இந்த பெனிஃபிட்ஸ், இந்த மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, இந்த ஆஃபர்லாம் தாண்டி லோ பட்ஜெட்னு சொல்கிறத விட ப்ரீமியம் வில்லாஸை எப்படி ஒரு 1500 dirhams இஎம்ஐயில் மந்த்லி பே அவுட்ஸில் வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இது வந்து நிச்சயமாக 1500 சொன்னோடனே நீங்கள் வந்துட்டு 5000 dirhams இருக்கவங்க, 6000 dirhams இருக்கவங்களுக்காண்டி அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். ஈவன் வந்துட்டு நீங்கள் வந்து 15-20,000 dirhams வாங்கினாலும் ஆல்ரெடி எனக்கு ஒரு கமிட்மெண்ட் போயிட்டுருக்கு, நான் ஒரு வேறு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கு வந்து ஃபேமிலி நீட்ஸே எனக்கு அவ்வளோ இருக்குது, பட் ஸ்டில் வந்து என்னால் ஒரு 1500 dirhams வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேலரி டுகெதர் இல்லாட்டி இண்டிவிஜுவல் சேலரியிலேருந்து என்னால் டெபிட் பண்ண முடியும், எனக்கு வந்து தனியாக எடுத்து வைக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி ஹாவ் எக்ஸலன்ட் நியூஸ் ஃபார் யூ, நாட் ஒன்லி இன் சென்னை இசிஆர் அண்ட் உங்களுக்கு வந்து ஓஎம்ஆரில், சென்னையில் இருக்கக்கூடிய டாப் 5 லொக்கேஷன்லேயும் இந்த ஃபெசிலிட்டி பண்ணி தர போகிறோம். கோயம்புத்தூர் அண்ட் மதுரையிலையும் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு இந்த லோ எஸ்ட் இஎம்ஐயில் விச் இஸ் 1500 dirhams இஎம்ஐயில் 3 bedroom or 3 bedroom ப்ரீமியம் வில்லாஸ் வித் ஸ்விம்மிங் பூல் ஆர் கார்டன் ஆர் ஸ்பேசியஸ் வில்லா 1500 square feet எடுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த சண்டே உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க. அண்ட் இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு கிராண்டியரான ஒரு எப்படி சொல்கிறது, இந்த நம்ம லாஸ்ட் மந்த்லாம் பண்ணுவோம்ல டிஸ்கவுண்ட் சேல் இல்லாட்டி ஆனிவர்சரி சேல், அந்த மாதிரி ஒரு ரஷ் ஈவெண்ட்டாக இருக்காது. இது லான்ச்ன்றதுனால நீங்கள் பொறுமையாக வந்து டீட்டெயிலாக உட்காந்து 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நான் வந்தேன் வெயிட் பண்ணேன் அப்புறம் என்னால் வெயிட் பண்ண முடியல கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பயும் சொல்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பொறுமையாக நீங்கள் வந்து டீட்டெயிலாக ஃபேமிலியோட வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் தான் இந்த ஈவெண்ட். அண்ட் இது முடிச்சுட்டு நீங்கள் வெக்கேஷன் போகிறீங்கன்னா உங்களுக்கு சைட் விசிட்டும் சைட்டில் ஸ்டேகேஷனும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி தர போகிறோம். ஸோ அதனால் கால் பண்ணுங்கள், அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் வில்லா வாங்கணும், அஃபோர்டபுள்ன்றதோட லக்ஸரி பட்ஜெட்டில் அஃபோர்டபுள் இஎம்ஐயில் வில்லா வாங்கணும் அப்படின்னா இந்த சண்டே நீங்கள் வந்து மீட் பண்ணலாம்.
0: ஓகே, ஸோ 0 5 4 7 6 7 3 1 1 1 0 5 4 7 6 7 3 1 1 1, அவ்வளோ நம்பர். மீதி டீட்டெயில்ஸ்லாம் அடுத்த இந்த 1 hour வரப்போகுது, அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு கேளுங்க, ரெண்டோ மூணோ ஒரு பாட்டோ ஜாலியாக உங்களுக்காக வரும். On the way, and you're listening to 89.4 Tamil FM.
3: Back to back.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: அப்கிரேடுக்கு ரெடியா?
4: வாரணச்சலாம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
5: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT on ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1 மில்லியன் கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 திரம்ஸ் கேஷ்பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 திரம்ஸ் per month. அவ்வளவுதான். இத விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
6: விசிட் ஜெட்டோ ஷோரூம் across Abu Dhabi, Dubai, Ajman and Ali today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
7: Namma VNCT Global ipo onnu illa rendu pudhu project launch panna poranga.
6: Chennai ECR la Beachside Bali Style Villas and Palm Shore Phase 2 um, Chennai OMR Kelambakkam la Beverly Heights Phase 2 um grand ah pre-launch panna poranga. Indha rendu projects la endha villa book pannalum 15 lakhs spot price discount, 15 years rental and maintenance free offer and kudaway first 12 months ku EMI um free.
7: Meet VNCT team on 12th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111, 054-767-3111. நீங்க முடிவு பண்ணுங்க, DCR Beach Villa இல்ல OMR IT Tech Park Villas, உங்க சாய்ஸ் என்னன்னு சொல்லுங்க.
8: சென்னையில பட்டய கிளப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4th பிரான்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
6: கால் 0566681234.
8: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.

0: ஃபேக்ட். ஸோ விஎன்சிடியுடைய 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட் வந்து போன வாரத்தை தொடர்ந்து அதே பாக்கரஜஸ் ஹோட்டலில் பருது போயில இந்த வாரம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் நடக்குது. நீ என்ன பண்ணுங்க, சென்னையுடைய சூப்பராக ஓஎம்ஆர் ஈசிஆரில் வெறும் 1500 dirhams இருந்து இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி அவங்களுடைய வில்லா போய் நீங்கள் பார்த்து புக் பண்ணணும் அப்படின்னாலும் 15 lakhs ப்ளஸ் டிஸ்கவுண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸை வந்து நீ எடுத்துக்கிட்டு அந்த ஆஃபர்லாம் அனுபவிச்சு அப்படியே அங்கே அது மூலமாக வில்லாஸை புக் பண்ணணும், அவர் போய் பார்க்கணும், ஷோகேஸ் பண்ணுறது போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட யூ கேன் ஜஸ்ட் கால் தெம் அட் 0547673111. ஓகே 0547673111. ஓகே. ஸோ இப்போ இஎம்ஐ ப்ரோ, இப்போ இஎம்ஐ க்வெஸ்சன் தான் எனக்கு இருந்தது. எப்படி ப்ரோ இப்போ இப்போ ஈசிஆர் ஓஎம்ஆர் வந்து பிரைம் லொக்கேஷன், 1500 இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுன்றீங்க, எத்தனை வருஷத்துக்கு அது எப்படி ஹவுஸ் இட் ஒர்க்?
1: கண்டிப்பாக ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரீமியம் வில்லா வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுவும் ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர் மாதிரியான க்ரோயிங் லொக்கேஷனில் வில்லா இன்வெஸ்ட் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் காண்டி. அங்கே போய் எண்ட் யூஸ் பண்ணணும், நான் போய் இமீடியட்டாக ஈசிஆரில் வில்லா வாங்கி தங்கணும் இல்லை ஓஎம்ஆரில் வில்லா வாங்கி தங்கணும்னு நினைக்கிறது ஹார்ட்லி 5% தான். இப்போ 100 பேர் கால் பண்ணுறாங்கன்னா 5 பேர் தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. ஸோ 95% கிளைண்ட் எல்லாருமே நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ வாங்கி வச்சிருக்கேன், ஃபியூச்சரில் அந்த அப்ரிசியேஷன் நான் என்ஜாய் பண்ணணும், எனக்கு இப்போ வந்து ஈஸியாக ரெண்டலும் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது எங்கே அவங்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு கேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐ பிளான் பண்ணுற ஸ்ட்ரக்சரிங்கில் தான் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இன்னைக்கு நிறைய பேர்னால வந்து பார்த்தீங்கன்னா 4000-5000 dirhams வந்து அஃபோர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், ஓகேங்களா? அண்ட் ஹார்ட்லி ஒரு 20% ஆஃப் த கிளைண்ட் வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரிமைனிங் 80% ஆஃப் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் என்னால் 2000 dirhams வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் ஆனால் 1000-1500 கம்ஃபர்டபுள் சொல்லும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வில்லாஸ் அதே வில்லாசம் லாஸ்ட் வீக் நம்ம லான்ச் பண்ண அதே பிரீமியம் வில்லாஸ் அட் பாம் ஷோர் ஃபேஸ் 2 அண்ட் பெவலி ஹைட்ஸ் பெவலி ஹைட்ஸ் மாதிரியான ஓஎம்ஆர் அண்ட் கேளம்பாக்கம் ஈசியாக கூடிய லொக்கேஷன் உள்ள தான். பட் ஆனால் இஎம்ஐ ஸ்ட்ரக்சரை வந்துட்டு அண்ட் ரெண்டல் ஸ்கீம்ஸை வச்சு அண்ட் அதே மாதிரி பேமெண்ட் பிளான்ஸையும் வச்சு நம்ம வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலான்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது சேம் வில்லா நீங்கள் வந்து ஒரு 1500 square feet பிரீமியம் வில்லா பார்க்குறவங்களா இருக்கலாம் ஈசிஆரில், இல்லை 1250 square feet ஆஃப் கிரவுண்டில் நீங்கள் வந்துட்டு ஓஎம்ஆரில் வில்லா பார்க்குறவங்களா இருக்கலாம், இந்த ஸ்கீமை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உங்களோட பேமெண்ட் பிளான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரீஒர்க் பண்ணி 10 to 15 years இந்த லோனை நீங்கள் வந்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏர்லி க்ளோசர் பண்ணுற மாதிரி ஸ்கீம் தான் ஒர்க் பண்ணி தரப்போம். நீங்கள் 10 to 15 years கட்டணும் அவசியம் இல்லை, எப்போ நம்மளுக்கு ஒரு ஃபண்ட் வருதோ அப்போ நீங்கள் ரீபே பண்ணிக்கலாம். நிறைய கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒரு ஆல்ரெடி ஒரு பர்சனல் லோன் இல்லாட்டி ஒரு ஒரு ஒரு ஆட்டோ லோன் இல்லாட்டி வந்துட்டு ஒரு இந்தியாவில் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி லோன் எடுத்திருக்காங்க. பட் அதே நேரத்தில் வந்து அந்த லோனை முடிச்சுட்டு நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்போ எனக்கு வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு 1-2 இயர்க்கு வந்து என்னால் 1500 dirhams, 2000 dirhams என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபண்ட் வந்துடும் இல்லை நெக்ஸ்ட் லெவல் போயிடுவோம் க்ரோத் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த லோனை க்ளோஸ் பண்ணிடுவேன் அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சு நம்மளுக்கு அப்படின்னா நிச்சயமாக இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த வில்லாவை நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம் ஆக்சுவலான்ட்டு, ஓகேங்களா? நிறைய கிளைண்ட் நம்மகிட்ட வந்து வில்லா புக் பண்ணும்போது கையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் தான் இருந்திருக்கும் இல்லை 6 லட்சம் தான் இருந்திருக்கும் ஆக்சுவலான்ட்டு, ஆனால் ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore, 1.2 crore இருக்கும்போது அன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் ஓவர் த 3 months, 6 months, 8 months பார்த்தீங்கன்னா வேறு ஃபண்ட் ஃப்ளோ உங்களுக்கு வந்திருக்கும், இல்லாட்டி ஒரு வேறு ஒரு லோன் போட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபெசிலிட்டியில் நம்ம பண்ணும்போது ஸோ இன்னைக்கு இந்த லான்ச்சை அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர் மாதிரியான ப்ராப்பர்ட்டி இந்த பட்ஜெட்டில் கிடைக்கும் போது மிஸ் பண்ணக்கூடாதுனா இந்த அஃபோர்டபுள் இஎம்ஐயில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் இதை நம்ம சென்னைக்கும் பிளான் பண்ணும்போது ஆப்வியஸ்லி மதுரை அண்ட் கோயம்புத்தூரையும் விடுன்னு சொல்லிட்டு தான், கோயம்புத்தூர் அண்ட் மதுரையிலுமே இன்ஃபேக்ட் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 dirhams தான் இஎம்ஐ வரும் ஸ்டாண்ட் பெர் மந்த், ஓகே? So, Coimbatore-la for the first time உங்களுக்கு 1000-1500 dirhams 3 bedroom at 1450 square feet லே வாங்குறதுக்கான facility இந்த தடவை first time VNC Global in the summer event launches ல காஸ்டிங்கும் ஒர்க் அவுட் பண்ணி பெனிஃபிட்டும் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆப்வியஸ்லி நான் ஒரு ஆனர்ல இவ்வளவுதான் டீட்டெயிலாக சொல்ல முடியும். நீங்க வந்து ஒரு கால் பண்ணியோ இல்லாட்டி ஒரு ஈவெண்ட்க்கோ வரும்போது இது எப்படி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம், ஏன்னா இப்போ ஒருத்தரோட சேலரி அவங்களோட பேக்ரவுண்ட் அவங்களோட ஃபினான்ஷியல் இஎம்ஐ கமிட்மெண்ட்லாம் தெரிஞ்சாதான் இதை ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். பட் டெஃபினெட்லி நீங்க சென்னை ஈசிஆர்லயும் சென்னை ஓஎம்ஆர்லயும் as I said maximum of 1500 dirhams இஎம்ஐல சூப்பர் ரெண்டல் ஸ்கீமோட இப்ப புத்தம் புதுசா லான்ச் ஆகிற இந்த பெவலி ஹைட்ஸ் அண்ட் பாம் ஷோர்ல ஸ்டன்னிங்கான ஒரு வில்லாவை ஓன் பண்ண முடியும். அதுக்கான ஆஃபர் பெனிஃபிட்டையும் நீங்க எடுத்துக்க முடியும். ஸோ நீங்க பண்ண வேண்டியது மை ஒன்லி ரிக்வஸ்ட், கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க. இந்த ஈவெண்ட் ஒரு ரஷ் அண்ட் புஷ் ஈவெண்டா இருக்காது, ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா உட்காந்து வி கேன் டிஸ்கஸ், ஐ வில் பி தேர் அண்ட் மை டீம் வில் பி தேர், பேங்கர்ஸ் வில் பி தேர், கம்ஃபர்டபுளா உங்களுக்கான சஜஷனை வி வில் ரெக்கமெண்ட் ஃபார் இட். அதுக்கப்புறம் அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அடுத்த எடுத்துட்டு போகலாம்.
0: ஓகே, அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு கால் தி மேட் 0547673111 0547673111.
2: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
3: We'll be back after a short commercial break.
4: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய். 10, 20 இந்த நம்பர்ஸ் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூலு ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூலு ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
5: லூலு, where the world comes to shop.
6: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த சேகோலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும்
7: தான். ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: சூடா ஒரு பாட்டு,
9: சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

தமிழ் தமிழ் தமிழ் 89.4

0: காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட் visit panunga.
1: You are back. Welcome back. So VNC Studio 15 years of celebration sales event undu inda varam ஜூலை 12th சண்டே பாக்கரிஜிஸ் ஹோட்டல் பருது புயல் வந்து நடக்குது. சரியா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ECR, OMR, அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த இந்த ரெண்டு ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் எலீட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ப்ரீ லான்ச் பண்ணுறாங்க. ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினெட்லி இந்த மாதிரி ஒரு வில்லா தான் வேணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதை அப்படியே வந்து டிசைன் பண்ணி உங்களுக்காக வச்சுருக்காங்க. ஸோ கால் தம் அட் 0547673111, ஓகே 0547673111. அஸ் சிம்பிள் அஸ் தட். ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஃபேமிலியோடையோ தனியாவோ தனியாவோ போய் பார்த்துட்டு வாங்க. ப்ரோ இப்போ வின்சிட்டிக்கே வந்து 9 ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கு வின்சிட்டியில். இது வந்து 10th ப்ராஜெக்ட் ECR-ல மட்டும். ஸோ இப்போ வந்து 10th ப்ராஜெக்ட் இது. இப்போ ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கு. வாட் ஸ்பெஷல் அபவுட் திஸ் பாம் ஷோர் ப்ராஜெக்ட்?
2: கண்டிப்பாக ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வேல்யூ ஃபார் மனி. ஓகேங்களா, இது வரைக்கும் நாங்கள் லான்ச் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்மே டாப் கிளாஸ் ப்ராஜெக்ட். நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண ஸ்டில் ரிமெம்பர் 2019-ல March 8th அன்னைக்கு விமன்ஸ் டே அன்னைக்கு ஓஷன் டிரைவில். ஓகேங்களா, அதுதான் நீங்கள் வந்து தங்கியிருக்கீங்க அந்த விழாவில். ஓகேங்களா, அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணதுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மெட்டீரியல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால 1,20,00,000 ரூபாய்க்கு அன்னைக்கு வித்த வில்லாஸ் எல்லாமே ஸ்விமிங் பூலோட 1,800 ஸ்கொயர் ஃபீட்டில் 1,650 லான்ச் பண்ணி சேல் பண்ண வில்லாஸ் எல்லாமே இன்னைக்கு அதே ஸ்கொயர் ஃபீட் 1,800 ஸ்கொயர் ஃபீட்ல 1,650 ஸ்கொயர் ஃபீட் வில்லா 2.25 crore. நான் ரெண்டு சேல் டீடுமே காமிக்கிறேன், அன்னைக்கு போட்ட சேல் டீடும் இன்னைக்கு போட்ட சேல் டீடும். ஸோ ECR-ல ஒரு லொக்கேஷன்ல பாத்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எவ்ரி 3 months இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, லேண்ட் ப்ரைஸஸ் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இன்னைக்கு லேண்ட் அவைலபிலிட்டியும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாம் ஷோர் ப்ராப்பர்ட்டியை நீங்க மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னும் போது இன்னைக்கு இதை அஃபோர்டபுளாகவும் ஆக்கி கொடுக்குறோம் ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து ஹார்ட்லி நீங்க வந்துட்டு உங்களோட பேங்க் பேப்பர்ஸ் லோன் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சு உங்களோட லோன் முடிச்சு ரெண்டல் போறவங்களுக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ரீமியம் வில்லா ரெண்டு கம்பைன் வில்லாஸ் எல்லாமே சேர்த்து பண்ணா கூட 4,000 திராம்ஸ்ல இஎம்ஐல முடிக்க முடியும் ஆக்சுவலா வந்து. இல்ல எனக்கு சிங்கிள் ஸ்லாட் வில்லாஸ் போனாலே 2,000-2,500 திராம்ஸ்ல இருக்கு. இன்ஃபேக்ட் வந்துட்டு ஒரு சில ஸ்மால் வில்லாஸ் வந்து ஸ்மால் வில்லாஸ் சொல்றதோட வந்து காம்பாக்ட் வில்லாஸ் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி வில்லாஸ் தான் வந்து ஏர்பிஎன்பில ரொம்ப ரொம்ப டிமாண்டா இருக்க வில்லாஸ். அதுக்குரிய இஎம்ஐ பாத்தீங்கன்னா 1,500 திராம்ஸ் தான் வந்து. ஸோ நீங்க உள்ள வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களோட சேலரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ரெக்யர்மெண்ட் கேத்த மாதிரி கரெக்டான வில்லாஸ் உங்களுக்கு பொசிஷன் பண்ணி பேக்கேஜ் பண்ணி கொடுக்க முடியும் ஆக்சுவலா வந்து. அண்ட் இதையே நீங்க விடவே கூடாதுன்னா சிம்பிளா ஒரு ரீசன் கேட்கறேன் ஆக்சுவலா வந்து ப்ரோ, உங்கள்கிட்ட கேட்கறேன். அண்ட் எமிரேட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் உங்களுக்கு ஓகேங்களா, எக்கனாமிக் பிரைஸ்ல கொடுத்தா வாங்குவீங்களா மாட்டீங்களா
1: ஆக்சுவலா?
2: இது அதே தான்.
1: ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஸ் மோர் தென் பிசினஸ் இல்லையா?
2: கண்டிப்பா ஓகேங்களா, பிசினஸ் கிளாஸ் தாண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் உங்களுக்கு. எகனாமிக் கிளாஸ் டிக்கெட்ல கூட வாங்குவீங்களா மாட்டீங்களா? ஆக்சுவலா இல்ல, உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல சொல்றேன். ஐபோன் 13 ப்ரோ மேக்ஸ் ஓகேங்களா, ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ், 13 ப்ரோ மேக்ஸ் பிரைஸ்ல கூட வாங்குவீங்களா மாட்டீங்களா? ஆக்சுவலா ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். கோல்டு வந்துட்டு நீங்க சில்வர் காஸ்ட்ல கிடைக்கும் போது நீங்க வந்து அதை கண்டிப்பா கிராப் பண்ணிக்கணும். தட் இஸ் த ரீசன் இஸ் ஸ்பீட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் ஸ்பீட் ஆஃப் டெலிவரி. ஆக்சுவலா இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு 2023-ல நாங்க வந்து பீச் பிளார் லான்ச் பண்ணோம். 80 வில்லாஸ் இட் சோல்ட் அவுட் கம்ப்ளீட்லி. அதுக்கப்புறம் 2024-ல பாம் பீச் ஃபேஸ் 1 லான்ச் பண்ணோம், சோல்ட் அவுட் கம்ப்ளீட்லி அண்ட் டெலிவர்ட். இப்போ ரெண்டலுக்கும் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா வந்து. ஓகேங்களா, ஏன்னா ECR-ல டிமாண்ட் ஆக்சுவலா அது வந்துட்டு. ஓகேங்களா, ஏன்னா இந்த சைட் ECR-ல நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசுல போயிருப்போம் ஓகேங்களா, விஜிபி கோல்டன் பீச் போயிருப்போம், MGM போயிருப்போம். அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அந்த விஜிபி கோல்டன் பீச் போறதே ஏதோ ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி, நம்ம வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நம்ம வந்து சாப்பாடுலாம் எடுத்துட்டு போவோம் ஆக்சுவலா வந்து ஒரு காலம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜிபி கோல்டன் பீச் சிட்டிக்குள்ள வந்துருச்சு ஆக்சுவலா வந்து. ஓகேங்களா, MGM-லாம் சிட்டிக்குள்ள வந்துருச்சு ஆக்சுவலா. அண்ட் ஸோ இன்னைக்கு நீங்க வந்து ECR-ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஃபேமிலியோட போய் தங்கணும்னா மினிமம் நீங்க ரெண்டு ரூம் புக் பண்ணணும் ஆக்சுவலா வந்து. 35,000 ரூபீஸ் அந்த அது ஷெரட்டன் கிராண்டா இருக்கலாம், இன்டர் காண்டினென்டல் இருக்கலாம், ரேடிசன் ப்ளூவா இருக்கலாம், இந்த இடத்துல ரெண்டு ரூம் புக் பண்ணி ஒரு கப்பிள்ஸ் அண்ட் ரெண்டு கிட்ஸோட போறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் 35,000 ரூபீஸ் ஃபார் அ 1-day ஸ்டே. ஓகேங்களா, பட் ஆனா ECR-ல இப்போ நீங்க ஓஷன் டிரைவ் விழாக்கு வந்தீங்க அப்படின்னா 14,000 ரூபீஸ்ல ஒரு நாளையில ஒரு வில்லாவே எடுத்து நீங்க தங்க முடியும் ஆக்சுவலா வந்து. பாம் பீச் ஃபேஸ் 1-ல ஒரு நாளைக்கு வில்லா வந்து பாத்தீங்கன்னா 12,000 ரூபீஸ் ஆக்சுவலா வந்து. ஈவன் அந்த வில்லாஸ் வந்து வந்துட்டு 10 days ஆக்குப்பே ஆனால் கூட 125,000 rupees. ஆனால் இதை நீங்கள் உட்காந்து மானிட்டர் பண்ணணும் தேவையில்ல, இதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஷேரை டெடிகேட் பண்ணி மாதம் மாதம் கொடுக்கும்போது, விச் இஸ் அ கேரண்டீட் ரெண்டல் ப்ரோக்ராம் ஆக்சுவலி.

சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: தம்பி, நீ வந்து ஒரு வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க, அது எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன பண்ண, படப்படன்னு ஃபோன் எடுத்து 0-5-4-7-6-7-3-1-1-1 நம்பருக்கு ஃபோன் அடி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ இது எதுவுமே நீ பண்ண வேணாம். ஓகே, 0-5-4-7-6-7-3-1-1-1 As simple as that. Okay. So, VNCT உடைய 15 years of celebration sales event போன வாரம் சக்ஸஸை தொடர்ந்து இந்த வாரம் மறுபடியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதே பாக்ரஜஸ் ஹோட்டலில் வரப்போகிற 12th July கம்மிங் சண்டே வந்து நடக்குது. ப்ளீஸ் கோ அண்ட் அட்டன். இதான் நம்பர், நான் ஆல்ரெடி நம்பர் கொடுத்துட்டேன். கடைசியில் திருப்பவும் நான் நம்பர் சொல்லுவேன். ஒருவேளை நீ நோட் பண்ணல அப்படின்னா, வீடு வேணும்ல, அதனால் உட்காந்து பொறுமையாக கேள். அட் த சேம் டைம், சென்னை ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆரில் இருக்கிற சூப்பரான எலீட்டான புது ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ப்ரோ, இப்போ ஈசிஆர் பற்றி சொல்லிட்டீங்க, ஓஎம்ஆரில் இப்போ ஆர்ஓஐ ரொம்ப முக்கியம், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே
3: கண்டிப்பாக. ப்ரோ
2: எப்படி இங்கே ஓஎம்ஆரில் எப்படி?
3: சி ப்ரோ, இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட் லான்ச் பண்ணது சென்னை சிட்டி ஏர்போர்ட் பக்கத்தில் பம்மல் அண்ட் போரூர். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அதிகமாக வந்து கிளைண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லொக்கேஷன் தான் சென்னையில், ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர். ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேருக்கு நான் லாஸ்ட் 2 weeks முன்னாடி சொன்னேன், அண்ட் நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் பார்க்குறீங்க சிட்டிக்குள்ள, அதை விட ஏன் இது வந்து பெஸ்ட் கம்பாரிசன் சொன்னேன். பட் ஓஎம்ஆர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அண்ட் கண்ணுக்கு தெரிஞ்சு, அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு சில ஏரியாலாம் பூம் ஆச்சு, க்ரோ ஆச்சு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் நம்ம காலேஜ் படிக்கும் போது, இஃப் யூஆர் ஒரு 85-90s பாண்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, 85-95 பாண்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் சென்னை நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஓஎம்ஆரோட க்ரோத் அப்படின்றது வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து டைட்டில் பார்க்கு, தரமணி, இது தானா பிபிஓஸ் அங்கங்கே இருக்கும், ஆவின் இருக்கும், சத்யபிரமா காலேஜ் இருக்கும், ஜேபிஐ குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் அங்கே எதுவுமே பார்க்க முடியும் ஆக்சுவலாக, அது வந்துட்டு ஓகேங்களா. இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிட்டி வந்து டைட்டில் பார்க் தாண்டி தரமணி டெவலப் ஆகி, சோழிங்கநல்லூர் டெவலப் ஆகி, படூர் டெவலப் ஆகி, கேளம்பாக்கம் தாண்டி திருப்பூரூர் வரைக்கும் நீங்கள் போயிடுச்சு ஆக்சுவலாக, அது வந்துட்டு ஓகேங்களா. கிட்டத்தட்ட தரமணி உங்களோட டைட்டில் பார்க்கில் வந்து 20 kilometers லெஃப்ட் அண்ட் ரைட்டில் டால் ரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆக்சுவலாக. யூ நேம் இட் எனி சவுத் இண்டியன் டெவலப்பர் ஆக்சுவலாக, அது வந்துட்டு அண்ட் எனி டாப் கிளாஸ் டெவலப்பர் ஹூல் ஹாவ் அ ஒரு 1000 அப்பார்ட்மெண்ட்ஸ் அங்கே டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு. இன்னும் அங்கே வந்து கேட்டிருக்காங்க அப்ரூவல்ஸ்க்கு, நாங்கள் வந்து ஹை ரைஸ் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் ஓஎம்ஆர் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் அப்போது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிபிளாக க்ரோ ஆயிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சிட்டிக்குள்ளே, அதாவது நீங்கள் நுங்கம்பாக்கம், கூடம்பாக்கம், டி நகர், சாய்தாப்பேட், சாலிகிராமம், இந்த சைடு நீங்கள் வந்து ஆழ்வார்பேட்டு, நீங்கள் அடையாறு, திருவான்மையூர், இங்கெல்லாம் நினச்சாலும் நம்ம வில்லாஸ் எவ்வளோ தூரம் எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. அன்லஸ் வந்துட்டு இஃப் யூ ஆர் பட்ஜெட் ஆஃப் 10 crore 15 crore இருந்துச்சுன்னா, இங்கெல்லாம் நீங்கள் வில்லா வந்து ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டைலிஷாக நீங்கள் வாங்கலாம் ஆக்சுவலாக. இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஏரியா போனால் அவங்களுக்கு வந்து போரூர் இந்த சைடில் எடுத்தால் கூட நீங்கள் வந்து வில்லாஸ் ப்ரைஸ் அங்கேயும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும், எனக்கு ரிட்டர்ன்ஸும் நல்லா வரும்னு நீங்கள் தேடும் போது, யூ ஹாவ் டு க்ரோ லிட்டில் பிட் ஆஃப் படூர், சோழிங்கநல்லூர் தாண்டி நீங்கள் ஓஎம்ஆரில் போய் எடுக்கும்போது இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அண்டு அதில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட வில்லா எடுக்கும்போது லேண்ட் ஓனர்ஷிப்போடு உங்களுக்கு கிடைக்கும் போது ஃபஸ்ட் அட்வான்டேஜ் உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு உங்களோட லேண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். செகண்ட் அட்வான்டேஜ் என்னங்க, உங்களுக்கு ரெண்டல் ரெவன்யூ வந்துட்டு இருக்கும். அதுவும் ஓஎம்ஆர் வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு வந்து ஈஸியார்னு சொல்லும்போது, இப்போ அது வந்து பீச் பா அண்ட் கடல் உள்ளே வந்துருன்றாங்க ஆக்சுவலாக, அது வந்துட்டு சுனாமி வந்துடும் சொல்கிறாங்க. நிச்சயமாக நம்ம கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி டவுட்லாம் இருக்கும், அதையும் மீறி நல்ல சில நண்பர்கள் ஈஸியாரில் வாங்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. பட் இன்னும் ஒரு சில பேர் கன்சர்வேட்டிவாக இல்லைங்க, எனக்கு இந்த பீச் பக்கத்துலாம் வேணாங்க, எனக்கு வந்து சுற்றியும் காலேஜஸ், மெட்ரோ, ஹாஸ்பிட்டல்ஸ், ஒரு ஒரு ஒரு ரெசிடென்ஷியல் ஹப் மாதிரி காமிங்க அப்படின்னும் போது, ஐ வில் ரெக்கமெண்ட் பம்மல் போரூர். இஃப் தட் இஸ் த நெக்ஸ்ட் ஆப்ஷன், யூ கேன் யூ ஹவ் டு கோ ஃபார் ஓஎம்ஆர் கேளம்பாக்கம். பிகாஸ் ஏன்னா சுற்றியும் உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜஸ் மட்டும்தான் ஆக்சுவலாக வந்துட்டு ஓகேங்களா. எனக்கு ரொம்ப படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க, இல்லை பசங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஓஎம்ஆர் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்து படிப்போடு எனக்கு ஈஸியாக தான் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக, அது வந்துட்டு அந்த மாதிரி பர்சனுக்கு ஈஸியாக நல்லா இருக்கும். ஓஎம்ஆர் பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் ஓஎம்ஆர் ப்ரிஃபர் பண்ணலாம், க்ரோத்தும் நல்லாயிருக்கும். எஜுகேஷன் ஹப், மெடிக்கல் அண்ட் டாப் இன்ஸ்டியூஷன், ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபெசிலிட்டிஸ், மெட்ரோ பக்கத்தில் இப்போ நியூ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு எல்லாமே அங்கே பாஷாக தான் இருக்குது. அண்ட் அங்கேயுமே உங்களுக்கு ரெண்டல் ஏர்பிஎன்பியில் நல்லா தான் வரும். அண்டு ஸோ ரெக்கமெண்ட் ஃபார் ஓஎம்ஆர் அண்ட் ஈசிஆர், ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ திஸ் சண்டே. அதுலேயும் உங்கள் இஎம்ஐ நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 1000-1500 grams ஒரு ப்ரீமியம் ஹவுஸை நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி, ஃபினான்ஷியல் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த வாரம் சண்டேவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 10 to 10 இந்த ஈவெண்ட் நடக்க போது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்லாட்டில் மை ரிக்வஸ்ட், ஒரு அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் எடுத்துட்டீங்க வாங்க, பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட நீங்கள் வீட்டுக்கு போகலாம்.
2: பிரபா சொல்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு கால் பண்ணுங்கள், 0-5-4-7-6-7-3-1-1-1 0-5-4-7-6-7-3-1-1-1 அவ்வளோதான். I will be back. Yeah.

0: ஒன்னே போய் படி காட்டட்டா. வெல்கம் பேக். ஓகே, இந்த இந்த இன்டர்வியூடைய கிளைமாக்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ இன்ஃபேக்ட் வந்து பிஎன்சிடியுடைய செலிப்ரேஷன் சேல்ஸ் ஈவென்ட், 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் சேல்ஸ் ஈவென்ட் கமிங் வந்து 12th July, பார்க் ரிஜஸ் ஹோட்டல் பருதுபாயில் நடக்குது. 15 lakhs ப்ளஸ் டிஸ்கவுண்டோட நீங்கள் வந்து சென்னையில் சூப்பரான அவங்களுடைய ரெண்டு புது ப்ராஜெக்ட்ஸில் போய் புக் பண்ணணும், வில்லா வந்து புக் பண்ணணும், அவர் பார்க்கணும், நிறைய இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கணும், இஎம்ஐ அவர் நீங்கள் எப்படி வந்து ஒரு பேமெண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் ஒரு கேட்டகரிக்கு அண்டரில் ஃபாலோ ஆகுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி கோ அண்ட் விசிட் தெம். புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் இப்போவே ஃபோன் பண்ணி 0547673111. ஓகே, 0547673111, அவ்வளோதான் நம்பர். அண்ட் ப்ரோ, இப்போ சென்னை பற்றி ஃபுல்லாக பேசிட்டோம், ஆனால் இப்போ கோயம்புத்தூர் மதுரையில் இருக்கிற நம்ம ப்ராஜெக்ட் பார்க்கலாம்.
1: மந்த் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த 1000 to 1500 grams இஎம்ஐயில் வில்லா பார்க்குறவங்களுக்காண்டியே, ப்ரீமியமாக வில்லா பார்க்குறவங்களுக்காண்டியே வந்துட்டு நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க போகிற ஈவெண்ட் தான் இது. ஸோ கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில், கோயம்புத்தூரில் 1450 square feet லேண்ட் ஆஃப் 3 cents உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 bedroom நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இஎம்ஐ ஆஃபர் அண்ட் ஸ்கீமில். அண்ட் மதுரையில் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதுரையில் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னா, வி ஹாவ் அ 2 properties, ஒன் இஸ் அட் 4000 square feet லேண்ட், அதர் ஒன் இஸ் அட் 3000 square feet லேண்டில், ரெண்டு ப்ரீமியம் பங்களா சைஸ் பிளாட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஒன்று கட்டி முடிச்சே ரெடியாக இருக்கும், அது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், மதுரையில் வந்துட்டு நம்மளோட மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்ட்லி 3 kilometers ஹைகோர்ட்டுக்கு முன்னாடியே டெக்லத்தான் சொல்லுவாங்க, அண்ட் ரிலையன்ஸ் மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும், வளர் நகர்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வி ஆர் லான்ச்சிங் அ ஃபியூ பிளாட்ஸ் லேண்ட் எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்களுக்காண்டியே. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ், வெரி வெரி ஷார்ட் லேண்ட்ஸ், கம்மியான ஒரு டெவலப்மெண்ட். ஸோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள உங்களுக்கு வந்து லேண்ட் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து 800 square feet ஆரம்பிச்சு 3000 square feet நான் சொல்கிற லொக்கேஷன் நிறைய பேருக்கு மதுரையில் உங்களுக்கு தெரியும், மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் தானே, மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல், அது தானோடனே உங்களுக்கு இருக்கிறது தான் ரிலையன்ஸ் மார்க்கெட் டெக்லத்தான் இருக்கும், அதுக்கு பேங்க் ஆப்போசிட்டில் இருக்க ஏரியா பேர் தான் வளர் நகர் ஆக்சுவலாண்ட். ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி கார்பரேஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய ப்ரீமியம் மோஸ்ட் சைட்டுங்க. அண்ட் இதில் நீங்கள் வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இல்லை லேண்ட் எடுத்து வச்சு ஃபியூச்சர் நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன் இஸ் பாசிபிள். 800 square feet ஆரம்பிச்சு 4000 square feet வரைக்கும் வி ஹாவ் அ லேண்ட் இஸ் அவைலபிள். ஸோ இன்னும் சண்டே நீங்கள் வாங்க, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா அதை நீங்கள் புக் பண்ணிட்டு போகலாம், அதுக்கு லோன் ப்ராசஸிங் கைடன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அண்ட் ப்ராப்பர்ட்டியோட ரேட்ஸ்மே உங்களுக்கு வந்து மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். அங்கே ஒரு சண்டே 15 lakh போயிட்டு இருக்கு, பட் நீங்கள் இந்த பிளாட்டை வந்துட்டு நீங்கள் வந்து லெஸ் தேன் 11 lakh to 12 lakhs நீங்கள் எடுக்க முடியும். அண்ட் இது விஎன்சிடியோட டைரக்ட் சேல்லேருந்து உங்களுக்கு வர்றது. ஸோ மதுரையில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கோங்க, இந்த 3000 square feet, 4000 square feet லேண்ட் அண்ட் வில்லாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இஸ் அ ப்ரீமியம் மோஸ்ட் சைட்டில், ப்ரீமியம் மோஸ்ட் லொக்கேஷனில், கார்பரேஷன் லிமிட்டில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி, கால் பண்ணி அதுக்கான மீட் வந்து பார்த்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் லவர்ஸ் அண்ட் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சிங்காநல்லூரில் தான் இந்த ரீகல் ராயல் இம்பீரியலில் 1500 to 1500 grams நம்ம பண்ண போகிறோம். நான் ஏன் ஆரம்பத்துலேருந்தே 1000 to 1500 இந்த பிராக்கெட்டில் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பிகாஸ் எக்ஸ்க்ளூசிவாக உங்களோட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும் உங்களோட சேலரி என்ன, உங்களோட எவ்வளோ டென்யூர் போக முடியும், எவ்வளோ எலிஜிபிலிட்டி வரும், நீங்கள் என்ன சைஸஸில் வில்லா எடுக்கிறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் உங்கள் இஎம்ஐ எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸ் அந்த ஃபிகர் வந்து உட்காரும். ஸோ அந்த எக்ஸாக்ட் இஎம்ஐ ஃபிகர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அபியஸ்லி நீங்கள் கால் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள், மீட்டிங்க்கு வாங்க, வில் ஒர்க் அவுட் அ பர்சனல் எக்ஸ்க்ளூசிவ் கேரோட இதை நம்ம பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த சம்மரில், இந்த ஜூலையில் நிறைய பேர் வெக்கேஷன் போவீங்க, இந்தியாவில் போய் நீங்கள் சைட் பார்க்கணும், உங்கள் ஃபேமிலியோட போய் நீங்கள் பார்க்கணும், அங்கே தங்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரோட நீங்கள் ஃபீல் பண்ணி அந்த விழாவை ப்ராசஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த சண்டே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள், அண்ட் ஸ்டாண்டிங்கான இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆஸ் ஏ செட், சென்னை ECR, OMR, பம்மல், போரூர் எக்ஸலண்ட் டெவலப்மெண்ட்டில் இண்டிவிஜுவல் வில்லாஸை இந்த அஃபோர்டபுள் இஎம்ஐயில் புக் பண்ணுங்கள். சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் அதுபோக கோயம்புத்தூர் மதுரையிலையும் ப்ரீமியம் வில்லாஸை நீங்கள் பிளாக் பண்ணுங்கள். மதுரையில் நான் ஐ செட் திஸ் ஃபஸ்ட் டைம் ஐ எம் அனௌன்சிங், வல்லர் நகர் எல்லாருக்குமே தெரியும், மாட்டுத்தாவணிலேருந்து எக்ஸாக்ட்லி 2.5 kilometers இருக்கக்கூடிய அந்த ஒரு லொக்கேஷனில் 3000 to 4000 square feet கிட்டத்தட்ட 800 ஸ்டார்டிங், 800 to 4000 square feet வரைக்கும் இண்டிவிஜுவல் லேண்ட்ஸில் வில்லாவும் பண்ணலாம், லேண்டாகவும் நீங்கள் எடுக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கால் பண்ணி டீட்டெயில் கலெக்ட் பண்ணுங்கள், சண்டே அன்னைக்கு வாங்க, மீட் பண்ணுவோம் அண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்களோட ஹாப்பி ப்ராப்பர்ட்டியை விஎன்சிட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
0: ஓகே, ஸோ கால் பண்ணுங்கள் 0547673111. In short, 0547673111. Okay. Park Ridges Hotel, வரப்போகிற 12ஆம் தேதி காலைல 10:00 நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் இந்த டைமுக்கு வேணும் அப்படின்னா கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் போங்க. மீது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஃபியூச்சர் ஹோம் பயர்ஸ் ஃப்ரம் விஎன் சிட்டி. ப்ரோ தேங்க்யூ ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி இவெண்ட்.
1: தேங்க்யூ ப்ரோ, அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி வெக்கேஷன் ஃபார் எல்லா கிளைண்ட்ஸுக்கும்.
0: ஓகே ஓகே, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ரைட், உங்களை நான் வந்து 7 மணிக்கு மேலே மீட் பண்ணுறேன். ஓகேவா?
2: The Evening Correct presented by VNCT Global, ECR Beach Villa illa OMR IT Tech Park Villas. Meet VNCT team on 12th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5 inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
3: Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
1: நேரம் இப்பொழுது 7:00.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: பேச்சிலே ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும். இதுவரை தமிழக முதலமைச்சர்கள் எதிர்கட்சிகளையும் அரவணைத்து அனுசரணையாக பேசுவதைத்தான் நான் கேட்டிருக்கின்றேன் என்று திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசுவது முதலமைச்சருக்கு முறையல்ல என்று அவர் கூறினார். வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் வீரர்கள் அல்ல என்று கண்ணதாசன் கூறுவார். இந்த வெற்றி நிலையானதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். இப்படித்தான் ஒரு காலத்தில் எங்களை விட்டால் ஆள் இல்லை என்று காங்கிரஸ் சொன்னது. காங்கிரஸ் தோற்காமலா போய்விட்டது? அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம். அது இரண்டையும் ஒன்றாக பாவித்து அடுத்த முறை மக்களின் மனதை கவர்கின்றவன்தான் அரசியல்வாதி என்று துரைமுருகன் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: என்னை மௌனமாக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை கொலை செய்ய வேண்டியிருக்கும் என்று மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி பாஜகவுக்கு தெரிவித்துள்ளார். மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில், தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாஜக அராஜகமான முறையில் செயற்பட்டு வருகின்றது என்று தெரிவித்துள்ளார். எங்கள் கட்சித் தலைவர்கள் பலரும் தாக்குதல்களையும் அவமானங்களையும் எதிர்கொண்டுள்ளனர். நீங்கள் யாரைத்தான் தாக்கவில்லை? மகுவா மொய்த்ரா, அபிஷேக் பானர்ஜி, கல்யாண் பானர்ஜி ஆகியோரை தாக்கினீர்கள். எனது வீட்டையும் தாக்கினீர்கள். என்னை மௌனமாக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை கொலை செய்ய வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஒடுக்குவதற்கான அத்தனை முயற்சிகளிலும் பாஜக ஈடுபட்டு வருகின்றது என்று மம்தா பானர்ஜி தெரிவித்தார். ஆனாலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் போராட்டம் தொடரும். அது எந்த அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலேவுக்கு ஆதரவான இடைக்கால மனுக்கள் 17 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிராக சுரேஷ் சாலி அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுவுக்கு ஆதரவு தெரிவித்து சமர்ப்பணங்களை முன்வைக்க அனுமதி கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து இடைக்கால மனுக்களையும் வரும் ஜூலை 17 தேதிக்கு அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் சார்பில் ஆஜராகும் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தனவின் சமர்ப்பண நிறைவடைந்த பின்னரே இந்த இடைக்கால கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க முடியும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹாந்த அபிசூரிய தெரிவித்துள்ளார். தாய்வானை தாக்கியுள்ள பாவி சூறாவளியினால் அந்நாட்டின் தாய்பே தாய்வான் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அபுதாபி மற்றும் தாய்பே இடையிலான விமான சேவைகள் தாமதமாகியுள்ளதாக எத்திஹாத் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது. ஜூலை 10 தேதி அபுதாபியில் உள்ள சாயத் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து தாய்பே தாய்வான் சர்வதேச விமான நிலையம் நோக்கி புறப்படவிருந்த EY898 விமானம் கடும் மோசமான வானிலை காரணமாக தாமதமாகியுள்ளதென்று எத்திஹாத் ஏர்வேஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது எந்த ஒரு தாக்குதலும் நடத்தப்பட்டால் அதற்கு இஸ்ரேலை இலக்காக கொண்டு பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை இந்த வாரம் தெஹ்ரானும் வாஷிங்டனும் மீண்டும் மோதல்களை தொடங்கியுள்ளன. உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் எந்த தாக்குதலுக்கும் பதிலடி வழங்கப்படும். இந்த கொடூரச் செயல்களுக்கு பொறுப்பான குற்றவாளி சியோனிச ஆட்சி என்று அவர் கூறினார். எங்கள் போராளிகளின் பதிலடியில் இருந்து தப்ப முடியாது என்று முகமது பாகேர் சொல்கத்தர் தெரிவித்தார். அரசு தொலைக்காட்சியில் அவர் வழங்கிய செவ்வியிலேயே இதனை கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: என்னடா நீ நச்சு நச்சுன்னு சொம்மா. ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டா போதும், கேமராவை தூக்கிட்டு வந்துட வேண்டியது. இந்த கிருஷ்ணி எப்போ பார்த்தாலும் ஒரு லேப்டாப்பையும் கேமராவையும் தூக்கிட்டு. என்ன என்ன என்ன நியூஸ் இங்கே வா, உள்ள கேட்டுக்குள்ளே வா. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். வெல்கம் பேக். ஓகே, ஒரு 4:45 ஒருத்தி என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா. என்ன என்ன வேணும், என்ன
1: ஒரு 5 நிமிஷம் கொடுப்பீங்களா உங்க டைம்ல?
0: எதுக்கு
1: ஒரு நியூஸ் ரெக்கார்ட்
0: பண்றதுக்கு? கொஞ்சம் செலவாகுமே.
1: பாருங்க இப்படி இப்படிதான் இருக்கு. என்ன பண்றது,
0: எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ஹாட் மாச்சா லாட்டே மீடியம் வாங்கி தந்தீங்கன்னா நான் பண்றேன். நிறைய காஃபி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும்.
1: எஸ்,
0: கோகனட் மாச்சா லாட்டே வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
1: அப்படியா? அப்புறம் நாளைக்கு வாங்கிட்டு வாங்க வரும்போது.
0: ஆ, நாளைக்கு வாங்கிட்டு வரேன். அப்புறம் வேற ஏதாவது வேணுமா உனக்கு? சீரதா பண்ணுமா உனக்கு?
1: ஏன்னா நீங்க அன்னைக்கு வந்து பபிள் டீ வாங்கிட்டு வந்தீங்க, அது எனக்கு நீங்க தரல. எல்லார்ட்டையும் போய் கேட்டிருக்கீங்க வந்து, நான் வந்து உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் குடிங்க
0: அப்படின்னு.
1: நீ என்கிட்ட கொண்டே வரல,
0: நீ தப்பிச்சுட்டேன்னு நினைச்சுக்க. குடிக்கல நினைக்காத, தப்பிச்சு
1: நினைச்சுக்கிச்சா.
0: எனக்கு கண்ணெல்லாம் மேல போகுது, இந்த டாமன் ஜெரியில காட்டலாம் கண்ணெல்லாம் வந்து இப்படி மேல அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவ்வளவு அது எப்படா வியாபாரம் சுத்திட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் பிரியா கிட்ட வந்து கேட்டேன், பாரு உனக்கு பாதி எனக்கு பாதின்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து சுதாரிச்சிட்டா சரியா. அதுக்கப்புறம் டக்குன்னு போயிட்டு எங்க ஆபீஸ்ல ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு இருப்பா, அவகிட்ட போய் கேட்டேன் வந்து, அண்ணா கொடுங்க நான் எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு வாங்கி பாவம் அதுக்கு குடிச்சிருச்சு. மக்கள் சந்தோஷமா கேட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து கேட்போம். சரியா, பாட்டு கேளுங்க. ஃபர்ஸ்ட் லியோல இருந்து வருது.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: போங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15%
3: PM at Park Regis Hotel near Bergman. Call 054-767-3111 054-767-3111.
4: நீங்க முடிவு பண்ணுங்க. ECR Beach Villa இல்ல OMR

0: first 12 months ku EMI free.
1: Meet VNCT team on 12th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Call 0547673111 0547673111. நீங்க முடிவு பண்ணுங்க. ECR Beach Villa இல்ல OMR
2: சொல்லுங்க. அப்புறம் ரெஸ்டாரன்ட்லாம் போறீங்க அப்படினா நீங்கள் வந்து நிறைய டிசர்ட்னே தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ரொம்ப பெரிய எல்லாம் கிடையாது, சாதாரண கரமாவில் இருக்கிற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா கூட மெனு கொடுத்தாங்கன்னா ஸ்டார்டர்ஸ்னு இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டிசர்ட்னு பின்னாடி போட்டிருப்பாங்க, டிசர்ட் அண்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்டஃப். இந்த டிசர்ட்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா சாக்லேட் கேக்கு, திராமிசு, இந்த மாதிரி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் எங்கே போகிறீங்களோ அந்த ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பட்ஜெட்டில் 5 தரம் கூட டிசர்ட் இருக்குது, அதனால் வந்து வெறும் பணக்காரங்க மட்டும்தான் அந்த மாதிரி நீங்களாம் நினச்சிட்டு இருக்காதிங்க எல்லாருமே. ஸோ ஆனால் டிசர்ட் விரும்பி சாப்பிட்றவங்க யாராவது இருக்கீங்கன்னா டிசர்ட்டுக்கு ஏன் டிசர்ட்னு பேர் வந்துச்சு? ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி மேட்டெலாம் ஒரு ஐடியாவும் கிடையாது. ஃபஸ்ட்லாம் வந்து எப்படின்னா ஸ்டார்டர்ஸா நான்லாம் எப்படின்னா ஸ்டார்டர்ஸ்லாம் பெருசாக வாங்கவே மாட்டேன். ஸ்டார்டர்ஸில் என்ன இருக்கும்? சூப் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நான்வெஜ் கடைக்கு போனீங்கன்னா சிக்கன் 65 இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். ஆனால் ஆனஸ்ட்லி சேயிங், இங்கே பாருங்கள், நீங்களும் மனசை தொட்டு சொல்லுங்கள், நானும் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன், ஸ்டார்டர்ஸ்லேயே வயிறு நிரம்பிடுதா இல்லையா? கரெக்டாக இல்லையா? ஸ்டார்டர்ஸே நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்டர்ஸ்லாம் இஃப் யூ கோ வித் மல்டிபிள் பீப்புள், அட்லீஸ்ட் 2க்கும் மேற்பட்ட மக்கள் போனால் ஸ்டார்டர்ஸ் 1 வாங்கி 2 வாங்கி எல்லாருமே சாப்பிட்லாம், இல்லாட்டி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஒருத்தர் போனால் ஸ்டார்டர்ஸ் மெயின் கோர்ஸ் டிசர்ட்னு இப்போ எப்பட்றா வைரால் இருக்குது. சரி ஓகே, அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த டிசர்ட்டுக்கு ஏன் டிசர்ட்னு பேர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இப்போ டிசர்ட்டுங்கிறது ஒரு அந்த வார்த்தை வந்து எப்படின்னா டஸ்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தையிலேருந்து டிரைவ் பண்ணதான். ஜென்ரலாக அதுக்கு என்ன அர்த்தம்னா கிளீனிங் த டேபிள் அப்படின்னு அர்த்தமா. ஸோ அந்த காலத்துலலாம் எப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த டஸ் வே, கரெக்டாக எனக்கு சொல்கிறதுக்கு வர மாட்டேங்குது, ஓகே டஸ் வே அப்படி அப்படின்னா வந்து கிளீன் டேபிளை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஏதாவது இந்த ஸ்வீட் டூத் இருக்கிறவங்க ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிட்றாங்க அப்படின்னா கொண்டு வந்து வைப்பாங்களாம். ஸோ டேபிளை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபுட்டை சாப்பிட்றதுனால இதுக்கு பேர் டெசர்ட்னு ஆகிடுச்சான் நாலு அடைவில். ஸோ அதனால் நீங்கள் வந்து டெசர்ட்னா இதான் அர்த்தம். ஏன்னா நான்லாம் வந்து டெசர்ட்னு படிச்சுட்டு இருந்தேன், இது என்ன டெசர்ட்னா என்ன? அதுக்கப்புறம் யாரோ வந்து சொன்னாங்க, அது டெசர்ட்லப்பா அது டிசர்ட்ஸ் அப்படின்வாங்க. சில பேர் டிசர்ட்னுவாங்க, சில பேர் டெசர்ட்னுவாங்க. என்னமோ ஏதோ ஜாலியாக இருந்தா சாப்பிட்டா நல்லாயிருக்கு. எனக்கு இப்போ உடனே வந்து ஒரு டிசர்ட் சாப்பிடும் போல எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பட் வந்து நான் சுகர் கட்டில் இருக்கிறதுனால பல வருஷமாக சுகர் கட்டில் இருக்கேன் நான். பட் அப்பப்போ நடுநடுல கொஞ்சம் திறமிசுலாம் சாப்பிட்றது உண்டு. இந்த வீட்டிலே வந்து ஹை ப்ரோட்டீன் மூஸ் நீங்கள் செய்யலாம், வீட்டிலே செய்யலாம். நீ வெளிலலாம் சாப்பிடணும் அவசியமே கிடையாது. வெளிலலாம் சாப்பிட்டா ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதுக்கப்புறம் நிறைய சுகர் இருக்கும். ஆனால் வீட்டிலே ஹை ப்ரோட்டீனாக நீங்களே பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன், சரியா சொல்கிறேன். கருப்புலேருந்து இதுக்கா அட்டு மோட்டு அந்த பாட்டு வந்துட்டுருக்கு. இசை அபியங்கர் இசையால் நம்மை தாக்கிய பாட்டு ஆன் தி வே. நான் ப்ராவோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். This is the evening kada.

Global, ECR Beach Villa இல்ல OMR IT Tech Park Villas. Meet VNCT team on 12th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
0: ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாஷ் ஒன் டே சேல் ஜூலை 11 தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11 ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை என்எச் இருக்கிற ஏஎல்டி பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லா இருக்கும் 10 கிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ.
3: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 தரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸ், கால் 050-675-2828. 1020 இந்த நம்பர் சாதாரண நம்பர்ஸ் இல்ல, உங்க சேவிங்ஸ் அதிகப்படுத்துற சூப்பர் சேவர் நம்பர்ஸ். லூனா ஸ்டோர்ஸ்ல இப்போ 10, 15, 20 and 30 திரம்ஸ்க்கு பல கேட்டகரிஸ்ல நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டீல்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ மச் மோர் ஃபார் சோ லெஸ். கம்மியா செலவு பண்ணுங்க, அதிகமா சேவ் பண்ணுங்க, நிறைய ஷாப் பண்ணுங்க. இப்பவே உங்க பக்கத்துல இருக்கிற லூனா ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணலாம், இல்லனா லூலு ஆப்லயும் சந்தோஷமா ஷாப் பண்ணுங்க.
4: லூலு, where the world comes to shop.
5: இதுவா நம்ம ஆபீஸ்? இது ஒண்ணு
6: உங்களுக்காக இந்த சம்மர்ல உங்க பர்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த சேகூலி. பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும்
7: தான்.
0: Evening Karak is brought to you by Joy Alukas in Joy of Summer. Left Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

ஓகேப்பா நான் அப்படிங்கிறது கிளம்புறேன், நீ என்ன பண்ணுங்க, நான் வந்து ஒரு பனீர் மூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. வெரி வெரி சிம்பிள், பனீர் இருக்குல்ல அந்த பனீர் எடுத்து மிக்சியில் போட்டுங்க. பிளெண்டர், ஒரு பிளெண்டர் எடுத்து கேர்ஃபுல்லாக பிளேஸ் த பிளெண்டர் ஆன் த பிளெண்டர் ஜார் எடுத்து பிளெண்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. பனீர் எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் எடுத்து போட்டுங்க. அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் அவ்வளோதான் போட்டுங்க. வாழைப்பழம் போட்டுங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வே ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா போட்டுக்குங்க. ஓகே, அப்புறம் ஸ்கிம்டு மில்க் இருந்தால் ஃபேட்டு கம்மியாக இருக்கும், பிரச்சனை இல்லை. பனீரே வந்து ப்ரோட்டீன் தான், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் வே ப்ரோட்டீன் வேணுன்றது அவசியம் இல்லை. பட் யா, எனிவேஸ் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், திக்னஸாக இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக அடித்து நல்லா கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கணும். அடித்து ஒரு 2 hours சேவிட்டு இந்த ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ அதனால் ஏதாவது டிசர்ட் சாப்பிடணும், ரொம்ப வந்து இனிப்பு தேவைப்படுது அப்படின்ற ஒரு ஃபீலாக இருந்தது அப்படின்னா வெளில போயிட்டு சக்கரை கிக்கரெல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா நீங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கோம், ஹெல்த்தை கெடுத்துட்டு இருக்காதிங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டயட் வெர்ஷன் வந்துருச்சு இல்லை, நீங்கள் ஐஸ்கிரீமு சிப்ஸு எக்ஸட்ரா எல்லாத்துக்குமே ஒரு டயட் வெர்ஷன், ஒரு ஹை ப்ரோட்டீன் வெர்ஷன் வந்துருச்சு. இப்போ ப்ரோட்டீன் வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இப்போ ஹை ப்ரோட்டீன் எங்கேயாவது போட்டாலே மக்கள் வாங்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்காரங்களாம். அதனால் ப்ரோட்டீன் ஆட் பண்ணுறாங்க. நான் இப்போ ரீசெண்டாக ப்ரோட்டீன் நூடுல்ஸ் ஒன்று வாங்கினேன், நிறைய ஃபார்மசியில் கிடைக்குது. ஃபார்மசியில் வந்து நிறைய அந்த ப்ரோட்டீன் பார்லாம் இருக்கும் இல்லையா, ப்ரோட்டீன் பாருடைய செக்ஷனில் இருக்கும். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. 8 grams ப்ரோட்டீன் அந்த நூடுல்ஸில், ப்ளஸ் அது வந்து ஆயில் கிடையாது, வெறும் நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்குள்ளே ஒரு மசாலா இருக்கும், அதை ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், அது கூட வந்து அதனால் ஐ திங்க் அது வெறும் 11 grams தான் ஒரு பேக்கெட்டு. நல்லா ஃபில்லிங்காக இருந்தது வேறு. நீங்கள் சாதாரணமாக வந்து இந்த மஞ்சள் கலர் பேக்கெட் நூடுல்ஸ்லாம் வாங்கி ஹெல்த்தை கெடுத்துக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் இருக்கும், ப்ளஸ் வந்து இது அவ்வளோ ப்ராசஸ்டும் கிடையாது. நான் நிறையா இன்க்ரீடியன்ஸ்லாம் ரீட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால் சம்டைம்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கே நிறைய செலவாகும். கரெக்டாக முன்னாடிலாம் வந்து ஒரு நாளைக்கு எனக்கு எப்படி பார்த்தாலும் 200-300 grams ஒரு நாளைக்கு ஆகிடும். இல்லாட்டினா அந்த அது வீக்கெண்ட் ஆச்சுன்னா தான் மெயினாகவே அப்படி ஆகும். ஸோ இல்லைனா நார்மலாக ஒரு 100-120 grams ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, மத்தியானம் காலையில் அது இதுன்ட்டு. ஆனால் இப்போ அப்படி ஆகிறதே இல்லை. ஏடா இந்த மாதிரி நிறைய ஹேக்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் நான். அதனால் பி கேர்ஃபுல், ஓகே, வெளில சாப்பிடும்போது. எனிவேஸ் இப்போ வந்து லீவ் விட்டாச்சு, அடுத்த 2 days நான் யாரோ நீங்கள் யாரோ நான் காலைல வருவேன் விஎன் சிட்டியோட இவெண்ட் இது பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் நோ, லெட் மீ கோ ஹோம் அண்ட் சில் மை வீக்கெண்ட். அண்ட் இன்றைக்கி மேட்ச் வர இருக்கா என்னன்னு தெரில, நம்ம பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வரேன். நீங்களும் ஹாப்பியாக அப்படியே பார்த்து வண்டி ஓட்டுங்க. பை பாய், திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் அண்ட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் RJ Bravo. ஆல்சோ ஃபாலோஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் 89.4 தமிழ் FM. பை பாய்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமி. உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
6: This hour of the evening karak is brought to you by Joy Alakasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. The evening karak presented by VNCT Global. ECR Beach Villa ila OMR IT Tech Park Villas. Meet VNCT team on 12th July 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Bajman. Brought to you by Annathangam Gold and Diamonds. Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers matrum Z5 inda varshathoda biggest movie ana patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: விரிவான செய்திகள்
1: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
3: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் இன்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. விசா அல்லது ஆவண சான்றளிப்பு சேவைகளை வழங்குவதாக கூறி பணம் வசூலிக்கும் முகவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகத்துக்கோ அல்லது துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்துக்கோ எந்தவொரு தூதரக சேவையையும் வழங்கும் வெளிப்புற சேவை வழங்குநர்களான BLS இன்டர்நேஷனல் மற்றும் SGIVS குளோபல் இனி செயற்படவில்லை என்றும் மீண்டும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவர்களுடனான ஒப்பந்தம் 2026 ஜூலை 1 தேதி முதல் முடிவுக்கு வந்துள்ளது. தூதரகம் அல்லது துணை தூதரகத்தின் சார்பில் நேர்முக சந்திப்புகளை ஏற்பாடு செய்து தருவதாக கூறி BLS இன்டர்நேஷனல், SGIVS குளோபல் அல்லது எந்தவொரு தனிநபர் அல்லது முகமைக்கும் பொதுமக்கள் பணம் செலுத்த வேண்டாம் என்று வலியுறுத்தி அறிவுறுத்தப்படுவதாக இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் கேரோ தெரு சுற்றுவட்டச் சந்தையில் அமைந்துள்ள அல் கலீஜ் தெருவில் தற்காலிக போக்குவரத்து மாற்றம் அமல்படுத்தப்படுவதாக RTA அறிவித்துள்ளது. இதனால் வாகன ஓட்டுநர்கள் முன்கூட்டியே தங்கள் பயணத்தை திட்டமிட்டு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இன்ஃபினிட்டி பாலத்திலிருந்து அல் மம்சார் நோக்கிச் செல்லும் வாகனங்களுக்கு இடதுபுற திருப்பமும் யூ டர்ன் வசதியும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கேரோ தெருவில் இருந்து வரும் வாகனங்களுக்கான முழுமையான யூ டர்ன் வசதி இந்த போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும் காலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது.
3: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றத்தை தணிக்கும் பேச்சுவார்த்தைக்காக கத்தார் பேச்சுவார்த்தை குழு ஈரான் சென்றுள்ளது. சமீபத்திய பிராந்திய நிகழ்வுகளை தொடர்ந்து மத்தியஸ்த முயற்சிகளை வலுப்படுத்தும் நோக்குடன் கத்தார் பிரதிநிதி குழு ஈரான் சென்றுள்ளது. பதற்றத்தை தணித்து விரிவான பேச்சுவார்த்தைகள் தொடர்வதற்கான சூழலை உருவாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக கத்தார் பேச்சுவார்த்தை குழுவினர் ஈரானிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்காக ஈரான் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணித்துக் கொண்டிருந்த கத்தார் நாட்டின் எண்ணெய் கப்பல் ஒன்று கடந்த செவ்வாய்க்கிழமை ஈரானினால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து பதற்றம் அதிகரித்தது. 2 நாட்களாக தொடர்ந்த தாக்குதல்கள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த புதிய ராஜதந்திர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது எந்தவொரு தாக்குதலும் நடத்தப்பட்டால் அதற்கு இஸ்ரேலை இலக்காக கொண்டு பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை இந்த வாரம் தெஹ்ரானும் வாஷிங்டனும் மீண்டும் மோதல்களை தொடங்கியுள்ளன. உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் எந்த தாக்குதலுக்கும் பதிலடி வழங்கப்படும். இந்த கொடூரச் செயல்களுக்கு பொறுப்பான குற்றவாளி சியோனிச ஆட்சி என்று அவர் கூறினார். எங்கள் போராளிகளின் பதிலடியில் இருந்து தப்ப முடியாது என்று முகமது பாகேர் சல்கத்தர் தெரிவித்தார். அரசு தொலைக்காட்சியில் அவர் வழங்கிய செவ்வியிலேயே இதனை கூறியுள்ளார்.
3: தமிழக செய்திகள்.
2: கரூர் சம்பவம்தான் தமக்கு அதிக மன வலியை கொடுத்தது என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட முதல்வர் உரையாற்றினார். கரூர் சம்பவத்தின் நினைவாக தாவேகா சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கரூரில் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளது என காவல்துறை எங்களை எச்சரிக்கவில்லை என்று அவர் மீண்டும் தெரிவித்தார். போலீசார் எங்களை கேட்காமல் பரப்புரை கூட்டத்தை ரத்து செய்திருக்கலாம் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். கரூர் காவல்துறையை முழுமையாக நம்பினேன் என்றும் கூறினார். இத்தனை வலி காயங்களையும் கொடுத்துவிட்டு என் மீது பழியையும் தூக்கி போடுவதா என்று அவர் வினவினார். யார் என்ன செய்தாலும் மக்களை விட்டு நான் ஓடமாட்டேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசியலுக்கு வந்ததில் இருந்து ஒரு கூட்டம் என்னை பற்றி குறை கூறி வருகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு அலுவலகங்களில் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காமல் வேலை நடக்கின்றது என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் எங்கும் இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெருமிதம் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். பேச்சிலே ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும். இதுவரை தமிழக முதலமைச்சர்கள் எதிர்க்கட்சிகளையும் அரவணைத்து அனுசரணையாக பேசுவதைத்தான் நான் கேட்டிருக்கின்றேன் என்று திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசுவது முதலமைச்சருக்கு முறையல்ல என்று அவர் கூறினார். வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் வீரர்கள் அல்ல என்று கண்ணதாசன் கூறுவார். இந்த வெற்றி நிலையானதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். இப்படித்தான் ஒரு காலத்தில் எங்களை விட்டால் ஆள் இல்லை என்று காங்கிரஸ் சொன்னது. காங்கிரஸ் தோற்காமலா போய்விட்டது? அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம். அது இரண்டையும் ஒன்றாக பாவித்து அடுத்த முறை மக்களின் மனதை கவர்கின்றவன்தான் அரசியல்வாதி என்று துரைமுருகன் தெரிவித்தார். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்துக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதேபோன்று கரூர் தொகுதி எம்எல்ஏ MR விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளனர். இவர்களின் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஆராய வேண்டியுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள், இந்த வழக்கு தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டப்பேரவை செயலாளர், முதல்வர் விஜய், எம்எல்ஏக்கள் 3 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூலை 31 திகதிக்கு தள்ளி வைத்தனர். அதுவரை இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதித்தும் உத்தரவிட்டுள்ளனர்.
3: இந்திய செய்திகள்.
2: ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து ஒமான் இந்தியாவுக்கிடையில் ஆலோசனை இடம்பெற்றுள்ளது. ஒமானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை மஸ்கட்டில் இன்று வரவேற்றார். இதன்போது ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கிலான ராஜதந்திர முயற்சிகள் குறித்து இருதரப்பினரும் ஆலோசனை நடத்தினர். இந்த விவகாரத்தில் இந்தியா வழங்கிய ஆதரவுக்கு ஒமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் நன்றி தெரிவித்தார். மேலும் பல நூற்றாண்டுகளாக ஒமன் மற்றும் இந்திய மக்களை இணைத்து வரும் நீண்டகால கடற்சார் உறவுகள் இருநாடுகளின் கூட்டாண்மைக்கு வலுவான அடித்தளமாக தொடர்ந்து விளங்கி வருவதாகவும் அவர் கூறினார். என்னை மௌனமாக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை கொலை செய்ய வேண்டியிருக்கும் என்று மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி பாஜகவுக்கு தெரிவித்துள்ளார். மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில், தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாஜக அராஜகமான முறையில் செயற்பட்டு வருகின்றது என்று தெரிவித்துள்ளார். எங்கள் கட்சித் தலைவர்கள் பலரும் தாக்குதல்களையும் அவமானங்களையும் எதிர்கொண்டுள்ளனர். நீங்கள் யாரைத்தான் தாக்கவில்லை? மகுவா மொய்த்ரா, அபிஷேக் பானர்ஜி, கல்யாண் பானர்ஜி ஆகியோரை தாக்கினீர்கள். எனது வீட்டையும் தாக்கினீர்கள். என்னை மௌனமாக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை கொலை செய்ய வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஒடுக்குவதற்கான அத்தனை முயற்சிகளிலும் பாஜக ஈடுபட்டு வருகின்றது என்று மம்தா பானர்ஜி தெரிவித்தார். ஆனாலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் போராட்டம் தொடரும். அது எந்த அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்.
3: இலங்கை செய்திகள்.
2: நாட்டின் அரிசி நுகர்வை உணவாக மாத்திரம் மட்டுப்படுத்தாமல் அரிசி சார்ந்த ஏனைய துணை உற்பத்திகளுக்கும் பயன்படுத்துவதன் மூலம் அரிசிக்கான சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கபிதிகொல்லாவ பிரதேசத்தில் புதிய நீர் திட்டம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டபோதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் நாட்டில் நெல் உற்பத்தி குறைந்த மட்டத்தில் இருந்ததால் அரிசியில் இருந்து ஏனைய உற்பத்திகளை மேற்கொள்வதை தடை செய்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்ததாக ஜனாதிபதி தெரிவித்தார். தனது அரசாங்கம் அந்த வர்த்தமானி அறிவித்தலை நீக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்தாா். நெல் உபரி காணப்படும் காலங்களில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை தவிர்த்து சந்தையில் நெல்லுக்கான அதிக போட்டித்தன்மையையும் நியாயமான விலையையும் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஜனாதிபதி கூறினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
3: விரிவான செய்திகள்
1: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month. Star of the month.
2: பாடலாசிரியர் நான் முத்துக்குமார்.
4: Brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. இப்போ துபாயில அவங்களோட 4வது பிரான்ச்சை ஜூலை 19 தேரால ஓபன் பண்ண போறாங்க.

0: the month. Star of the month. பாடலாசிரியர் நா முத்துக்குமார்
1: brought to you by சென்னை ஃபேமஸ் SS பிரியாணி. ஜூலை 19 தேராவுல அவங்க 4வது பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
2: Good evening. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாப்பி ஈவினிங். அண்ட் இன்னைக்கு ஃப்ரைடே வேற, எல்லாரும் ஹாப்பியா அப்படியே வந்து வீட்டுக்கு ஜாலியா போயிட்டு இருப்பீங்க, நிம்மதியா போயிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இப்போ அடுத்த உங்களுக்கான ஒரு யூஏ அப்டேட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா?
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: ஓகே, மறுபடியும் வந்துருச்சு, மோனோ ரயில் சேவை தொடங்கியாச்சு. துபாயின் புகழ் பெற்ற பாம் மோனோ ரயில் வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் பராமரிப்பு பணிகள்லாம் முடிஞ்சு இப்போ மீண்டும் வந்து சேவையை தொடங்கியிருக்கு. ஸோ விச் இஸ் நல்ல விஷயம். ஸோ ஆன்வே ஜேர்னி 80:10 இருந்து ரிட்டர்ன் டிக்கெட் 80:15 வரைக்கும் வந்து இருக்கு. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அதில் போகும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம துபாய் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகிறது. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர், மோனோ ரயில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, டிராவல் பண்ண ரெடியா இருங்க, போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: And இப்ப அடுத்து உங்களுக்காக ஈவினிங் கோல்ட் ரேட் என்ன?
4: இன்று தங்கத்தின் விலை.
5: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
2: So 24 carat gold 499 dirhams and 22 carat gold 457 dirhams 50 fils and 21 carat gold 438 dirhams 75 fils and 18 carat gold 376 dirhams and 14 carat gold 293 dirhams 25 fils. And இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
4: Asthma and allergy issues ala neenga kashta padreengla, adukku ayurveda la theerve irukku. Innike Dr. Geeta Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
5: Namma VNCT Global ipo onnu illa rendu pudhu project launch panna poranga.
6: Chennai ECR la beach side Bali style villas and palm shore phase 2 um, Chennai OMR Kelambakkam la Beverly Heights phase 2 um grand ah pre launch panna poranga. Indha rendu projects la endha villa book pannalum 15 lakhs spot price discount, 15 years rental and maintenance free offer, and kudave first 12 months ku EMI free.
5: Meet VNCT team on 12th July 10 AM to 10 PM at Park Regis Hotel near Burjman. Call 054-767-3111, 054-767-3111. Neenga mudivu pannunga, ECR Beach Villa illa OMR IT Tech Park Villas, unga choice enna nu sollunga.
7: Chennai Porur la SS Hyderabad Biryani open pandrappo oru tharamana sambhavam nadandhuchu. Yavagur
8: நடக்கோகுது.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நமக்கே சில நேரங்களில் தோணும்ல, இந்த கோல்டு ரேட் கம்மியாகும் போது டக்குன்னு வாங்கினோன்னு, ஆனா இப்போ வாங்கலாம் அப்புறம் வாங்கலாம்னு மறந்துட்டே இருப்பீங்க. ஊர்ல இருந்து கூட ஞாபகப்படுத்துவாங்க, அப்பவும் வாங்காம எஸ்கேப் ஆயிட்டு இருந்தீங்கன்னா இப்ப ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ் அண்ணன் தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் பத்தி தான் நான் சொல்ல போறேன். இந்த சம்மர்ல உங்க ஷாப்பிங் உங்களோட கனவை வந்து நீங்க செலிப்ரேட் பண்ண போறீங்க. உங்களுக்காக ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்கு அண்ணன் தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்னால. கரமா சென்டர்ல இருக்கு. இது ஒரு கிரேட் சம்மர் ஃபெஸ்டிவல் ஆஃபர் அப்படின்னே நான் சொல்லுவேன். 22 கேரட் மற்றும் 18 கேரட் தங்க நகைகளுக்கு மேக்கிங் சார்ஜஸ்ல அப் டு 50% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே போல டைமண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன் மற்றும் அன்கட் டைமண்ட் ஜுவல்லரியில அப் டு 50% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ பிளாட்டினம் ஜுவல்லரியில் உங்களுக்கு 30% வந்து டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. செலக்டட் ஆர்னமெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலாக ஜஸ்ட் 1.99% தான் மேக்கிங் சார்ஜஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் நீங்கள் 25% மட்டும் பே பண்ணி உங்களோட கோல்டை நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட்டான கோல்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, விசிட் பண்ணுங்கள் அண்ணன் தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் கராமாவில் இருக்குது. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட் வருது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரீயா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ட்

ஓகே, இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போறோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. முன்னாடிலாம் வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா நான் வைக்கிறதா சட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம சுற்றிட்டு இருப்போம் இல்லையா. இப்போல்லாம் வந்து வாண்டடாக போய் நமக்கு பிடிச்சவங்ககிட்ட, நமக்கு யார் மேலே ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அவங்ககிட்ட போய் ஓப்பனாகவே எனக்கு வந்து இது தப்பாக இருக்குது, இதை பற்றி எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறோம், என்னை மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும், விச் இஸ் நல்ல விஷயம். தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்றத உடைச்சு, இல்லை இல்லை நான் எங்கேயோ ஒரு தப்பு பண்ணுறேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், இதை வந்து நான் மிஸ் பண்ண விரும்ப கிடையாது, அதனால எனக்கு சில அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஏன்னா ஆமாம் இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து அங்கே பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஒரு சாரி அப்படின்ற ஒரே ஒரு வேர்டுனால பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் நம்ம அதை பண்ணுறதே கிடையாது இல்லையா. நீ தான் வந்து தப்பு, நான் கரெக்டு அப்படின்னு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்குது, கண்ணு முன்னாடி சுக்கு நூறாக வந்து உடைய ஆரம்பிக்குது. அது வேண்டாமே அப்படின்ற மாதிரி தோணும்ல. ஸோ அதுக்கு என்ன என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து எனக்கு அப்பப்போ ஷேர் பண்ணுவேன் இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கியும் வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு தோணுது. அண்ட் ஸ்டோரி இன்றைக்கி ஒரு பக்கமாக ஓரமாக வச்சுட்டு மண்டே கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரியோடு நான் வரேன். பட் இன்றைக்கி நம்மளோட பர்சனல் லைஃப்பில் நமக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அப்படின்றத மட்டும் நம்ம ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். நீங்களும் இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை.

0: அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இது சொல்லி ஆகணும்.
2: கிருஷ்ணன் சார், அப்படியே இதையும் சேர்த்து சொல்லிடுங்க. சென்னை ஃபேமஸ் SS பக்கெட் பிரியாணி இப்போ தேரா துபாயில 19 July அவங்க 4th பிரான்ச்ச ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. ஜூலை 19th மிஸ் பண்ணிராதீங்க.
3: கால் 0566681234.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
2: தமிழ் FM தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
4: எது? மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
5: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
4: அடிங்க.
6: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer Le. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நன்றி. அடுத்து மனசு தொட்ட மெட்டுக்காக ஸ்வாதி வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. மின்னலை படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அந்த பாட்டு டைம் இருந்ததுன்னா முழுசா நான் பிளே பண்றதுக்கு ட்ரை பண்றேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 0502528940 இந்த நம்பருக்கு. அண்ட் நான் சொன்னேனே நிறைய பேசணும் அப்படின்னு, நான் மட்டுமே பேச போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம கூட வந்து ஒரு கெஸ்ட் ஜாயின் பண்ண போகிறாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கெஸ்ட்டு தான். யார் அவங்க அப்படின்றத வந்து சொல்கிறேன். நாங்கள் ரெண்டு பேர் பேச ஆரம்பித்தோனோ, நாங்கள் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ நீங்கள் என்ஜாய் பண்ணி உடனே வந்து உங்களோட ஹார்ட்டெல்லாம் வந்து நீங்கள் பறக்க விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் வந்து வரப்போகிறாங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம வீடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. DIP மற்றும் சிலிக்கன் ஓஎஸ்எஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 0502528940.
3: மனசு தொட்டு மிட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நம்ம கிருஷ்ணி மணிபாலன், ஆர்ஜே கிருஷ்ணி மணிபாலன் தான் அந்த செலிபிரிட்டி கெஸ்ட், நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம் கிருஷ்ணி.
1: வணக்கம் பிரியா. போதும் போதும், அவ்வளவுலாம் வேணாம்.
0: நான் உங்களை பாராட்டுறதும் நீங்க என்ன பாராட்டுறதும் சரி, ஓகே,
1: மாறி மாறி.
0: இது வந்து எல்லா ஷோலயுமே நடக்கும், நோட் பண்ணிருக்கியா?
1: ஆமா ஆமா,
0: கண்டிப்பா. 10 வருஷம் கழிச்சு மீட் பண்ண மாதிரி ஒரு பில்லப் கூட போனோம் எல்லாருமே. சரி ஓகே கிருஷ்ணி, இப்போ ரிலேஷன்ஷிப் அது வந்து லவ்வா இருக்கட்டும், லவ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, கல்யாணம் வரைக்கும் போனாலும் சரி, அந்த பர்சனே நம்ம மறுபடியும் சூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயோ இது வந்து போர் அடிச்சிருச்சு இந்த ரிலேஷன்ஷிப், அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமோ, அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து வரும் தெரியுமா? அப்போ ஏன் அது வருது, அந்த க்வெஸ்சன் ஏன் வருது? டெய்லி அந்த பர்சனையே நம்ம சூஸ் பண்ண மாட்டோம், நீங்க தான் ஒட்டவர் என்னன்னாலும் நான் எடுத்த முடிவு தான் அப்படின்னு
1: ஏன்? ஆமா, ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு கமிட்மெண்ட்.
0: ஓகே,
1: சரியா? இப்போ அது எனக்கு வேணும், இது எனக்கு நிலையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தாதான் போர் அடிக்குதே அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு வராது. சோ இது கமிட்மெண்ட், இது வேணும், இவரோட தான் நான் இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு நாங்க எவ்வளவு ஆழமா உறுதியா எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு வேலை செய்யும். நம்ம எண்ணம் மாதிரி தானே நம்ம வாழ்க்கை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதானே அதோட பிரதிபலிப்பு தானே வாழ்க்கையா இருக்க போகுது. அதனால நமக்குள்ள இது ஒரு கமிட்மெண்ட், இந்த ஆள் வந்து கடைசி வரைக்கும் என்ன கூட வரப்போறாங்க, இவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கிற வரைக்கும் அது வந்து சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்தது ரிலேஷன்ஷிப் சம்டைம்ஸ் போர் அடிக்கலாம், இதை தாண்டியும் நமக்கு போர் அடிக்கலாம். அப்ப நாம வந்து எப்பவுமே ஹாப்பனிங்கா வச்சுக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹாப்பனிங்கா வச்சுக்கணும். நிறைய விஷயங்கள் பண்ணணும், புதுசு புதுசா ரெண்டு பேரும் சேர்ந்தோ இல்லாட்டி தனியவோ நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணணும், டிராவல் பண்ணணும். ஆமா, நிறைய விஷயங்கள் இருக்கு, மூவிஸ் பாக்குறது, நிறைய ஹாபிஸ் இருக்கு, இதெல்லாம் பண்றது. இப்படிதான் நம்ம வந்து அதை ஹாப்பனிங்கா வச்சுக்க முடியும்.
0: ஜிம் சூஸ் பண்றாங்க,
1: நல்ல விஷயம்.
0: போயிடும்
1: அது ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், நோய்கள் அதெல்லாம் அங்கங்க எட்டி பார்க்க பார்க்கும். சோ அதெல்லாம் வந்து இந்த முன்கூட்டியே முன்காப்பும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பண்றதுக்கு அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த ஜிம் சூஸ் பண்றது.
0: ஓகே, ஒன்னா ஹாபிஸ் வந்து செலக்ட் பண்றதோ, ஒன்னா ஹெல்த்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்றதோ, இந்த லவ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
1: கண்டிப்பா அந்த பாண்டிங், பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த பாண்டிங் வந்து கூடும் இல்லையா?
0: எக்ஸாக்ட்லி, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் கூடவே வந்துட்டு என்னோட லைஃப் பார்ட்னரா இருக்கு.
1: ஆமா,
0: என்னோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் நீ தான் இருக்க, என்னோட ஹெல்த்லயும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா
1: இருக்கும்.
0: தொடர்ந்து நம்ம பேசுவோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் எஸ் கூட நம்ம கிருஷ்ணி மணிபாலன் தான் நமக்கு ரியா மோட்டிவேஷன், ரிலேஷன்ஷிப் மோட்டிவேஷன் அட்வைஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். சிரிக்காதீங்க கிருஷ்ணி, ரேடியோலயே தெரியுது.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: அப்கிரேடுக்கு ரெடியா?
3: வாரணாச்சலம், நீ வருவனே எனக்கு தெரியும், நான் ரெடி.
2: உங்க ட்ரீம் SUV வாங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். டிஸ்கவர் தி பவர் ஆஃப் ஜெட்டோ. பை நவ பே இன் 2027 VAT ஆன் ஜெட்டோ ஆர் 0% இன்ட்ரஸ்ட். 1 மில்லியன் கிலோமீட்டருக்கு வாரண்டியும் இருக்கு. செலக்டட் மாடல்ஸ்ல அப் டு 10,000 தர்ம்ஸ் கேஷ் பேக். ஃப்ரீ இன்சூரன்ஸ் கூட இருக்கு. EMI-யும் வெறும் 966 தர்ம்ஸ் per month. அவ்வளவுதான். இதை விட பெரிய அப்கிரேட நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது.
4: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
5: Plumbing, electrical work, interior design, இதுக்கெல்லாம் ஆள புடிச்சி என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
3: Bro, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. Falcon Fastlink Technical Services. நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. Interior work, AC, electrical, furniture, painting, carpentry, partition, equipment installation, அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
5: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
3: Falcon Fastlink Technical Services LLC. Call 0586815179.
5: சென்னையில பட்டேக்கலப்புற SS பக்கெட் பிரியாணி இப்ப துபாயிலையும் அவங்க 4வது பிரான்ச்ச 19 ஜூலை அன்னைக்கு தேரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ.
3: Call 0566 81234.
5: எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.
0: செழித்தையும் தமிழே ஒளி.

எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இப்போ கிருஷ்ணி, நிறைய பேர் வந்து ரேடியோ கேட்டுட்டு இருக்கும்போது, பிரியா நீங்க வந்து இந்த கப்பல் கோல்ஸ் பத்தி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் பார்ட்னர் இங்க இருக்கிறாங்க, சாரி நான் இங்க இருக்கிறேன், ஏன் பார்ட்னர் வந்து இந்தியால இருக்கிறாங்க, நாங்க எப்படி இந்த கப்பல் கோல்ஸ் எல்லாம் பண்றது, எங்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க தெரியுமா. அப்போதான் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும், லவ்வா இருக்கட்டும் இல்ல மேரேஜ்லயா இருக்கட்டும், இந்த கம்யூனிகேஷன் அது மிஸ் ஆச்சு, சைலண்ட் ஜோனுக்கு போச்சுன்னா ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனை வந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை. அதுவும் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது கண்டிப்பா கம்யூனிகேட் பண்ணணும். அவங்களோட நம்ம பேசுறதுக்கு ஒரு நேரம் கண்டிப்பா ஒரு நாள்ல ஒதுக்கிடணும். அந்த நேரத்துல அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நமக்கும் அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும். அப்ப அத சரியா பேசி ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா பாதி பிரச்சனை முடிஞ்சது.
0: நான் கிருஷ்ணி கிட்ட ஏன் இந்த கேள்வியை கேட்டேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கிருஷ்ணியும் வந்து உங்களுக்கு திருமணம் ஆகி 1 இயர் ஆச்சு,
1: அவர் எதிர்பார்க்கும் போது நானும் கால் பண்ணிடணும், நான் எதிர்பார்க்கும் போது அவரும் எடுத்துருவாரு. அதுவும் இருக்கு, நமக்கு ஒரு டைமும் இருக்கு. அவருக்கு தெரியும் நான் இந்த டைம் ஒர்க் முடிச்சு வருவேன், அண்ட் இந்த டைம் லஞ்சுக்கு வருவேன் அப்படிங்கறது அவருக்கு தெரியும். அந்த டைம் சரியா அவர் கால் பண்ணுவாரு. அண்ட் அவருக்கு என்ன லஞ்ச் டைம், என்ன அவருக்கு எப்போ ஒர்க் முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அந்த டைம் கால் பண்ணி பேசிடுவோம்.
0: This is called proper communication, இல்லையா? So அது lag ஆகும் போது தான் நிறைய பேருக்கு வந்து
1: கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்பு வந்து உடையும் போது, என்ன கால் பண்ணாம இருக்காங்க, நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும்போது அது அந்த பிரச்சனையா, அது சண்டையா மாறும்
0: இல்லையா?
1: அதனால பேசிட்டா முடிஞ்சிரும் அப்படிங்கிறது.
0: இந்த நேரம் அவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அது அதை நம்ம தானே பில்ட் பண்ணணும், அது ஒரு ட்ரஸ்ட் இல்லையா?
1: இது கப்பல் கோல்ஸ் பத்தி சொன்னீங்களே, இப்ப பாருங்களே இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, இவ்வளவு கியூட் கியூட்டான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் நிறைய கியூட் கியூட்டான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் பண்ணலாமே.
0: ஓகே, அந்த இன்ஸ்டாகிராம் விஷயத்தை பத்தி நம்ம வந்து பேசுவோம். ஒரு சாங் நம்ம பிளே பண்ணிட்டு வந்துடலாம். கிருஷ்ணி 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, அண்ட் கூட ஆர்ஜி கிருஷ்ணி மணிபாலனும் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
0: ALD Properties in Mega Flash One Day Sale. ஜூலை 11ஆம் தேதி நடக்கவிருக்கு. ஜூலை 11th ஒரு நாளைக்கு மட்டும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை NH இருக்கிற ALD பிக் பாஸ் டவுன்ஷிப்ல ஸ்கொயர் ஃபீட் வெறும் 850 ரூபாய்க்கு தராங்க. பிளாட் புக் பண்ற எல்லாருக்கும் 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ.
2: ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா அண்ட் 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI கூட இருக்கு. வெறும் 1999 தரம் செலுத்தி உங்க பிளாட் புக் பண்ணுங்க. ALD Properties, கால் 050 675 2828.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 99.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இப்போ எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காரு. சில பேர் வந்து அந்த ஒவ்வொரு டே ஆக ஆக அவங்களோட லவ் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கும். சில பேருக்கு என்ன அப்படின்னா அப்படியே ரிவர்ஸாக போகும். ஏன்னா நம்ம கூட தானே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு தாட் வரும். டிக்கெட் ஃபார் கிராண்டட் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது மைண்ட்ல வந்து தோணுதா கிருஷ்ணி அவர்களே?
1: கண்டிப்பா எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் டேக்கிங் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. யாரையும் நம்ம அப்படி எடுக்கவே முடியாது, எடுக்கவும் கூடாது. வரும்போது நான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்துருக்கேன், என்னோட வாழ்க்கை முறை எல்லாமே வித்தியாசம், என்னோட பார்ட்னருக்கு இன்னும் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை கட்டமைக்கும் போது அது வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நம்ம சொல்ல முடியாது.
0: அன்புடன் நான் பேசிட்டு இருக்காங்க.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னை போரூர்ல எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஓபன் பண்றப்போ ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
3: ஞாபகம் இருக்கு.
2: அதே மாதிரி துபாயில நடக்க போகுது. எஸ்எஸ் பக்கெட் பிரியாணி தன்னுடைய 4வது கிளைய தேரால ஜூலை 19th கிராண்டா ஓபன் பண்ண போறாங்க. இன்னாகுரல் ஆஃபரா 2 சிக்கன் பிரியாணி வாங்கினா 1 சிக்கன் பிரியாணி ஃப்ரீ. கால் 0566-81234.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ கான் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா அப்போ நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Correct presented by VNCT Global, ECR Beach Villa இல்ல OMR IT Tech Park Villas. Meet VNCT team on 12th July 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Bergman. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க. அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இப்போ எனக்கு ஏத்த பார்ட்னர் இவங்க தான் அப்படின்னு எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம் கிருஷ்ணி? இப்போது நிறைய பேர் வந்து இவங்க நமக்கு செட் ஆவாங்க, செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு வந்து எப்படி டிசைட் பண்றாங்க? ஏன்னா தன்னை எனக்கு மசாலா தோசை பிடிச்சா உனக்கு மசாலா தோசை தான் பிடிக்கணும், எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பிடிச்சா உனக்கு சூப்பர் ஸ்டார் தான் பிடிக்கணும், எனக்கு பீச் பிடிச்சா உனக்கு பீச் தான் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. எனக்கு பீச் பிடிச்சா உனக்கு மவுண்டைன் பிடிக்கணும், எனக்கு தோசை பிடிச்சா உனக்கு பீட்ஸா பிடிக்கணும், எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட், எனக்கு வந்து கோல்டு பிடிச்சா உனக்கு வந்து சம்மர் பிடிக்கணும். அந்த மாதிரி வந்து இருந்தாதான் இன்ட்ரெஸ்டிங்
1: ரொம்ப அதிகமா இருக்கு போலாம். அடுத்தது ஒருத்தரை வந்து அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி ஏற்றுக்கொள்ற அந்த மனப்பக்குவம் வந்து எல்லாருக்குமே இருக்கிறதுல. ஆனா இப்ப அது எல்லாமே மாறிட்டு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ லவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தரை வந்து அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுதான் காதல்.
0: ரீசெண்டா, ரீசெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் மேபி இருக்கும். அப்ப நான் வந்து ஷோலே கேட்டிருந்தேன், லிசனர் கிட்ட, நம்மளோட லிசனர் கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் தெரியுமா, பிரியா நானும் சரி என்னோட வைஃபும் சரி அப்படியே உல்டாதான், எங்கனக்கும் அவளுக்கும் எந்த விஷயத்திலயும் ஒத்தே போகாது, ஒத்து வரவே வராது. பட் ஸ்டில் நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு எங்களுக்கு செட் ஆயிருச்சு, அவ பண்ற விஷயத்தை நான் ரசிப்பேன், தாண்டி விட்டு கொடுப்பா, அவளுக்காக நான் விட்டு கொடுப்பேன்,
1: எல்லாத்தையும் தாண்டி அந்த பர்சனை சூஸ் பண்றாங்க எல்லா நேரத்திலயும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம வந்து இந்த இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்கான பெர்ஃபெக்டான பார்ட்னர் யாரு, அப்ப நம்ம வந்து நிறைய வச்சிருக்கோம், அதுல வந்து டிக் பண்ணிட்டே வரோம், இது சரியா அது சரியா அப்படின்னு. இப்படி எல்லாம் ஒரு பார்ட்னர் நீங்க சூஸ் பண்ணவே
0: முடியாது,
1: அது வந்து மாறும்போது உங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால தயவு செய்து இந்த போட்டு இந்த டிக் பண்ற வேலை விட பண்ணவே பண்ணாதீங்க ப்ளீஸ்.
0: அதுவா இப்ப டிக் ஆகுதா பாட்டும்
1: ஆகட்டும், உங்களுக்கு அது நடக்கும் போது உங்களுக்கே தெரியும், உங்களை வந்து தலைகீழா போட்டு திருப்போம்,
0: 360 டிகிரில வந்து அப்படியே மாத்தும் லைஃப். பட் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க கூடாது, நம்ம கிட்ட அந்த நம்பிக்கை இருக்கணும்ல, நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் அது கரெக்டா தான் போகும், கரெக்டா போலாம்,
1: நாமளும் கரெக்டா இருக்கணும், நம்மளும் ஒரு சரியான பார்ட்னரா இருக்கணும், அந்த பொறுப்பு நம்மள்ட்டையும் இருக்கு, அவங்க மட்டுமே சரியா இருக்கணும்,
0: நம்ம 100%
1: கொடுக்கணும். அண்ட் நாம 100% இல்லைனாலும் ஒரு 50% ஆவது பெர்ஃபெக்டான ஒரு பார்ட்னரா நம்ம இருக்கமா அப்படிங்கறது அப்பப்போ வந்து மறுபரிசீலனை பண்ணிக்கணும்.
0: எக்ஸாக்ட்லி. இப்போ அடுத்து நான் கிருஷ்ணிய பத்தி நான் கேட்க போறேன், பட் இந்த பாட்டு இருக்குல்ல அதை கேட்டுட்டு வந்துருவோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா, எஸ் ஆர்ஜி கிருஷ்ணி மணிப்பாலன் கூட பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், என் கூட கிருஷ்ணி மணிபாலனும் ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம ஷோவில். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நாங்கள் ரொம்பவே லைக் ஆஃபர்லேயும் சரி நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம், உங்கள் கூடயும் வந்து நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த பர்ஃபெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. பட் சில நேரங்களில் ஆப்போசிட்டாக இருக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும் லைஃப். ஸோ கிருஷ்ணியை பொறுத்த வரைக்கும் எப்படி உங்களோட பார்ட்னர் வந்து எப்படி எந்தெந்த விஷயத்துலலாம் வந்து நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணால் அவர் ஆப்போசிட்டாக வேற என்ன சூஸ் பண்ணுவாருன்னு நான் யதார்த்தமாக கேட்டுட்டு இருந்தேன்.
1: அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.
0: ஓகே,
1: சரியா. நான் வந்து இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல நான் வந்து ரொம்ப மோசம்.
0: ஓகே,
1: என்னால சேவ் பண்ண முடியாது.
0: யாரு நீங்க?
1: நான் வந்து அப்பப்போ அன்னைக்கு வந்து வாழ்ந்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு. அவர் வந்து சேவிங்ஸ்ல வந்து ரொம்ப கராரான ஒரு ஆளு. கண்டிப்பா சேவ் பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நான் வந்து பிளானிங் அப்படிங்கிறது நான் பண்றதே கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் சரி, ஏதாவது ஒன்று பண்ணணும்னாலும் சரி, நான் பெருசா பிளானிங்லாம் பண்ண மாட்டேன். அப்பப்போ யோசிச்சு பண்ணுவேன். அண்ட் நான் டூர் போகும்போது கூட அங்க போய் நான் பாத்துக்கலாம், ஏன்னா அப்பதான் அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த ட்ரிப் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அப்படிதான் நான் போவேன். ஆனா அவரு வந்து A to Z எல்லாமே பிளான் பண்ணி எல்லாம் புக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் வருவாரு. அது எல்லா விஷயத்துலயும் அப்படிதான். அப்பப்போ வந்து அதெல்லாம் போட்டு புக் எல்லாம் பண்ணி இதுதான் பிளான், எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். நான் அப்படி கிடையவே கிடையாது எந்த விஷயத்திலயும்.
0: கோ வித் தி ஃப்ளோ.
1: ஆமா, நான் கோ வித் தி ஃப்ளோ. ஆனா அவர் வந்து ஃபுல் பிளானிங்கோட வருவாரு.
0: ஓகே,
1: எனக்கு வந்து எந்த பயமும் கிடையாது. நான் இறங்கி என்ன வேணா பண்ணுவேன். அவர் வந்து அப்படி இல்ல, கொஞ்சம்
0: அது பிளான் பண்ணி பண்றது. அது பயம் கிடையாது இல்லையா? அது எப்படி நாங்க விட்டு கொடுக்க முடியும்? அது பிளான் பண்ணி பண்றது. இப்ப நான் பாருங்க, புர்ஜ்மானுக்கே நான் பிளான் பண்ணி தான் போவேன்.
1: ஆமா, பட் இதெல்லாம் வந்து இதெல்லாம் எதிர்பார்த்தது கிடையாது. பட் அது அப்படி இருந்திருக்கு. சரி, இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பார்ட்னர் வந்தால் இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது என்ன அப்படின்னா, அவர் வந்து கண்டிப்பாக ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் இருக்கணும், கிரிக்கெட் ஃபேனாக இருக்கணும். அண்ட் அவர் வந்து விஜய் ஃபேனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, இது ரெண்டுமே எனக்கு விருப்பம் அப்படிங்கிறத கிடையாது. இது ரெண்டுக்கும் ஆப்போசிட் தான். நான் ஏன் அதை எதிர்பார்த்தேன் அப்படின்னா, அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா அப்பதானே இருக்கும். ஒரு மேட்ச் பார்க்கும் போது அப்படி இருந்தாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து எதிர்பார்த்தேன்.
0: அதே மாதிரி
1: அதே மாதிரி நடக்கல. ஒரு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் ஃபேன் தான் வந்தாரு, பரவாயில்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மத்தபடி ஒரு விஜய் ஃபேன்
0: கிடைச்சிருக்காங்க. அன்புடன் தான்
2: மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ் கால் 0588204172.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ்எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சில பேர் வந்து கனவுலையும் வந்து நம்ம தொந்தரவு பண்ணுவாங்க, நேர்லயும் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, தெரியுமா? எப்படி இருக்காங்கன்னே தெரியல கிருஷ்ணி. ஓகே, அவங்களை பத்தி எதுக்கு நம்ம பேசிட்டு? நீங்க சொல்லுங்க. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் எல்லாம் வந்து நம்ம அட்வைஸ் அப்படின்றத தாண்டி நம்ம பாக்குற விஷயங்கள், நம்ம கேக்குற விஷயங்கள் இல்லையா? இப்போ இந்த அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை ஃபாலோ பண்றதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
1: இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையில யாருக்குமே யாரும் அட்வைஸ் கொடுக்கவே முடியாது. இப்ப எல்லா மனுஷங்களும் எப்படி யூனிக்கோ அதே மாதிரி அவங்க வாழ்க்கையும் யூனிக்.
0: எக்ஸாக்ட்லி. என்னோட ஷூஸ்ல இருக்க பெயின் வந்து எனக்குதான் தெரியும், அதே மாதிரி உனக்கு ஒவ்வொருத்தரோட ப்ராப்ளம் வந்து டிஃபர்
1: ஆகும். அதனால அந்த ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்ங்கிறது பொதுவா நம்ம சொல்ல முடியாது. சில விஷயங்கள் பொதுவானது எடுத்துக்கலாம், சில விஷயங்கள், பட் சில விஷயங்கள் அவங்கவங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும்.
0: ஓகே, இப்போ லைஃப் அட்வைஸோட முடிப்போம். ரிலேஷன்ஷிப்ல ஆரம்பிச்சு இப்போ லைஃப் அட்வைஸோட முடிப்போம். ஒரு காலத்துல உலகத்துல எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம வளர்த்தாங்க. அப்புறம் வளர வளர ஒருத்தவங்க கூட இல்லையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
1: ஆனா இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, மனுஷங்க வந்து எப்பவுமே நல்லவங்க தான். அடுத்து நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம யாரையும் பிராண்ட் பண்ண முடியாது. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம்.
0: ஆனா எனக்கு தெரிஞ்ச என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போற சில பேர்லாம் வந்து அப்படி இல்லையே
1: சரி
0: அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எஸ் கண்டிப்பா நிறைய நல்லவங்க வந்து இருக்கிறாங்க தான். ஒருத்தவங்களோட சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் வந்து அவங்களை வந்து ஒரு பேட் பர்சனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. எல்லாமே இருக்கு. நான் என்ன தெரியுமா சொல்லி முடிக்கலாம்னு வந்தேன், யாருமே எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம வந்து நம்ம கரெக்டா இருக்கோமா? நம்ம வந்து யாருக்கும் கெடுதல் பண்ணல, யாரோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணல, யார்கிட்டயும் போய் சொல்லல அப்படின்றதுல மட்டும் நம்ம கிளியரா இருந்தோம்னாலே அன்னைக்கு நைட்டு ஒவ்வொரு நாள் டே முடியும் போது நம்ம ஹாப்பியா நிம்மதியா வந்து தூங்கலாம். என்ன நினைக்கிறீங்க?
1: அது அது உண்மை, அது உண்மை
0: இல்ல? எஸ் நம்ம லிசனர்ஸ் நிறைய பேர் வந்து அதை அடிக்கடி வந்து என்கிட்ட சொல்றது உண்டு. சோ யாருக்கிட்டயும் அம்புத்து முக்கு போகாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு
1: நன்றி வணக்கம்
0: கேட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு நானும் கிருஷ்ணனும் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஓப்பனாகவே வந்து ஷேர் பண்ணோம். உங்களுக்கு சில இது ரிலேட் ஆயிருக்கலாம், சில இது ஆமாங்க அப்படின்னு தோணிருக்கலாம், சில பேர் இல்லை இது என்னோட கதையில கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு தோணிருக்கலாம். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்காம எனக்கும் கிருஷ்ணிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நாங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், ஆனால் ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். அண்ட் கிருஷ்ணி வந்து கிருஷ்ணி 19 இருக்காங்க இன்ஸ்டாகிராமில், 19. ஸோ போயிட்டு நீங்கள் செக் பண்ணி எங்கள் ரெண்டு பேருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்களா, நாங்கள் ரிப்ளை பண்ணுவோமா. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் நல்லா சமத்தா சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு சாட்டர்டே, அதுக்கப்புறம் அடுத்த நாள் சண்டே, செம்ம ஹாப்பியாக நம்ம வந்து வீக்கெண்டை நிம்மதியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கும் என்னோட விஷஸ், எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஐயய்யய்ய, வெக்கத்த பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் இன்று பொதுமக்களுக்கு எச்சரிக்கை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. விசா அல்லது ஆவண சான்றளிப்பு சேவைகளை வழங்குவதாக கூறி பணம் வசூலிக்கும் முகவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகத்துக்கோ அல்லது துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்துக்கோ எந்தவொரு தூதரக சேவையையும் வழங்கும் வெளிப்புற சேவை வழங்குநர்களான BLS இன்டர்நேஷனல் மற்றும் SGIVS குளோபல் இனி செயற்படவில்லை என்றும் மீண்டும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவர்களுடனான ஒப்பந்தம் 2026 ஜூலை 1st திகதி முதல் முடிவுக்கு வந்துள்ளது. தூதரகம் அல்லது துணை தூதரகத்தின் சார்பில் நேர்முக சந்திப்புகளை ஏற்பாடு செய்து தருவதாக கூறி BLS இன்டர்நேஷனல், SGIVS குளோபல் அல்லது எந்தவொரு தனிநபர் அல்லது முகமைக்கும் பொதுமக்கள் பணம் செலுத்த வேண்டாம் என்று வலியுறுத்தி அறிவுறுத்தப்படுவதாக இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் கேரோ தெரு சுற்றுவட்டச் சந்தையில் அமைந்துள்ள அல் கலீஜ் தெருவில் தற்காலிக போக்குவரத்து மாற்றம் அமல்படுத்தப்படுவதாக RTA அறிவித்துள்ளது. இதனால் வாகன ஓட்டுநர்கள் முன்கூட்டியே தங்கள் பயணத்தை திட்டமிட்டு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இன்ஃபினிட்டி பாலத்தில் இருந்து அல் மம்சார் நோக்கி செல்லும் வாகனங்களுக்கு இடதுபுற திருப்பமும் யூ டர்ன் வசதியும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கேரோ தெருவில் இருந்து வரும் வாகனங்களுக்கான முழுமையான யூ டர்ன் வசதி இந்த போக்குவரத்து மாற்றம் அமலில் இருக்கும் காலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றத்தை தணிக்கும் பேச்சுவார்த்தைக்காக கத்தார் பேச்சுவார்த்தை குழு ஈரான் சென்றுள்ளது. சமீபத்திய பிராந்திய நிகழ்வுகளை தொடர்ந்து மத்தியஸ்த முயற்சிகளை வலுப்படுத்தும் நோக்குடன் கத்தார் பிரதிநிதி குழு ஈரான் சென்றுள்ளது. பதற்றத்தை தணித்து விரிவான பேச்சுவார்த்தைகள் தொடர்வதற்கான சூழலை உருவாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக கத்தார் பேச்சுவார்த்தை குழுவினர் ஈரானிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்காக ஈரான் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பயணித்துக் கொண்டிருந்த கத்தார் நாட்டின் எண்ணெய் கப்பல் ஒன்று கடந்த செவ்வாய்க்கிழமை ஈரானினால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து பதற்றம் அதிகரித்தது. 2 நாட்களாக தொடர்ந்த தாக்குதல்கள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த புதிய ராஜதந்திர முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது எந்தவொரு தாக்குதலும் நடத்தப்பட்டால் அதற்கு இஸ்ரேலை இலக்காக கொண்டு பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை இந்த வாரம் தெஹ்ரானும் வாஷிங்டனும் மீண்டும் மோதல்களை தொடங்கியுள்ளன. உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் எந்த தாக்குதலுக்கும் பதிலடி வழங்கப்படும். இந்த கொடூரச் செயல்களுக்கு பொறுப்பான குற்றவாளி சியோனிச ஆட்சி என்று அவர் கூறினார். எங்கள் போராளிகளின் பதிலடியில் இருந்து தப்ப முடியாது என்று முகமது பாகீர் சல்கத்தர் தெரிவித்தார். அரசு தொலைக்காட்சியில் அவர் வழங்கிய செவ்வியிலேயே இதனை கூறியுள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
3: கரூர் சம்பவம்தான் தமக்கு அதிக மன வலியை கொடுத்தது என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட முதல்வர் உரையாற்றினார். கரூர் சம்பவத்தின் நினைவாக தாவேகா சார்பில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கரூரில் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளது என காவல்துறை எங்களை எச்சரிக்கவில்லை என்று அவர் மீண்டும் தெரிவித்தார். போலீசார் எங்களை கேட்காமல் பரப்புரை கூட்டத்தை ரத்து செய்திருக்கலாம் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். கரூர் காவல்துறையை முழுமையாக நம்பினேன் என்றும் கூறினார். இத்தனை வலி காயங்களையும் கொடுத்துவிட்டு என் மீது பழியையும் தூக்கி போடுவதா என்று அவர் வினவினார். யார் என்ன செய்தாலும் மக்களை விட்டு நான் ஓட மாட்டேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அரசியலுக்கு வந்ததில் இருந்து ஒரு கூட்டம் என்னை பற்றி குறை கூறி வருகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு அலுவலகங்களில் 1 பைசா கூட லஞ்சம் வாங்காமல் வேலை நடக்கின்றது என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் எங்கும் இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெருமிதம் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். பேச்சிலே ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும். இதுவரை தமிழக முதலமைச்சர்கள் எதிர்கட்சிகளையும் அரவணைத்து அனுசரணையாக பேசுவதைத்தான் நான் கேட்டிருக்கின்றேன் என்று திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசுவது முதலமைச்சருக்கு முறையல்ல என்று அவர் கூறினார். வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் வீரர்கள் அல்ல என்று கண்ணதாசன் கூறுவார். இந்த வெற்றி நிலையானதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். இப்படித்தான் ஒரு காலத்தில் எங்களை விட்டால் ஆள் இல்லை என்று காங்கிரஸ் சொன்னது. காங்கிரஸ் தோற்காமலா போய்விட்டது? அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம். அது இரண்டையும் ஒன்றாக பாவித்து அடுத்த முறை மக்களின் மனதை கவர்கின்றவன் தான் அரசியல்வாதி என்று துரைமுருகன் தெரிவித்தார். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்துக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதேபோன்று கரூர் தொகுதி எம்எல்ஏ எம் ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளனர். இவர்களின் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஆராய வேண்டியுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள், இந்த வழக்கு தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டப்பேரவை செயலாளர், முதல்வர் விஜய், எம்எல்ஏக்கள் 3 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூலை 31 தேதிக்கு தள்ளி வைத்தனர். அதுவரை இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதித்தும் உத்தரவிட்டுள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
3: ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து ஒமான் இந்தியாவுக்கிடையில் ஆலோசனை இடம்பெற்றுள்ளது. ஒமானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை மஸ்கட்டில் இன்று வரவேற்றார். இதன்போது ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கிலான ராஜதந்திர முயற்சிகள் குறித்து இருதரப்பினரும் ஆலோசனை நடத்தினர். இந்த விவகாரத்தில் இந்தியா வழங்கிய ஆதரவுக்கு ஒமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் நன்றி தெரிவித்தார். மேலும் பல நூற்றாண்டுகளாக ஒமன் மற்றும் இந்திய மக்களை இணைத்து வரும் நீண்டகால கடற்சார் உறவுகள் இரு நாடுகளின் கூட்டாண்மைக்கு வலுவான அடித்தளமாக தொடர்ந்து விளங்கி வருவதாகவும் அவர் கூறினார். என்னை மௌனமாக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை கொலை செய்ய வேண்டியிருக்கும் என்று மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி பாஜகவுக்கு தெரிவித்துள்ளார். மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில், தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாஜக அராஜகமான முறையில் செயற்பட்டு வருகின்றது என்று தெரிவித்துள்ளார். எங்கள் கட்சித் தலைவர்கள் பலரும் தாக்குதல்களையும் அவமானங்களையும் எதிர்கொண்டுள்ளனர். நீங்கள் யாரைத்தான் தாக்கவில்லை? மகுவா மொய்த்ரா, அபிஷேக் பானர்ஜி, கல்யாண் பானர்ஜி ஆகியோரை தாக்கினீர்கள். எனது வீட்டையும் தாக்கினீர்கள். என்னை மௌனமாக்க வேண்டுமானால் நீங்கள் என்னை கொலை செய்ய வேண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை ஒடுக்குவதற்கான அத்தனை முயற்சிகளிலும் பாஜக ஈடுபட்டு வருகின்றது என்று மம்தா பானர்ஜி தெரிவித்தார். ஆனாலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் போராட்டம் தொடரும். அது எந்த அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: நாட்டின் அரிசி நுகர்வை உணவாக மாத்திரம் மட்டுப்படுத்தாமல் அரிசி சார்ந்த ஏனைய துணை உற்பத்திகளுக்கும் பயன்படுத்துவதன் மூலம் அரிசிக்கான சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கபிதிகொல்லாவ பிரதேசத்தில் புதிய நீர் திட்டம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் நாட்டில் நெல் உற்பத்தி குறைந்த மட்டத்தில் இருந்ததால் அரிசியில் இருந்து ஏனைய உற்பத்திகளை மேற்கொள்வதை தடை செய்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்ததாக ஜனாதிபதி தெரிவித்தார். தனது அரசாங்கம் அந்த வர்த்தமானி அறிவித்தலை நீக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்தார். நெல் உபரி காணப்படும் காலங்களில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை தவிர்த்து சந்தையில் நெல்லுக்கான அதிக போட்டித்தன்மையையும் நியாயமான விலையையும் பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஜனாதிபதி கூறினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.
4: 89.4 Tamil FM.
5: போதுமா

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனச காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய்
6: மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் பல பல பல பாஹுபலி.

இருக்கீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: மியூசிக்
1: வைடா குட்டி பையா.
0: இல்ல பசங்க ஃபீலிங் பத்தியே பாடுறானே, நான் வேணா பொண்ணுங்க ஃபீலிங் பத்தி பாடவா?
1: அப்படியே தொண்டை மேலே ஒண்ணு போடவா? பொண்ணுங்க ஃபீலிங்க பத்தி அவனுக்கு அது தெரியாது. சார்பே சார்பே சார்பே.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.